0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: உண்மையிலேயே இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும். அதனால்தான் உங்களோடு நான் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய கருத்துக்களை கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் இதை நல்ல நாள் என்று சொல்லுகின்றேன் என்றால், பல பேர் பல நாட்களை கெட்ட நாள் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த நாள் நல்ல நாள் இல்லை, இதில் எப்படி ஒன்றை தொடங்குவது என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவு பெறுவதற்காக சொல்லுகிறேன், நமக்கு நல்ல எண்ணம் என்றைக்கு தோன்றுகிறதோ அந்த நாள் உண்மையிலேயே நல்ல நாள். தமிழிலேயே எனக்கு பிடித்த பழமொழி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்று சொன்னால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை நான் சொல்வேன். காரணம், வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு பழமொழி அந்த பழமொழி. மனிதன் எதன் அடிப்படையில் வாழ்கிறான்? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறான். நாளை விடுகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். நமக்கு வருகிற எதிர்காலம் வாய்ப்புடையதாக இருக்கும். இன்று நாம் துன்பப்பட்டு விட்டாலும் நாளை நமக்கு இன்பம் காத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் வாழ்வினுடைய வெற்றியின் சுருதி. அந்த அடிப்படையிலே மிக அழகான ஒரு பழமொழி, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகிற இனிய பழமொழி. இதற்கு பல பேர் தவறுதலான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? உண்மையிலேயே இந்த பூமிக்கே புதிய வழி பிறக்கிற நாள் தை ஒன்று. பூமி சூரியனை சுற்றுகிறது. தன்னுடைய சுற்றுப்பாதையில் அது போய்கொண்டே இருக்கிறது. தெற்கு திசையில் ஒரு பயணமும் பிறகு வடக்கு திசையில் ஒரு பயணமுமாக அந்த பயணம் அமைந்திருக்கிறது. தட்சிணாயனம் உத்தராயணம் என்று அந்த காலக்கணக்கை குறிப்பிடுவார்கள். அதிலே தென் திசையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு வடதிசையில் பூமி திரும்புகிற காலம்தான் உத்தராயண காலம்தான் தை ஒன்று என்று கொண்டாடப்படுகிறது. எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு என்ன பழமொழிக்கு உண்மையான பொருள் தெரியுமோ? இந்த பூமிக்கே புதிய வழி, அதாவது சுற்றுப்பாதை பிறக்கிற நாள் தை ஒன்று. அந்த பூமிக்கு நல்ல நாள் பிறக்கிற, அதாவது புதிய பாதை பிறக்கிற நாள் பூமியில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு நல்ல நாள் தான். அதுபோல் இன்று இந்த கருத்துக்களை கேட்கிற உங்களுக்கு ஒரு புதிய பாதை, புதிய தடம் இன்றைக்கு பிறக்கிறது. நான் இதை ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னால், பெருவாரியான மனிதர்கள் செக்கு மாடுகளைப் போல அதே பாதையில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படியே பிறந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவார்கள். பட்டணத்தார் பாடுகிறார், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து, அதாவது தின்றதையே தின்று கொண்டு புதிதாக ஒரு உணவை உண்ண வேண்டும் என்று கூட ஆசைப்பட மாட்டார்கள். ஐயா, அந்த ஊரிலே அந்த உணவு நன்றாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் என்றால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது மட்டுமே பழக்கம் என்று இட்லியோடு செத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுகின்றேன்? புதிதாக ஒரு உணவை பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட பல பேருக்கு இருப்பதில்லை. உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து தின்றதே தின்று தங்கள் காலத்தை பல பேர் வீணாக்கி இருக்கிறார்கள். மனிதன் ஒவ்வொரு கணமும் புதியதாக பிறக்கிறார். இன்றைக்கு சூரியனை பற்றி ஒரு சிந்தனையை நாம் செய்து பார்ப்போம். சூரியன் எப்படி இளமையாக இருக்கிறது தெரியுமா? அது இன்று வரையில் பயனுடையதாக எப்படி இருக்கிறது தெரியுமா? அது ஒவ்வொரு அணுக்களையும் தனக்குள் வெடித்துக் கொண்டு சக்தியை புதுப்பித்துக் கொண்டு அது ஆனந்தமாக உற்சாகமாக இருக்கிறது. பாரதி இதற்கு நிகரான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம். அதாவது நாம் ஒவ்வொரு கணமும் புதுமையாக பிறக்கிறோம். இந்த உலகத்தில் புதுமையாக தோன்றுகிறோம். சூரியன் எவ்வளவு பழசு, அது பயனற்றது என்று தூக்கி எறிந்து விட முடியுமா? பயனற்றது என்று சூரியனை எதிர்ந்து விட்டால் நமக்கு என்ன மிச்சம் இருக்க போகிறது? அந்த சூரியனை பார்த்து நாம் ஒரு சிந்தனையை மனதிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் தனக்குள்ளே இருக்கிற ஹீலியம் என்ற அணுக்களை வெடித்து வெடித்து வெடித்து சூரியன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அந்த சூரியனை பார்த்து பூமியில் இருக்கிற நாமும் புதிய புதிய எண்ணங்களை நமக்குள் தோற்றுவித்து தோற்றுவித்து நமக்கு ஒரு புதிய பாதையினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும். சூரியனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இது. இந்த உலகம் ஒரு ஓட்டப்பந்தய மைதானம். இதில் நீங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நின்று கால் வலிக்கிறதே என்று நீங்கள் ஓய்வெடுத்தால் உங்களை தாண்டி கொண்டு பல பேர் ஓடிவிடுவார்கள். ஆஹா, இப்படி ஓடுகிறோமே, ஏன் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்று கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கலாமா என்று பார்த்தால், நீங்கள் யோசித்து முடிப்பதற்குள்ளாக நிறைய பேர் உங்களை முந்திக்கொண்டு ஓடிவிடுவார்கள். அப்படியானால் யோசிக்காமலேயே ஓடிக்கொண்டிருப்பதா என்று பல பேர் அதை கூட யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஓட்டப்பந்தய மைதானத்துக்குள் நுழைவதற்கு முன்பு நாம் யோசித்திருக்க வேண்டும். அதாவது பிறப்பதற்கு முன்புதான் நாம் யோசனை செய்திருக்க வேண்டும். அது நம்மாலே முடியவில்லை. இங்கே வந்த பிறகு ஏன் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம், ஓடாமல் இருக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தால், அதற்குள்ளாக பல பேர் உங்களை தோற்கடித்து விட்டு முன்னாலே ஓடியிருப்பார்கள். நான் இதற்கு ஒரு அழகான விடை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள். இந்த ஓட்டத்தில இருந்து நீங்கள் விலக முடியாது, இந்த ஓட்டத்தில இருந்து நீங்கள் ஒதுங்க முடியாது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த ஓட்டத்தை நிறுத்த முடியாது என்று நான் சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே யோசித்திருக்க வேண்டும் என்று. உடனே நீங்கள் என்ன நினைப்பீர்கள், நான் ஏதோ ஒரு பைத்தியத்தை போல் உணர்கிறேன் என்று நினைப்பீர்கள். அது எப்படி எங்களாலே முடியும், இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு யோசிக்க முடியுமா என்று கேட்பீர்கள். நான் இப்போது அந்த உண்மையை நிரூபிக்க போகிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு வனம் யோசித்திருந்தால், ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஒதுங்கி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்போது ஓடுவதாக தீர்மானித்தீர்கள், ஓடினீர்கள், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தீர்கள், அதனால் தான் இந்த உலகத்திற்கே வந்தீர்கள். நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா, இப்போது விடை சொல்லுகிறேன். நாம் எப்படி பிறந்தோம், நம்முடைய தாயும் தந்தையும் இணைந்த போது நாம் பிறந்தோம். கவியரசு கண்ணதாசன் பாடுவார், இந்த உலகத்திலே தந்தை ஒரு தவறு செய்தான், தாய் அதற்கு இடம் கொடுத்தாள் என்று ஒரு பாட்டு பாடுவார். அந்த வேடிக்கையான சம்பவம் நடந்த பிறகு தந்தையினுடைய உடம்பிலே இருந்த ஒரு உயிரணு, அதாவது நாம் தந்தையினுடைய உடம்பிலே இருந்த ஒரு உயிரணு ஓடோடி வந்து அது தாயினுடைய கர்ப்பைக்குள்ளே இடம்பெற்று விட்டது. அங்கிருந்த அந்த சினை முட்டையிலே தங்கி அது மனிதனாக உருவாகி நாம் வந்து பிறந்திருக்கிறோம். நான் விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். இப்போது தந்தையின் உடம்பில இருந்து எத்தனை உயிரணுக்கள் ஓடி வந்தன தெரியுமா, லட்சக்கணக்கான உயிரணுக்கள் தந்தையின் உடம்பில இருந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தை தொடங்கின. எப்படியாவது தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்தன. அப்படி ஓடி வந்த உயிரணுக்களில் ஒரு அணுதான் நாம் அப்போதே ஓடி இருக்கிறோம். ஏன் ஓடினோம், ஓடலாமா வேண்டாமா என்று அப்போது யோசித்தோமா? தந்தையிடத்தில இருந்து தாயின் கருவை நோக்கி ஓடி வந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லா உயிரணுக்களையும் கீழே தள்ளிவிட்டு ஓடோடி வந்து தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்த உயிரணுதான் நாம். கொஞ்சம் விஞ்ஞானம் புரிந்திருந்தால் உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் நாம் வராமல் வேறு ஒரு உயிரணு தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்திருந்தால் அது நம்முடைய அண்ணனோ அக்காவோ தங்கையோ தம்பியோ ஏதாவது ஒன்றாக ஆகியிருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்போது ஏன் ஓடினோம் என்று யோசித்தோமா? இல்லை, தந்தையிடத்தில இருந்து ஓடோடி வந்து தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்து அங்கே ஒரு குழந்தையாக வளர்ந்து உருவாகி இருக்கிற நாம் இந்த பூமியில் நடக்கிற ஓட்டப்பந்தயத்தை விட்டு விலக முடியுமா? இங்கும் ஓடித்தான் தீர வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை உங்களாலே நிறுத்த முடியாது, இங்கே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே இனிமேல் யோசிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை, ஓடுவது என்று தீர்மானித்து விட்டு வேகமாக ஓடுகிற வழியை பாருங்கள். அதாவது எந்த துறையில் புகுந்திருக்கிறோமோ அதில் வெற்றி பெற்றாக வேண்டும். நாம் மருத்துவத்திற்கு படிக்கிறோம் என்று சொன்னால் சிறந்த மருத்துவராக ஆக வேண்டும். நாம் சட்டம் படிக்கிறோம் என்று சொன்னால் சிறந்த சட்ட நிபுணராக ஆக வேண்டும். அரசியலில் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அரசியல் தலைவராக வந்தாக வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறுத்துவதை பற்றிய கேள்விக்கே இனி இடமில்லை. முதல் இடத்தை எப்படி பெறுவது என்கிற ஒரே கேள்விதான் உங்கள் முன்பாக இருக்கிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த முதல் இடத்தை பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் முதல் இடம் கிடைக்குமா என்ற தத்துவத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு முதல் இடம் கிடைக்குமா என்பதை பற்றி சிந்தியுங்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்தை பெறுவதற்கான முயற்சியை உடனடியாக தொடங்குங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முயற்சி வேண்டும். உடனே எல்லோரும் சொல்வார்கள், எனக்கு இல்லாத முயற்சியா, நான் எவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று மற்றவிடத்திலே பல பேர் புலம்புவார்கள். முயற்சி என்பதை விட இன்னொரு வார்த்தை உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன், முயற்சி போதாது, விடாமுயற்சி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது தமிழிலே. அதாவது விடாமுயற்சி என்றால் நீங்கள் வெற்றி பெறுகிற வரையில் கண்டிப்பாக முயன்றே தீர வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நான் முயற்சி பெற்றேன், முயற்சி செய்திருக்கிறேன், எனக்கு ஏன் வெற்றி வரவில்லை என்று கேட்கிறார்கள். நான் திருப்பி சொல்லுகிறேன், வெற்றி பெறுகிற வரையில் முயற்சியை நிறுத்தாதீர்கள். இந்த வித்தியாசம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே பல முறை தேர்தலிலே போட்டியிட்டிருக்கிறார். அங்கிருக்கிற மாகாண சபை, பஞ்சாயத்துக்கள் என்று பல தேர்தலிலே போட்டிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பல தேர்தலிலும் அவர் தோல்வியைத்தான் தழுவினார். ஆனால் தோல்வியை தழுவியதற்காக ஆபிரஹாம் லிங்கன் துவண்டு போனாரா? இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், ஒவ்வொரு தோல்வியையும் தன்னுடைய வெற்றிக்கான புதிய முயற்சி என்று தீர்மானிக்கிறார். எனவே முயற்சி போதாது, விடாமுயற்சி தேவை என்று தீர்மானித்து பல தோல்விகளுக்கு பிறகு அவர் வெற்றியை வாழ்விலே அடைந்திருக்கிறார். எனவே தோல்வி வந்தவுடன் தயவு செய்து துவண்டு போய்விடாதீர்கள். உங்களுக்கு முன்பு உலகத்தில் தோத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு ஒப்பிட்டால் உங்களுடைய நிலைமை எவ்வளவோ மேலாகவே இருக்கிறது. எனவே முயற்சி போதாது, விடாமுயற்சி என்பது தேவை. ஒரு வேடிக்கையான சின்ன விஷயம் சொல்கிறேன். கோழி முட்டை இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது. அந்த கோழி குஞ்சு வெளியில் வர வேண்டும் என்று அந்த கோழி குஞ்சுக்கு யாராவது சொல்லி கொடுத்தார்களா? நீ உலகத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஏ கோழி குஞ்சே முட்டையை விட்டு வெளியில் வா என்று யாராவது கூப்பிட்டார்களா? நன்றாக கவனியுங்கள், உள்ளே இருக்கிற அந்த கோழி குஞ்சு அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு பளியிருந்து வெளியில எட்டி பார்க்கிறதே. ஏன் பார்க்கிறது? இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் அந்த கோழி குஞ்சுக்கு உள்ளே இருக்கிற குஞ்சுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அது முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியிலே வருமா? வராது. எனவே அந்த கோழி குஞ்சு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே முயற்சி செய்கிறது, உடைத்துக் கொண்டு ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியிலே வந்து நிற்கிறது. எனவே ஒரு எந்த உயிராக இருந்தாலும் அது முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறது. அதைத்தான் உள்ளுதல், உள்ளுதல் அதாவது உள்ளு இருந்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருத்தல் என்ற ஒரு சொல்லாலே தமிழ் குறிப்பிடுகிறது. எனவே உள்ளம் உடைமை, உடைமை அந்த ஆக்கம், நாம் வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எனவே வாழ்விலே தோல்வியை கண்டு ஒருபோதும் நீங்கள் துவளக்கூடாது. நாம் ஒருவேளை தோற்றுவிட்டோமே என்று வருந்த கூடாது. வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற உறுதி, விடாமுயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ராமானுஜர் என்று ஒரு சமய ஞானி இருந்தார். அந்த சமய ஞானி திருக்கோஷ்டியூர் நம்பி என்ற ஒரு பெரியவரை பார்க்க போனார். எதற்காக தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், ஓம் நமோ நாராயணாய என்று ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அதற்குரிய அர்த்தத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்றைக்கு ஓம் நமோ நாராயணாய என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிகிற சாதாரணமான ஒரு மந்திரமாக இருக்கிறது, வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு அந்த மந்திரத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருக்கோஷ்டியூர் நம்பி என்பவரை பார்க்க போனார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? இன்னொரு முறை வாரும் பார்க்கலாம் என்று அனுப்பிவிட்டார். ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, 18 முறை அவரை அனுப்பினார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் 18 முறை ஒரு இடத்துக்கு அப்படி போய் நம்மை திருப்பி அனுப்பினால் என்ன சொல்லுவோம்? ரெண்டிலே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன இவன் பெரிய பெரிய மனுஷனா, இவன் சொல்லித்தான் எனக்கு தெரிய போகிறதா என்று கேட்போம். அல்லது இது என்ன பெரிய விஷயமா, இது கிடைக்காவிட்டால் எனக்கு என்ன என்று விட்டு விடுவோம். ஆனால் ராமானுஜர் 18 முறை போனார், கடைசியிலும் அவர் அந்த மந்திரத்தை சொல்லவில்லை. அதன் பிறகு அவர் பட்டினி கிடந்து சாவதற்கு தீர்மானிக்கிறார். அதை போய் திருக்கோஷி நம்பிடத்திலே சொன்னார்கள். அவர் சொன்னார், பட்டினி கிடந்து செத்தால் என்ன, மேலே போனால் பெருமாளே அவருக்கு மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொன்னார். அப்போது கூட விடாப்பிடியாக ராமானுஜர் இருந்து அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெற்றார். வாழ்க்கையிலே நாம் நம்முடைய திருப்திக்காக வாழ்ந்தால் எளிமையாக வாழ்ந்துவிட முடியும். நாம் பிறரை திருப்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை, நான் அதை விமர்சிக்கவில்லை. ஆனால் நாம் செய்கிற காரியத்தை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது மற்றவர்கள் அதை விமர்சிக்க கூடாது, மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்கு அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், நீங்கள் என்னதான் செய்தாலும் மற்றவர்கள் உங்களை குறை சொல்ல போகிறார்கள். நான் ஒரு வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் என்று ஒரு வீடு கட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிகை கொடுத்தால் வரிசையாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வருவார்கள். வந்துவிட்டு என்ன சொல்வார்கள்? அந்த வீட்டுக்குள் நுழைந்த உடனே 100 குறை சொல்வார்கள். சார், இந்த ரூம் இங்க இருக்க கூடாது, அது பின்னால இருக்க வேண்டும் அப்படிம்பார். சமையல் கட்டு இங்க இருக்க கூடாது, அது சாஸ்திரப்படி தப்பு, அது அங்க இருக்க வேண்டும் அப்படிம்பார். மாடி ரூம் கீழ இருக்கணும், கீழ ரூம் மாடியில் இருக்கணும், மாற்றி மாற்றி சொல்வார்கள். இது இங்க இருக்க கூடாது, அது அங்க இருக்க கூடாது, என்ன அர்த்தம்? அந்த வீட்டை நாம இருக்க கூடாது, அதுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்மிடத்திலே குறையாக சொல்வார்கள். இவர்கள் சொல்வதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? நான் எதற்காக சொல்ல வருகிறேன், உண்மையிலேயே வாஸ்து சாஸ்திரம் இதில் நிபுணராக இருக்கிறவர் ஒரு யோசனை சொல்லுகிறார் என்றால் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கலாம். அதற்காக பயப்படுவது என்று ஆரம்பித்தார் இதற்கு என்ன முடிவெடுக்கிறது? இப்படியே எல்லோரும் பயமுறுத்திக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எப்போதுதான் நிம்மதியாக இருக்க போகிறீர்கள்? எனவே மற்றவரை திருப்தி பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை எப்போதும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற

0: நான் ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பிறருக்காக பயந்து கொண்டே வாழ்வது என்று முடிவு செய்துவிட்டால் என்றைக்குமே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருவரை திருப்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலேயே இன்னொருவர் அதிருப்தியாக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். ஒரு வேடிக்கையான கதை சொல்கிறேன். அதாவது, என்னதான் செய்தாலும் இந்த உலகம் உங்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கும். எனவே பிறரது விமர்சனத்துக்கு ஒரு அளவுக்கு மேல் முக்கியத்துவம் தராதீர்கள். அதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். பட்டினத்தார் முற்றும் துறந்த ஒரு முனிவர், அவரை மாதிரி ஒரு வைராக்கியமான சன்னியாசி நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது, எந்த விதமான பற்றுமே இல்லாமல் வாழ்ந்தவர். அவர் எப்படிப்பட்ட சன்னியாசி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். பத்ரகிரியார் என்று அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் கோயிலிலே இன்னொரு வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். கோயிலுடைய முன்வாசலிலே பட்டினத்தார் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது பட்டினத்தாருக்கு பிட்சை போடுவதற்காக ஒருவர் வந்தார். பிட்சை போட வந்தார். பட்டினத்தார் சொன்னார், எனக்கு போட வேண்டாம், அந்த பக்கமாக ஒரு பெரிய குடும்பஸ்தன் உட்கார்ந்திருக்கிறார், அவனுக்கு போய் பிட்சையை போடு என்று. அவர் போய் குடும்பஸ்தன் என்ற உடனே மனைவி மக்களோடு யாரோ இருக்கிறாரோ என்று போய் பார்த்து அங்கிருந்த பத்ரகிரியாரை கேட்டார், இங்க யாரோ குடும்பஸ்தன் இருக்கிறாராமே, கஷ்டப்படுகிறாராமே என்று. பத்ரகிரியார் சொன்னார், என்னத்தான் பட்டினத்தார் கேலியா சொல்லுகிறார், குடும்பம்னா எனக்கு மனைவி மக்கள்லாம் கிடையாது, நான் சாப்பிடுகிற போது பக்கத்திலேயே இந்த நாய் உட்கார்ந்து இருக்கிறத, இதற்கு ஒரு வாய் போட்டு விட்டுத்தான் சாப்பிடுவேன், அது சாப்பிட்டால்தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அது மட்டுமல்ல, சொத்து வைத்திருக்கிறேன் என்று அவர் கேலி செய்திருப்பார். சொத்துனா வேற ஒன்றும் அல்ல, கையிலே ஒரு ஓடு வைத்திருக்கிறேனே, இந்த ஓடுதான் சொத்து, அதுதான் பட்டினத்தார் கேலியாக சொன்னார் என்று சொன்னார். எதற்காக சொல்கிறேன், பட்டினத்தார் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான துறை. அவர் ஒரு முறை ஒரு வயல்ல படுத்திருந்தார். படுத்திருக்கிற போது பாத்தீங்கன்னா, குச்சி குச்சியா அறுவடை செய்த அந்த நெல்லினுடைய அடிப்பாகம் அப்படியே உடம்பிலே குத்தக்கூடிய அளவுக்கு வைக்கோலுடைய அடிப்பாகம் குத்துகிற அந்த வயல்ல படுத்திருந்தார். படுத்திருக்கிற போது வரப்பிலே கொஞ்சம் தலையை வைத்துக் கொண்டு சௌக்கியமாக படுத்திருந்தார். அந்த வழியாக ரெண்டு பெண்கள் போனார்கள். ஒரு பெண் பட்டினத்தார பார்த்து விட்டு சொன்னாள், பாத்தியா, எப்பேற்பட்ட சாமியா, இந்த துறவிக்கு உடம்பு மேல பற்றே இல்லை, இந்த அறுவடை செய்த வயல்ல குத்துவது கூட தெரியாமல் படுத்திருக்கிறாரே என்று சொன்னார், பாராட்டினார். உடனே இன்னொரு பெண் சொன்னா, கிடக்கிறான் போ, இவன் ஒரு பெரிய சாமியாரா, தலையை எங்க வச்சிருக்கான் பாரு, வரப்பு மேல வச்சுட்டு படுத்திருக்கிறான், என்ன ஆசை இவனுக்கு, இன்னும் இந்த தலையை உயரமா வச்சு படுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு என்று கேலி செய்து. இதை பார்த்தார் பட்டினத்தார். உடனே பயந்து போய் எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஆகா, நமக்கு இவ்வளவு காலமாக இது தோன்றவில்லையே என்று வரப்பில இருந்து இறங்கி தலையை வைத்து படுத்தார். திரும்பி வருகிற அந்த பெண் சொன்னா, பாத்தியான்னு எப்ப சொன்னியோ, உடனே சாமியார் இறங்கி படுத்துட்டார், இவர் எவ்வளவு உயர்ந்த சாமியார்னு தெரியுதா என்று. அதற்கு அவள் சொன்னா, இவெல்லாம் ஒரு சாமியாரா, ஊர்ல தன்னை பத்தி யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, இவெல்லாம் ஒரு பெரிய சாமியாரா என்று கேட்டாள். நீங்கள் என்ன செய்தாலும் உலகம் உங்க விமர்சிக்கும், பிறர் விமர்சனத்திற்கு அதிகம் பயப்படாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்று நம்மிடத்திலே வந்து புலம்புவார்கள். எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா, தான் மட்டும் அதிகம் கஷ்டப்படுவதாகவும், இந்த உலகத்தில எல்லாரும் மற்றவர்கள் சௌக்கியமாக இருப்பதாகவும், ஒரு மாயையிலே ஒரு கற்பனையிலே எல்லோரும் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும்தான் அதிக கஷ்டம், கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார், அந்த கடவுள் என்ன மட்டும் பார்த்து கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரே, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, இப்படி பல பேர் புலம்புகிறார்கள். முதல்ல இந்த எண்ணம் தவறு. கஷ்டம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது, எப்போதும் கஷ்டம் இருக்கிறது. இந்த எண்ணத்தை முதலில் நீங்கள் விட்டுவிட வேண்டும். நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கஷ்டமில்லாத வாழ்க்கை என்று ஒன்று உண்டா? கஷ்டமே இல்லாத, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று வர வேண்டும் என நினைப்பது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆசை, மத்தாப்புத்தனமான ஒரு கற்பனை. குழந்தைகள்லாம் ஆசைப்படும் பாருங்கள், எப்போதும் லீவா இருந்தா பரவாயில்லை என்று. எப்போதும் லீவு விட்டா அப்புறம் என்ன இருக்கிறது உலகத்துல? அந்த குழந்தைத்தனமான கற்பனை தான், மத்தாப்புத்தனமான கற்பனை தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது. இப்ப நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் பிரச்சனைகளை விட நினைத்தாலும் பிரச்சனைகள் உங்களை விடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படின்னு, நீங்கள் பிரச்சனைகளை விட வேண்டும் என்று நினைத்தாலும் பிரச்சனைகள் உங்களை ஒருபோதும் விடாது. ஏன்? இப்போ பாக்டீரியா வைரஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, நோய்களை எல்லாம் பரப்புகிற நோய் கிருமிகள், நுண்ணுயிர் கிருமிகள், பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வேண்டும். நமக்கு ஏதாவது ஆசை உண்டா? ஜலதோஷ கிருமி எனக்கு வேண்டும், டைஃபாய்டு நோய் கிருமி எனக்கு வேண்டும், நமக்கு ஏதாவது ஆசை உண்டா? கிடையாது. நாம் எல்லாம் நோய் வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதே இல்லை. நமக்கு பாக்டீரியாவோ வைரஸோ வேண்டியதே இல்லை. ஆனால் மறந்து விடாதீர்கள், பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் நீங்கள் வேண்டும். நீங்கள் இல்லாமல் அதனால் வாழவே முடியாது. பாக்டீரியாவும் வைரஸும் நாம் இல்லாமல் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அது நாம் இருந்தால் தான் நம்முடைய உடம்புக்குள்ள இருந்து கொண்டு உயிரோடையே இருக்க முடியும். எனவே இந்த பாக்டீரியாவும் வைரஸும் எப்படி உங்களை விடாதோ, அது போலதான் பிரச்சனைகளும் உங்களை விடாது. நீங்கள் என்னதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரச்சனைகளுக்கு நாம் இல்லாமல் இருந்தால் இருக்க முடியாது. எனவே அவை நம்மை ஒருபோதும் விடுவதே இல்லை. ஒரு சில பேர் இருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான மனிதர்கள், அவர்களுக்கு உண்மையிலேயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட சோகமாக இருப்பார். என்ன சுவாமி உங்களுக்கு தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே, பிறகு ஏன் சோகமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்டா, காலையிலிருந்து எனக்கு ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை, அதுவே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று அதை ஒரு பெரிய வருத்தமாக சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நான் சொன்ன கருத்தை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் புரியும். நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விலகினாலும் அவை உங்களை விடாது என்று சொன்னேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஆற்றுல பெரிய வெள்ளம் போய் கொண்டிருந்தது. அந்த ஆற்றிலே வெள்ளம் போகிற போது அந்த வெள்ளத்துக்குள்ளே ஒரு நபர் மாட்டிக்கொண்டு விட்டார். அந்த நபர் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று பார்க்கிறாரு. எப்படி வெள்ளத்திலே இருந்து தப்பிப்பது என்று தெரியவில்லை. கருப்பாக முசு முசு என்ற எண்ணமோ வந்து அந்த வெள்ளத்திலே வந்து கொண்டிருந்தது. பார்த்தார், அது மிதந்து கொண்டு வருகிறது. இதை பற்றி கொண்டு விட்டால் நாமும் மிதந்து போய் விடலாம் என்று அதை இறுக பற்றி கொண்டு விட்டார். கொஞ்ச தூரம் அவர் அப்படியே போய்கொண்டே இருக்கிற போது கரையில இருந்து ஒருவர் கத்தினார், அடப்பாவி நீ எதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா, நீ கரடியை அல்லவா பிடித்துக் கொண்டிருக்கிறாய், அது உன்னை கொன்று போட்டு விடும், அந்த கரடியை பிடிக்காதே, விட்டுவிடு விட்டுவிடு என்று கரையில இருந்து ஒருவர் கத்தினார். நீ பாதுகாப்பு என்று கருதி பிடித்துக் கொண்டிருப்பது வேறொன்றும் அல்ல கரடி, அதை விட்டுவிடு ரொம்ப ஆபத்தானது என்று கரையில இருந்து கத்தினார். அதற்கு இந்த நீந்தி கொண்டிருக்கிற நண்பர் சொன்னார், நான் அதை விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, ஆனா அதுதான் இப்ப என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு. கரடியை இவர் விடுவதற்கு தயாராக இருந்தாலும் கரடி இவரை விடாது. ஏன், அது ஆற்றிலே நீந்தி கொண்டு போவதற்கு அதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிற போது இவர் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்பினாலும் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது. எனவே பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை தேவை என்று குழந்தை போல பேசாதீர்கள். யாரிடத்திலாவது போய் எனக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் நன்றா, நீங்கள் போன உடனே பஸ் வந்து அது சரியாக உங்களுக்கு உட்கார இடம் கிடைத்து சரியாக கண்டக்டர் சில்லறையை வாங்கி கொண்டு இப்படி எல்லாம் நினைத்தபடியே நடக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை சுவையாகவா இருக்கும், கொஞ்சம் சண்டை இருந்தால்தான் சுவாரஸ்யமே இருக்கும். எனவே பிரச்சனைகளற்ற வாழ்க்கை என்று கற்பனை செய்யாதீர்கள். பிரச்சனைகளை சந்திக்கிற தைரியத்தை மட்டுமே நீங்கள் பெற வேண்டும். நான் பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருந்தேன். எனக்கு வாழ்க்கையில ஒரு வேடிக்கையான பிரச்சனை உண்டு. என்னை பார்க்கிற எல்லாரும் சொல்வார்கள், சார் உங்களிடத்துல ஒரு 15 நிமிஷம் மனம் விட்டு பேச வேண்டும். என்ன அப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை யார்ட்டையாவது இறக்கி வைக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வேற யாருமே அப்படியா, நான் தானே ஆப்பிட்டேன். எல்லாரும் சொல்வார்கள், 10 நிமிடமாவது உங்களுடைய இடத்துல சொல்ல வேண்டும், என்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும். இது கூட அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. யாரிடத்திலாவது போய் நம்முடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நினைப்பது மனிதனுக்கு இருக்கிற ஒரு பலகீனம். நம்முடைய கஷ்டத்தை இன்னொரு இடத்துல போய் சொல்லி என்ன ஆக போகிறது, அதை தீர்க்கிற மனிதனிடத்திலே சொல்லலாம், ஆனாலும் கூட தீர்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா காலம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். நம்மவர்களுக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. யாரிடத்திலாவது போய் தன்னுடைய பிரச்சனையை கொட்டிவிட்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். இது அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விட்டாலும் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது என்று சொன்னேன். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். ராமாயணத்துல பாருங்கள், ராமன் தனக்கு ஆட்சி வேண்டும் என்று கேட்டாரா? தசரத்தில் போய் அப்பா எனக்கு ஆட்சியை எழுதி வையுங்கள் என்று சண்டை போட்டாரா? இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கிட்ட போய் சண்டை போடுவார்கள், ஆவி போறதுக்குள்ள சாவியை கொடுத்துடு, நீ சாகரத்துக்கு முன்னாடி சாவியை கொடுக்க மாட்டியா என்றெல்லாம் சண்டை போடுவார்கள். ஏன் என்ன வந்து நீ இன்னும் முதலாளி ஆக்கவில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படி ஏதாவது ராமன் பிரச்சனை பண்ணினாரா? அப்பா நீ சாகரத்துக்குள்ள என்ன அயோத்திக்கு அரசராக ஆக்கு என்று கேட்டாரா? இல்லை. ஆனால் தசரதராக கூப்பிட்டு ராமனை பார்த்து, அப்பா இன்று முதல் நீ அயோத்திக்கு ராஜா, உன்னை அரசன் ஆக்குகிறேன் என்று சொன்னார். ராமன் பிரச்சனையை தேடி போகவில்லை, ஆனால் பிரச்சனை ராமனை தேடி வந்து விட்டது. ஆனால் பிரச்சனை வருகிற போது எடுத்துக்கொள்கிறார் ராமன், எப்படி எடுத்துக்கொள்கிறார், நான் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், இன்றில்லை என்றாலும் என்றாவது அரசனாக ஆக வேண்டிய கட்டாயம் உடையவன், என் கடமை எதுவோ அதை செய்கிறேன், யாது கொற்றவன் ஏவியது அது செய்தல் ஏற்கு கடம் என்றார், என்னுடைய கடமை எது தந்தையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ராஜ்யத்தை தசரதர் கொடுத்த பிறகு இரவோடு இரவாக கதை மாறிவிட்டது. கைகேயி பேசினாள், ராஜ்யம் பரதனுக்கு போக வேண்டும் என்றாள், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்றாள், இரவோடு இரவாக எல்லாம் அரண்மனையில் எடுத்த முடிவை அந்த புறங்கள் மாற்றுகிற வேலை அன்றைக்கே ஆரம்பமாகிவிட்டது. கதை மாறிவிட்டது. மறுநாள் காலை கைகேயி ராமனை கூப்பிட்டாள், காட்டுக்கு போ என்று கட்டளையிட்டாள். இப்போது பாருங்கள், ஆட்சியை வைத்துக் கொள் என்று தசரதர் பிரச்சனை பண்ணினார், ஆட்சியை விட்டு வெளியிலே போ என்று கைகேயி பிரச்சனை பண்ணினாள். என்ன புரிகிறது? இவர் பிரச்சனைகளை விரும்பவில்லை என்றாலும் பிரச்சனைகள் ராமன் தோள் மீது வந்து ஏறி உட்கார்ந்து கொள்ளுகின்றன. அப்ப எப்படி சமாளிக்கிறார்? ஒரே அளவுகோல் வைத்துக் கொண்டு சமாளிக்கிறார். எப்படி? பெற்றோர் சொல் கேட்டல், பெரியோர் சொல் கேட்டல், பெரியவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. உடனே ராமன் தீர்மானிக்கிறார், காட்டுக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போகிறார். காட்டிலே போன இடத்திலாவது ராமனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? பெரிய கூத்து. காட்டிலே போய் சந்தோஷமாக மனைவியோடு வாழ்ந்து கொண்டு நீராடி கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் சூர்பனகை வந்து ஒரு கேள்வி கேட்கிறாள். ராமனை பார்த்து, நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது என்? இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காகவா காட்டுக்கு வந்தான் ராமன்? அவள் இருக்கிற அந்த தோற்றம் என்ன, விகாரமான உருவம் என்ன? அவள் வந்து கேட்கிறாள், நீ என்னை ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது, நீ திருமணம் பண்ணிக்கொள் என்று. இந்த சபல புத்தி உள்ளவர்கள் கொஞ்சம் இது மாதிரி யாராவது கேட்டால் சொல்வார்கள், ஒரு மாதம் கழித்து வந்து என்னை பார், நான் என் முதல் மனைவியை கேட்டு விட்டு சொல்லுகிறேன், அவள் கையெழுத்து போடுகிறாளா பார்க்கிறேன். இப்படியெல்லாம் ராமன் காலத்தை நீட்டிக்கவில்லை. ஒரே வார்த்தை, நான் திருமணமானவன், உன்னை மணப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, வெளியில் போ, பிரச்சனையை முடிக்கிறார். ஆனா அவள் பிரச்சனையை முடிக்கவில்லை. எப்படி பிரச்சனை நீளுகிறது பாருங்கள். ஆஹா, இவன் மனைவி பக்கத்திலே இருக்கிற வரையில் நம்மை இவன் சரியாக மதிக்க மாட்டார் என்று சீத்தையை கவர்ந்து கொண்டு போவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறாள். ராவணன் வருகிறான், சீத்தையை கவர்ந்து கொண்டு போகிறான். என்ன கொடுமை பாருங்கள். பிரச்சனையே வேண்டாம் என்று காட்டிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான் ராமன். அவன் மனைவியை ராவணன் தூக்கி கொண்டு போய் வைத்துக் கொண்டு, முடிந்தால் இடத்தில் சண்டைக்கு வா என்று சவால் விடுகிறான். எனவே பிரச்சனைகளில் இருந்து ராமன் விலகி போனாலும் கூட பிரச்சனைகள் அவனை விடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் அதை எதிர்ப்பதும் ஜெயிப்பதும் தான் வாழ்க்கை, அதை விட்டு விலகி ஓடுவது வாழ்க்கை அல்ல. என் நண்பர் சொன்னார், பிரச்சனைகளை விட்டு ஓடி சன்னியாசியாக போய்விடலாமா என்று தோன்றுகிறது என்றார். நான் சொன்னேன், சன்னியாசி ஆனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, மொட்டை அடிப்பதா தாடி வளர்ப்பதா என்ற பிரச்சனை வந்துவிடும், எச்சரிக்கையாக இரு என்று சொன்னேன்.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

நீயர் நேரத்திற்கான முதல் பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து மாதஸ்வர ஓசையிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடல். இந்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அல்லவா? இன்று ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முந்தையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிப்பது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடலை நீண்டகால உறவு நாகவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பி வைத்த வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஷா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையில் ஒலிக்கும் பாடல் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்ற பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல், இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணும் அன்பு உறவு, தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுக்கான பாடல். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படத்திலிருந்து, ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்று கூறி பாடும் பாடலை கேட்டு எழுதியிருக்கின்றார். அவரை பிறந்த நாள் வாழ்த்து கூறி முன்னாள் தமிழ் வானொலியும் அவரது நண்பர்கள் உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார் ஆகியோரும் ஜனனியும் இணைந்து வாழ்த்தும் வேளையிலே பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும் என்று முன்னியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபர், வினை அதிபர், உறவுகள், நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள். வாழிய பல்லாண்டு.

பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யார் இந்த பெண் என்று கேட்க மாட்டேன் என்ற பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்கள்.

இன்றைக்கு இருக்கும் பாடல் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களை இணைத்து கேட்கும் ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பிரபல பின்னணி பாடகி பி மாதுரி அம்மா அவர்களும் பாடிய பாடல். நீலக்கடலின் உரத்திலே நீங்கா என்ப காவியமா என்ற பாடல். அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவர் பாடலை கேட்டுவிட்டால் உடனே வருவார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழர்களோடு இணைத்துக் கொண்டு ஒரு சோகப்பாடல் கேட்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். அந்த சோகப்பாடல் அன்பே வா என்ற திரைப்படுத்து பாடலாக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியதாகவும் எழுதியிருக்கும் வேளையிலே அந்த பாடல் அன்பே வா அன்பே வா நீ இருந்தால் என் மாளிகையில் என்ற வரியை பல்லவியாக கொண்ட பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்தவர் வேறு யாருமே கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடன் இணைத்து ஆர் கே முரளி என்ற நண்பரையும் இணைத்து கேட்கின்றார் இந்த பாடலை. ஒலிக்கின்றது பாடல்.

0: நம்பிக்கை திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். பெண்களை நம்பாதே கண்களே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்பு பேத்தி சிவரஞ்சினி தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து கேட்கின்றார். சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் இவர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் இந்த பாடலை.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்க

முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்து பாடல் நீ இல்லாத இடமே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் என்று பாடும் இனிமையான அந்த பாடலை நீண்டகால உறவு நாகூர் முகமது ராபிக் அவர்களும் விஷ்வன் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம். முறிக்கின்றது அந்த பாடல்.

நிமிர் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே இது தலைவருடைய பாடல் என்று கூறிக்கொள்வார் சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர்களுக்க இருக்கும் பாடலாக எங்களோடு இணைந்து கேட்க ஒலிக்கும் அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று கூறி நிமிர் திரைப்படம் என்று கூறினு அதிலிருந்து பாடுகின்றது சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். காதோரம் செல்வ வேண்டுமென்று

அடுத்து வரும் இனிமையான பாடல் தேன் மிட்டாய் மாங்கா என்ற ஆதார் என்ற திரைப்படுத்து பாடல். கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து ரஜேஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல் இவர்களோடுதான்.

மானா மதுர மல்லிப்பூ என்ற பாடலை அந்தப்புறம் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு வளைகுடாமான் தினமும் அந்த பாடலை கேட்டு எங்களோடு இணைந்து மகிழ்ந்து கொள்ளும் நீண்டகால உறவு என்று கூறினேன். அன்பு ஜோர்ஜ் அவர்கள் காதோரம் செல்லும் பாடல்.

இனிமையான பக்தியான பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷுசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் அனைவரும் கேட்கும் அந்த இனியான பக்தி பாடல். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ என்ற வரி எடுத்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலே ஒலிக்கின்றது.

0: என்கொரு இன உள்ளு தமிழன் என்கொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானோ என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் தந்த பாடலை கேட்போம். பூம்பாவை தனிக்காட்டில் என்ற முதல் வரி காட்டுப்புலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நானே நானா நானே நான் தானா என்று கேட்கும் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்பட பாடல். இந்த பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம்.

இவர்களோடு தான் மீண்டும் ஒரு தடவை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். பேரும் புகழும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நல்ல பேரோடு புகழ் பெருமை என்ற முதல் வரியை கொண்டு

வல்லவே பந்தவாசுகி போண்ட நாயகனை வந்தவாசுகி போல் கொண்ட நாயகனை தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண் அல்லவே தொட்டு வணங்காத பெண்

0: வாழ்க அவள் வாழ்ந்த மகிமை, இன்று நினைத்தாலும் அழியாத பெருமை, அவள் நிலையான வரலாற்று பெருமை.
1: மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்கப்பூர். சிங்காரபூமி மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே என்ற பாடலை தான் தந்திருக்கின்றீர்கள். இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடர்ந்து கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் தருகின்றார் களவாணி மாப்பிள்ளை திரைப்படத்து பாடலை. என்ன புள்ள செஞ்ச என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: அவரோடு இணைந்துதான் வன்கூவர் மாநிலத்தில் இருந்து யாரும் இல்லாத என்ற வரி கொண்ட பாடல் ஞானப்படம் திரைப்படுத்து பாடல் வன்கூவர் இளவரசி கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார்.
1: அவரும் யாரும் இல்லாத தீ ஒன்றுவே

வந்து அவரது தோழி வசந்தியும் ஒரு பாடல் தருகின்றார். அழகு காட்டோ அழகு காட்டேரி என்ற பாடலை கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்.

இருக்கின்ற அந்த பாடலோடு தொடர்ந்துதான் மீண்டும் கனடா வன்கூவரிலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். தட்டான் கிடைக்கலையோ என்ற அள்ளி தந்த வானம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பு உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் அத்தி அத்திக்காய் என்று ஆரம்பிக்கும் ஆதி திரைப்படத்து பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்ட கால இசைப்பயணம் செய்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் கேதீஸ் அவர்கள். ஒரு மாலை இளவையில் என்ற கஜினி திரைப்பட பாடலை இன்று கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

படத்தை தொடர்ந்து வரும் பாடல் எங்கே எங்கே மனிதன் என்று கேட்கும் அசல் என்ற திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைப்பவர் மீண்டும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அவர்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்தும் ஒலிக்கும் பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து பாட வைக்கின்றார். மெல்ல சிரித்தாள் என்று ஆரம்பிக்கும் அதலால் காதல் செய்வீர் என்ற திரைப்படுத்து பாடலை அன்புடன் நிதேஷன்.

மீண்டும் ஐரோப்பிய மண்ணென்றால் ஞாபகம் வருவது என்னவளைத்தான் என்னவள் உன்னோடு வாழ்வு என்ற ஒரு வரிகொண்ட பாடல் அமர்க்களம் திரைப்படத்து பாடல் ஒலித்திருந்தபடி அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. உன் கீதம் தான் சங்கீதம் தான் என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். கீதம் ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். அன்று

உங்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்வது போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

பொங்கும் புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளம் 43. மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம் MTR FM ரேடியோ கனடா. கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று கேட்பதோடு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்ந்திடுவோம். பொங்கும் புது வெள்ளத்தில் பாய்ந்து வரும் வெள்ளத்தில் எங்கள் காதோறும் இணைத்தோடும் பாடல்களாக புதிய புதிய திரைப்படுத்த பாடல்களை. புதிய திரைப்படங்களாக புதிய தயாரிப்பாளர்கள் கலைஞர்களோடு உருவாகி வரும் பாடல்களுள் இன்று முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். ஏ சக்கரையே சக்கரையே என்ற பாடல் ஹாய் என்ற திரைப்படத்தில் இருந்தேன்.

ஹாய் திரைப்படத்தில் இருந்து சக்கரையே சக்கரையே என்று கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் எங்கள் தங்கம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தா தா தையா என்ற வரி எடுத்து பாடி மகிழ வைக்கின்றது இதோ காற்றலையே.

இன்று ஜனரஞ்சகமாக அளித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அவளோடு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்து பாடல் ஒன்று இன்றும் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பால் மலை என்ற முதல் வரியை கொண்டு இனிமையாக ஒலிக்கின்றது காதோரம் பொங்கும் புது வெள்ளத்திலே.

நாங்கள் கடந்த வாரங்களில் 42 வாரமாக பாடும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்ட எங்களுக்கு இன்று 43வது வாரமாக தரும் பொங்கும் புதுவெள்ளம் மிகவும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. 2026 ஆண்டில் வெளிவர இருக்கும் திரைப்படத்து பாடல்களையும் இதில் சேர்ந்து வருகின்றன. கேட்டு மகளும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல் பொங்கும் புதுவெள்ளத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கின்றது. மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காத்தாக வாழப்போறேன் என்று கூறி பாடுகின்றது.

பலமுறை கேட்டாலும் சிறுவர்களை ஆகஸ்திக்கும் பாடலாக இன்று ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு பாடல், நாங்கள் நாலு பேரு என்று கூறும் வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல். கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இப்போது ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளம் 43 பாடுகின்றது.

ரசிக உள்ளங்களிலும் காத்துக் கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் டாக் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்களுள் ஒரு பாடல் கடந்த வாரமும் கேட்ட வேளையில் இந்த வாரம் ஒரு பாடல் பாட இருக்கின்றது. ஒன் ஸ்டெப் வச்சா என்ற வரியை கொண்டு முழுவதையும் பாடியங்களை மகிழ வைக்கும் கிடுகிடுப்பான ஒரு பாடல் கேட்போமா?

உறவுகளே பொங்கும் புதுவெள்ளத்தில் அண்மையிலே திரைக்கு வர இருக்கின்ற புதுப்படங்களாக தெரிவு செய்து அந்த திரைப்படங்களின் பாடல்கள் வெளியேறியவுடன் உங்களுக்கு உடனடியாக தந்து கொண்டிருக்கின்றதும் ஒன்றிய தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்னும் பாட்டு பாட நாங்கள் கேட்டு மகள 43வது பொங்கும் புதுவெள்ளம் தரும் அடுத்த பாடலும் இந்த திரைப்படம் வந்துவிட்டதா வரவில்லையா வர இருக்கின்றதா அண்மையிலே வந்துவிட்டதா ஆனால் பாடல்கள் வெளிவந்து விட்டன. காதல் கதை சொல்லவா என்ற திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எங்கோ கேட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தான் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்கின்றது பிடிக்காது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இப்ப இந்த ஓடிக்கொண்டிருந்த படங்கள் ஓட இருக்கின்ற படங்களிலே சிறந்த படமாக புள்ளிகளை பெற்றுக் கொண்டு வரும் ஒரு படம் திரைப்படம் ஓம் என்ற திரைப்படம். தனுஷ் மம்முட்டி இவர்கள் இணைந்து நடக்கும் படமாக அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலில் வாடியம்மா என்ற வரியை எடுத்து ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலையும் இப்பொழுது நாங்கள் பொங்கும் புதுவெள்ளம் 43 கேட்போமே.

புருஷன் திரைப்படத்து பாடலும் ஒன்று வெளிவர இருக்கின்றது. அந்த பாடலும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த திரை நிகழ்ச்சியிலும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். நடிகர் விஷால் 2 நாட்களுக்கு பின்பு நடித்த திரைப்படங்கள் ஒரு படம் என்று அறிய கிடக்கின்றது. பல விமர்சனங்களை பெற்றிருந்த வேளையிலே வந்த பாடலும் உன்னை முட்டும் என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது. இன்றைய ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்து 43வது பொங்கும் புதுவெள்ளமாக தரும் பாடல்கள் ஒரு பாடலாக புருஷன் என்ற திரைப்படத்து பாடல். மீண்டும் கூறுகின்றேன், விண்ணை முட்டும் என்ற பாடல்.

0: இப்பொழுது பேச்சு வழிகளில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்கு உரித்தான பாடலாக சர்தார் என்ற திரைப்படம், சர்தார் திரைப்படம் இன்னும் வந்த வேளையில் இப்பொழுது சர்தார் 2 என்ற திரைப்படம் என்று கூறுகின்றார்கள். அப்படி ஒரு திரைப்படம், அதிலே மயில் வீரா என்ற முதல் வரி எடுத்து பாடும் ஒரு பாடல் இறுதி பாடலாக வந்து இன்று பொங்கும் புதுவெள்ளம் 43 நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.
1: பயமில்லை, வேலுண்டு விலையில்லை.

பெரியவன் மத யானைகள் அசுரமாக அல்ல கடலது கத்தும் ஒரு விழிகளை கோபம் மூட்டம் முரசின் பற சத்தம் வான் வெளியில முள்ளங்கரகிட்டி போல் புரிகிற சுத்தம் அடங்காமகன் பேங்கு என் பார்வதி மகனது ரத்தம் அவன் வரையில உடனடி

உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் புதுவெள்ளம். ஒன்றியல் தமிழ் வானொலி தந்தது. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திப்போம் என்று இன்ற புதிய கலைஞர்களின் பாடல்களாக வெளியே வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களை பார்த்து அதிலே நல்ல படங்கள், வேண்டிய படங்கள், வேண்டாத படங்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாலும் இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கலை உலக வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

பொங்கும் புதுவெள்ளம். வணக்கம் உறவுகளே, உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ற நான் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி இப்பொழுது முதல் மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து சிறப்பிக்க இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம். கடந்த 43 வாரங்களாக பொங்கி எழுந்து வந்து காதோரம் இனித்துச் சென்ற புதிய புதிய பாடல்கள் 44வது பொங்கும் புதுவெள்ளமாக இன்று பாய இருக்கின்றது இசையோடு. பொங்கும் புதுவெள்ளத்தின் புதிய திரைப்படுத்து பாடல்களால் 10 பாடல்களை கேட்டு மகிழும் சந்தர்ப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது கோடி நிலவுகள் என்று ஆரம்பிக்கும் செல்ல மகளே என்ற பாடல்.

தொங்கும் பொது வெள்ளத்தின் 44வது படைப்பிலே முதலாவது பாடலாக ஜனநாயகம் திரைப்படத்து பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் செல்லமே மகளே என்று பாட வருகின்றது. பத்தா என்ற திரைப்படத்தில் இருந்து அது எப்படி இருக்கும் கேட்போம்.

0: வெல்கம் சாய்.
1: ஹலோ பாய்.
0: நல்லா இங்கேருந்து பாட, சோல்ஃபுல்லாக எமோஷ்னலாக கேட்குறேன், எல்லாரையும் மூவ் பண்ணுறாங்க.
1: ஒரே ஒரு வாட்டி எனக்காக அந்த பல்லவி மட்டும் பாடுறீங்களா?
2: Hey, running.

அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு உசிரே நீதானே புள்ளே என்று கூறும் ஒரு பாடல் மண்டாடி என்ற திரைப்படத்தில் பாடியது. புதிய திரைப்படமாக ஒழிக்க வந்த அந்த பாடலை இப்பொழுது பொன்னியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளத்திலே செவி மடுப்போம். பாடுகின்றது அந்த பாடல் உசிரே நீதான் புள்ளே.

அல்லே பெலேலோ என்று ஒரு பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்போம் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 படைக்கின்றது. காது ஓரம் கேட்போமா?

0: போலே.
1: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் அண்மையிலே வெளிவந்த பாடல்களும் வர இருக்கின்ற பாடல்களையும் தெளிவெடுத்து பொங்கும் புதுவெள்ளம் என்ற நிகழ்விலே படைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலி இன்று 43 வாரங்களை கடந்து 44வது வாரமாக தர இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் படைப்பிலே அடுத்து வரும் பாடல் ஹாய் என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடலே ரசகுல்லா ரசகுல்லா என்று வரி தோன்றுகின்றது. இசையோடு கேட்போமே.

இதயம் முரளி என்ற ஒரு திரைப்படம் ஓடிச்சென்று மக்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கட்டழகி கட்டழகி என்ற வரிதாங்கும் பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் இப்பொழுது முன்னில் தமிழ் வானொலியின் பாட்டு புதிய பாட்டுகளிலே பொங்கும் புதுவெள்ளமாக 44வது படைப்பிலே ஒலிக்கின்றது. காது கொடுப்போமா?

The Wedding Song என்ற ஒரு சாங் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்தில் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை பல தடவை நாங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலும் கேட்டுத்தான் இருக்கிறோம் போல் ஒரு எண்ணம் இருக்கின்றது. இருப்பினும் புதிய வரிசையிலே அந்த பாடலும் பாட்டு வரிசைகளை கொண்டு வந்து தரும் வேளையிலே புதிய பாட்டுகளாக வருவது என்று எண்ணி பாட்டு பொங்கும் புதுவெள்ளம் 44 ஒலிக்க வைக்கின்றது பாடல்.

நான் பாத்துக்கிறேமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சார் என்னதான் கேட்டர் செக்ஷன் பார்க்க சொன்னாரு. போங்கடா, போங்கடா, வேலையை பாருங்க.

பொங்கும்புது வெள்ளம் 44 தருகின்ற அடுத்த பாடல் மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நச்சிண்டி மச்சானே என்ற வரியெடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை இன்றும் கேட்டு மகிழ விரும்புகிறோம். பொங்கும் புது வெள்ளம் 44.

ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் 2026 ஆண்டின் பிரமாண்டமான வெளியீடாக சிக்மா என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. புதிய இயக்குனர், புதிய நடிகர்கள், புதிய கலைஞர்கள் தோன்றி அசத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஐயையோ அம்மாடி என்ற பதம் பெறும் வகையில் அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அந்த பாடலையும் கேட்போம். 9வது பாடலாக இன்று ஒலிக்க இருந்தது வரிசையில் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 இலே.

நம்முடைய பொங்கும் புதுவெள்ளம் 44 இறுதி பாடலாக 10வது பாடலாக மஞ்சள் ஆவாரே என்ற ஒரு பாடல் ராம் அண்ட் லீலா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கே இருக்கின்றது. இறுதி பாடலை கேட்டு மகிழ்ந்து விடைபெறச் செல்லுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் ஒலிக்கின்றது. பாடல் கேட்போமா?

அண்மை காலங்களில் வெளிவந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து பாட்டு கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 பாய்ந்து வரும் வெள்ளத்திலே பொங்கி எழுந்து வந்து எங்கள் காதோரம் இசை பரப்பி சென்று விடை பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நானும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பொங்கும் புதுவெள்ளம் பாடல்கள் கேட்போம்.

2026 ஆண்டில் வெளிவந்த வெளிவர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து ஒலிபரப்பும் வகையிலே கடந்த 44 பொங்கும் புதுவெள்ளம் பாடல்களை கேட்ட எங்களுக்கு இன்று மலர்கின்றது பொங்கும் புதுவெள்ளம் 45. பொங்கும் புதுவெள்ளம் 45 முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது வெளிவர இருக்கின்ற சிக்மா என்ற திரைப்படத்து பாடல். சிக்மா திரைப்படத்து பாடல் ஐயையோ அம்மாடி என்று வரியெடுத்து பாடுவதை கேட்டு மகிழ்வோம் முதல் பாடலாக.

அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்னமொரு பாடல் பத்தா என்ற திரைப்படத்து பாடல். பத்தா திரைப்படத்து பாடல் அடியாத்தி என்று வரியோடு வந்து பாடுகின்றது. எங்கே செவி மடுப்போமே அந்த பாடலை.

அடியாற்றி என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு ராசாதி ராசா என்ற பாடலையும் கேட்க வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த பாடல் கராத்தே பாபு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொங்கும் புது வெள்ளம் பாய்ந்து வரும் வெள்ளத்தில் பொங்கியோடி வந்து எங்கள் காதோரத்தில் இசையாக வார்க்கின்றது புதிய புதிய திரைப்படத்து பாடல்களை. அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் வாச்சா உடாத என்று கூறும் வரியை கொண்டு பரிமளா அண்ட் ஹோ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது ஒரு பாடல்.

கடந்த வாரங்களில் நாங்கள் கேட்ட புதிய பாடல்களுள் ஹாய் என்ற திரைப்படத்து பாடல்களும் கேட்டிருக்கின்றோம். இன்றும் ஹாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பச்சை புள்ள என்ற வரி கொண்டு பாட இருக்கின்றது. எங்கே கேட்போமா?

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம். பொங்கும் புதுவெள்ளமாக புதிய கலைஞர்கள் படைத்து எங்களுக்கு தமிழகத்து தமிழ் திரைப்பட உலகுக்கு காலடி எடுத்து வைத்த அவர்கள் இன்று தமிழிலே எப்படி எப்படியெல்லாம் பாடலை தாருகின்றார்கள் என்று நாங்கள் கேட்கக்கூடிய வகையில் இளைய தலைமுறை எப்படி செல்லப் போகின்றார்கள், எப்படி வழிநடத்தப் போகின்றார்கள் என்ற சிந்தனையோடு இருக்கும் இந்த வேளையில் ஒலிக்கும் பாடல்கள் பொங்கும் புதுவெள்ளமாக தேடிக்கொண்டு வந்து உங்கள் காதூரம் தருகின்றேன். நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காகவும், இளைய தலைமுறைகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும். அடுத்து மீண்டும் ஒரு சிக்மா என்ற திரைப்படத்து பாடலை மீண்டும் ஒரு தடவை கேட்போம். இன்னும் ஒரு பாடலாக வாரேன் நான் வாரேன் என்ற வரி எடுத்துக்கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

0: என்ன உறவுகளே, பாடல்களை கேட்டு திகைக்கின்றீர்களா? புரிகின்றதா பாடல்கள், வரிகள் தெரிகின்றன? அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல், மண்டாடி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலையும் தேடி வந்து பொங்கும் புதுவெள்ளம் உங்கள் காதோரம் தருகின்றது. மண்டாடி மண்டாடி என்ற வரியை அங்கே தாங்கிக் கொண்டு
1: வருவான் வருவான் வருவான் வருவான்

ரெனிகுண்டா 2 என்ற ஒரு திரைப்படம் அறிந்தீர்களா? காற்றிலே கலந்து வந்து எங்கள் காதோரத்திலே காற்றிலே புகுந்து கேட்க வைக்கின்றது அந்த பாடல். காத்துல காத்துல என்ற வரியோடு

தொழிசையும் மெல்லிசையும் கலந்த துரிதமான தாளங்களோடு பாடல்களை கேட்டு மகிழும் எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் உருக்கமான வரியோடு வருகின்றது. அந்த பாடல் லெனின் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் மனதை உருக்க வைக்கும் வரிகளோடு வருகின்றது. வரிகள் உன்னை நம்பி வந்த என்னை என்ற வரியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கும் வருகின்றது அன்பு உறவுகளே.

காதோரம் ஒலித்து காற்றலையில் நிலைத்து நிறைவுக்கு வந்தது பொங்கும் புதுவெள்ளம் 45. அன்பு உறவுகளை இந்த பாடல்களை நன்றாக கேட்டிருப்பீர்கள். இந்த எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்றது, கருத்தாக தாருங்கள். எங்களுக்கு எழுத்து மூலம் பதிந்து விடலாம் உங்கள் தளத்திலே. அத்துடன் மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில், 46வது பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய 45வது பொங்கும் புதுவெள்ளத்தை நிலவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

பொங்கும் புதுவெள்ளம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு இப்பொழுது முதல் காற்றலையில் தவழ்ந்து வர இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம் கடந்த 45 வாரங்களை கடந்து இன்று 46வது வாரமாக உங்கள் காதோரம் கொண்டு வருகின்றது புதிய புதிய வெளியீடு பாடல்களை. புதிய புதிய பாடல்களை புதிய புதிய கலைஞர்கள் புதிய புதிய விரும்பும் வண்ணம் அவர்கள் தங்களுடைய போக்கிலே திரைப்படங்களையும் கதைகளையும் பாடல்களையும் இசைகளையும் அமைத்து தந்த வேளையிலே எளிய உலகம் அதை விரும்பும் என்று எண்ணும் வேளையிலே முழு உலகமும் விரும்புமா என்ற வினாவும் எழுந்துதான் வருகின்றது. எழுந்திருக்கும் எண்ண கருக்களுக்குள்ளே எங்களை விட யாரும் இல்லை என்ற வகையில் அவர்கள் இத்தனை பாடகர்களை கொண்டு வந்து நிலை நிறுத்துகிறார்கள். இத்தனை இசையமைப்பாளரை கொண்டு வந்து நிலை நிறுத்துகின்றார்கள். இவர்கள் நீடிப்பார்களா நிலைப்பார்களா? இவர்களுடைய பாடல்கள் நிலைக்குமா நீடிக்குமா? தமிழுக்கு சுகம் தருமா தராதா என்ற வினாக்களும் எழத்தான் செய்கின்றன.

வெள்ளம் பாடல்களை கேட்டுவிட்டு கருத்துக்களை பலவாறு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவை நன்மையாகவும் தீமையாகவும் கவலைக்கிடமாகவும் இருக்கின்ற அந்த தரவுகளை, அந்த பதில்களை நான் கூறுவது அவ்வளவு அழகல்ல வானொலியிலே என்று எண்ணிக்கொண்டு, இப்பொழுது முதல் வெளிவந்த பாடல்களை நாங்கள் என்ன அடக்கி வைக்கவா முடியும்? வெளியே வரத்தானே செய்யும். எத்தனை ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே முன்னில் தமிழ் வானொலியும் புதிய பாடல்களையும் ஒரு நிகழ்வாக தந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று 46வது பொங்கும் புதுவெள்ளம் எங்கள் காதூரம் பாய்ந்து செல்ல இருக்கின்றது இசையோடு. இந்த வழியிலே 46வது வாரத்தில் வரும் பொங்கும் புதுவெள்ளத்தின் முதல் பாடலை கேட்போமா? முதல் பாடல் முதல் ராத்திரி என்ற திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம் ஆவாரம் காத்தே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பாடல் கடந்த வாரமும் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வந்திருந்தன என்று வேறு பாடல் வருகின்றது. மண்டாடி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில ரசிகர்கள் தங்களுடைய பாடல்கள் முன்றில் தமிழ் வானொலியின் கத்தலில் ஒலிக்கப்படும் தானே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் விலை அவர்களை ஏமாற்றாமல் இதோ அந்த பாடலை தருகிறேன். கை வளவி குலுங்க என்ற கறி கொண்ட பாடல்.

மன்னாடி திரைப்படத்து பாடல் ஒன்றை மீண்டும் கேட்ட எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடல் பேசு பொருளாக இருக்கின்ற பத்தா என்ற திரைப்படத்து பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பத்தா என்ற திரைப்படத்திலே உயிரே உயிரே என்று பாடியிருக்கின்றார் ஒருவர், அந்த பாடலையும் கேட்டு மகன் போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாட்டு, புதிய பாட்டு, புதிய தெரிவு, புதிய கலைஞர்கள், புதிய பாடகர்கள், புதிய இசை, புதிய வகை. அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல் டார்க் ஹெவன் என்ற திரைப்படத்து பாடலாக கிடைத்திருக்கின்றது. அந்த பாடல் அடக்குனா அடக்குனா என்ற பாடல் தான். அந்த பாடல் இதோ வருகின்றது, கேட்போம்.

தொடங்கும் புது வெள்ளத்தில் நாங்கள் கேட்டு மகளும் வேளையில இடையிடையே நல்ல பாடல்கள் ரசிக்கும் பாடல்களும் கிடைக்கின்றது என்று கூறாமல் எல்லாம் நல்ல பாடல்கள் தான். அதை ரசிக்கும் வகையிலேயும் அவர்கள் தந்த இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை தான். இருப்பினும் விளக்கம் இல்லாத அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்கின்றபடியால் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால் விளங்கும் போன்ற திரைப்படமே சில சமயம் விளங்குவதில்லை. இருப்பினும் கும்தலக்கா என்ற ஒரு பாடலை பரடைஸ் என்ற திரைப்படத்தில் செய்திருக்கின்றார்கள். அந்த இயக்கத்தோடு வந்த பாடலே இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையின் பொங்கும் புதுவெள்ளத்தில் ஐந்தாவது பாடலாக பரடைஸ் கும்தலக்கா.

பூஜ்ஜியம் ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரத்திலே ஒரு நாள் மலரும் பொங்கும் பொது வெள்ளம் என்றும் மலர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே புதிய புதிய பாடல்கள், வந்த பாடல், வந்த திரைப்படம், வராத திரைப்படம், வருகின்ற திரைப்படம் என்றெல்லாம் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த வகையிலே நிலைக்கும் நீடிக்கும் என்பது வினாக்குறிதான். இருப்பினும் அடுத்து வரும் ஒரு பாடல், நீங்கள் பல பாடல்களை இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். பல தடவை எங்கள் நேயர் விடுமுறை விருப்பத்திலே எல்லாம் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இந்த பாடலும் கேட்டிருந்தார்களோ தெரியவில்லை. இல்லை, இந்த பாடல் வருகின்றது என்று விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பால் மலை தூறல் என்ற வரி கொண்ட பாடல் ஓரளவுக்கு வரி விளங்குகின்றது. இதோ பாடல்.

அடுத்த பாடலாக இடம்பெறுகிறது மகுடம் என்ற திரைப்படத்து பாடல். அறிந்தீர்களா மகுடம்? மகுடம் என்ற திரைப்படத்தில் கலங்காதே கலங்காதே என்ற வார்த்தைகள் அங்கே வருகின்றன. சில திரைப்பட சில பாடல்கள் இசை வரும், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இசைதான் அதிகமாக இருந்தாலும் இடையிடையே வரிகள் வரும். அந்த இடையிடையே வரும் வரிகளில் ஒன்று ரெண்டு தமிழ் பதங்கள் வரும். ஏனைய பதங்கள் எந்த மொழி எந்த மொழியோடு கலந்திருக்கின்றது என்பதை எங்கள் அறிந்து கொள்வது கடினம் தான். இருப்பினும் இசையை ரசிப்போம். அந்த வகையில் இப்பொழுது ஒரு பாடல் வருகிறது, ஹாய் என்ற திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்திலேயும் கண்ண குளியா என்று ஆரம்பிக்கும் வரியோடு ஆரம்பிக்கின்றது அந்த பாடல். இதோ அந்த பாடல்.

சமூக உறவுகளின் காதல் காதலிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பழைய புதிய பாடல்கள் இடைக்கால பாடல்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். இன்று இந்த நிகழ்வு வந்த வருகின்ற வர இருக்கின்ற அதாவது வெளியிட இருக்கின்ற பாடல்கள் என்று அவர்கள் தயாரிப்பில் இருக்கின்ற பாடல்கள் திரைப்படம் பெறுவதற்கு முன்பு வெளியே வந்து பெரிய விழாக்களை எல்லாம் கொண்டாடி பாடல்கள் எழுதி விருதுகளை வழங்கி விடுவார்கள். என்ன பாடல், என்ன பேரில் இந்த பாடல், என்ன மொழியிலே வந்த பாடல் என்று தெரிவதற்கு முன்னும் அந்த பாடலை பாடியவர்கள் பாடல்கள் இசையமைத்தவர்களுடைய பெயர்கள் ஒன்றும் எங்கள் வாயினில் நுழையாத அளவுக்கு இருக்கின்றது. அடுத்து இசை எங்கெங்கெல்லாம் இருந்து எந்த எந்த மொழி பாடல்களிலிருந்து வெட்டி பொருத்தி கொண்டு வந்து ஒட்டிவிட்டு இசை அமைப்பான் பெயரையும் அங்கே ஒரு சில வரிகளை அந்த ஒலியோடு இசையோடு தாளத்தோடு ஒட்டியடி தாளம் தானே எல்லாம் அதோடு உச்சரித்து விட்டு பாடல் என்று கோர்த்து அனுப்புகிறார்கள். நாங்களும் என்ன செய்வது, எங்களுடைய இசை உலகம் எங்களுடைய திரையுலகம் இப்படி செல்கின்றது என்று பார்க்க வேண்டியதாக கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. ஐயோ காதலே என்ற ஒரு பாடலை கேட்போமா? இந்த பாடல் வித் லவ் என்று திரைப்படுத்தி பாடலாக இருக்கின்றது. ஐயோ காதலே கேட்போமா?

0: ஐயா இந்த வருஷம் ஆர்சிபி தான்.
1: நீ போய் குடிச்சு கப்பு. யார் வர பாரு பாரம்பரிய கேக்க பார்த்தானே.
2: ஏய் மச்சான் கேக்காது, நீ தான் படினு சொன்ன. எது கேண்டீன் வந்த கொஞ்சம் குறா.
1: எதுக்கு வர மாட்டேன்டா சொன்னே.
2: டேய் இல்ல சொன்னே வரவே இல்ல.
3: சரிங்க சரிங்க.

தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலர்வது பொங்கும் புதுவெள்ளம். அந்த வகையிலே 45 வார பொங்கும் புதுவெள்ளத்தை கேட்ட எங்களுக்கு 46 வார பொங்கும் புதுவெள்ளமாக பொங்கும் புதுவெள்ளம் 46 என்று ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒலித்த பாடலை பொறுமையோடும் மகிழ்வோடும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் தந்து நிறைவுக்கு வர இருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சி. அந்த வகையிலே இறுதியாக நாங்கள் கேட்க இருக்கும் பாடல், அண்மையிலே நாங்கள் பெரிய அறிமுகமான விழாக்கள் எல்லாம் எடுத்து விளம்பரங்கள் எல்லாம் அதிகமான விளம்பரங்களை கேட்ட சிக்மா என்ற திரைப்படம், அந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் என்ன விருப்பம் ஒன்று என்று எண்ணுகின்றோம். இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த திரைப்படத்தை என்று எண்ணுகிறேன். அதிலே ஒரு பாடல் ஐயையோ அம்மாடி என்று ஆரம்பிக்கின்றது. இந்த பாடல் முதல் ஒரு தடவையும் எங்களுடைய பொங்கும் முதுவெள்ளத்தில் ஒலித்தது என்று எண்ணுகின்றேன். இன்றும் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக ஐயையோ அம்மாடி என்ற பதம் தாங்கி வரும் ஒரு பாடல்.

ஒருவேளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் பொங்கும் புதுவெள்ளம் 46 என்ற பாடல்களை. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தை, அதாவது 47 புதுவெள்ளத்தில் அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிந்து விடுங்கள். அன்புடன் என்றும் உங்களிடம் இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை ஆறாவது ஆண்டின் எட்டாவது மாதத்தின் இறுதி நாள் 31வது நாள் 2026வது ஆண்டிலே எட்டு மாதத்தை கடந்து விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். இன்னும் கடக்கவில்லை. நீங்கள் இரவு நேரத்துக்கு வந்துவிட்டீர்கள். நாங்கள் இன்னும் பகலிலே தான் இருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:33 நிமிடத்தை காட்டும் வேளையில் உங்களுக்கு 8:03 நிமிடம் என்று காட்டுகின்றது. வழமை போல 9:00 ஆரம்பமாகும் நிகழ்வு இன்று 8:00 என்று நேற்று கூறியவுடன் எல்லோரும் நீங்கள் ஆயத்தமாக இருந்ததுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் காலையிலே ஒரு பதவி போட்ட உடனே அன்பு மகள் சியாமலா காத்திருக்கிறோமப்பா என்றும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் தன் கடமையிலே தவறாமல் சரியான நேரத்துக்கு அவர் பாட்டு சவாரி 160 எல்லோரும் இணைந்துடுவோம் என்று அன்போடு இணைந்த வேளையிலே அவர் எழுத்து மூலம் எனக்கு அறிவித்தபடியும் அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் அவர்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இருப்பினும் பணிமுடியவுக்கு காலதாமதம் ஆகலாம், இருப்பினும் முயற்சிக்கின்றேன் என்றும் அன்புடன் கிருஷ்ணன் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே மீண்டும் பாட்டு சவாரி 160 சிறக்க வாழ்த்துக்களையும் தந்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஜெகபிரசாதிக் அவர்கள் வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிய அன்பு தமிழையும் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய தாழ் பணிந்து நான் வணங்கி என் அன்பு உறவுகளே முகந்தறிந்து தெரியாதவர்களே உங்களுக்கும் என் இதய அன்பை தந்து வருக வருக ஒன்று வரவேற்று இன்றைய நிகழ்வான பாட்டு சவாரியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று எண்ணுகின்றேன்.

வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது பாட்டு சவாரி 160. 160 பாட்டு சவாரியை நாங்கள் கேட்கும் வேளையிலே சவாரி என்றால் நாங்கள் உடனே அறியக்கூடியதாக இருக்கும். சவாரி என்பது ஓடி முந்தி செல்லுதல் அல்லது ஒரு விடயத்தை விரைவாக செய்து முதலாவதாக வருவது. இப்படியாக மனிதர்களுக்கு சவாரி, மிருகங்களுக்கிலே சவாரி, பறவைகளுக்கிலே சவாரி என்று எல்லாவற்றிலும் சவாரி இருக்கின்றது. இந்த சவாரி என்பதைத்தான் நாங்களும் வாழ்க்கை பயணத்திலும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதலால் இன்று நாங்கள் இந்த முன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமைகளில் நாங்கள் பாட்டு சவாரி செய்வது வழக்கம். அதற்காக பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் ஒன்றன் மின் ஒன்றாக ஒலித்து இந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடல் எதுவென நாங்கள் வந்து வாக்களிக்க வேணும். அந்த வாக்கு கூட இரகசியமாக, நீங்கள் அளிக்கும் வாக்குகள் பத்திரமாக இருக்கப்பட்டு அது இறுதியிலே வாக்குகள் எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் முதல் பாடல் என்று தெரிவு செய்து தருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இன்றும் 5 பாடல்களை காண இருக்கின்றோம் என்பது உறவுகளே. அதற்கு முன்பு ஒரு சிறு பரீட்சை நடப்பது வழக்கம்தான். இன்னும் ஒரு போட்டி உங்களுக்குள்ளே ஒரு போட்டியை வைப்போம். பாட்டு சவாரி பாடல்கள் 5 பாடி சவாரி செய்து எந்த பாடல் எங்களை கவர்ந்து கொள்ளுகின்றது என்று வாக்களிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு சவாரியை தருகின்றேன். எங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்குள்ளும் ஒரு சவாரி. 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் திங்கட்கிழமை வளமை போல ஒலிக்க இருக்கும் இந்த பாட்டு சவாரி 5 பாடல்களும் முதல் பதத்தை என்ன பதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஒரு சிறு குறிப்பு தரும் வேளையில் அதை வைத்து நீங்கள் எந்த பாடல் என்று என்ன பதம் என்று எழுதிவிட்டால் உங்களுக்காக ஒரு வெற்றி பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியிலேயே ஒளிபரப்பப்படும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்றும் இந்த 5 பாடலும் என்ன பாடல் என்று கூற இருக்கின்றேன். அந்த 5 பாடலையும் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது என்பதை எண்ணும் வேளையிலே தரவுகளை தருகின்றேன். நன்றாக கேளுங்கள். அனைவரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் என்ற வகையிலே 5 பாடல்களுக்கும் முதல் பதமாக ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் 4 எழுத்துக்களை கொண்டது. 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த 4 எழுத்துக்களும் மனிதருக்குள்ளே உள்ள உறவு முறையை கொண்டாடுகின்றது. மனிதர்களுக்குள்ளே உள்ள உறவு முறை, அது உயிர்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது அந்த உறவு முறை என்பது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தோழன், தோழி என்றது போன்று உறவு முறைகள் பல உண்டு. அதில் மிகவும் பிரபல்யமான ஒரு உறவு இந்த 4 கொண்ட உறவு. எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது. அதற்கு பலர் பாடல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 5 பாடல்களும் கொண்டு வருவது ஒரு பதத்தை தான். அது என்னவென்று கூறுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. 1 நிமிடத்துக்குள்ளே யார் முதலில் தருகின்றாரோ அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு வெற்றி பாடல் கிடைக்கும். பார்ப்போம், வாருங்கள். எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய உறவு என்று சொல்லி ஒருவர் எழுதிவிட்டார். பார்ப்போம் மற்ற என்ன நேரம் இருக்கின்றது. 1 நிமிடத்துக்குள்ளே எத்தனை பேர் எழுதுகின்றீர்கள் என்று பார்ப்போம். 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கூடி பிறந்தவர்கள் தான் அல்லது இரத்த உறவுகளுக்கு தான் இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை அல்ல. இன்னும் ஒரு தகவலை தருகின்றேன். 2வது நபரும் எழுதிவிட்டார். இன்னும் நேரம் இருக்கின்றது. பார்ப்போம் எத்தனை பேர் எழுதுகின்றார்கள் என்று, எந்த யார் தருவது சரி என்று பார்ப்போம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருவர் பதில் தந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம், இன்னும் வருவதற்கு இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றன. இன்னும் சில நொடிகள் என்றுதான் கூற வேண்டும். முன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள், அந்த 5 பாடல்கள் முதலில் தாங்கி வரும் பதம் எதுவென்று கேட்டது. இருவர் தந்திருக்கின்றார்கள் பதிலை. அந்த இருவருடைய பதில்களும் தந்து நேரம் சரியாக வந்துவிட்டது. இப்பொழுது பார்ப்போம் யாருடைய பதில் சரியாக இருக்கின்றது என்று. அதற்கு முன்பு பார்ப்போம்.

பாட்டு சவாரி 160 அலங்கரிக்கும் என்ற பாடல் 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறினேன். இங்கே கிருஷ்ணன் அவர்களும் ஜெகபிரசாதிக் அவர்களும் 2 பேரும் எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் என்ற உறவு, அண்ணன் என்றது ஒரு சிறந்த உறவு தான். ஆனால் இன்று பாடலில் வருவது நான் சொன்னேன் எல்லாவற்றையும் விட சிறந்ததொரு உறவு என்று நண்பன் என்று வருகின்றது. நண்பன் என்ற பதத்திலே 4 பதங்களும் இந்த 5 பதங்களும் வருகின்றது. இந்த பதத்துக்காக தங்கள் நேரத்தை உடனடியாக பயன்படுத்தி எனக்கு பதிலை எழுதின உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்லது அன்பு உறவுகளே, இப்பொழுது நண்பன் என்ற பதம் தாங்கி வரும் பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக 5 பாடல்களை கேட்கும் எங்களுக்கு இன்று நாங்கள் 29 பாகை 20 பாகையிலே இப்பொழுது இருக்கின்றோம். இது 24 வரை செல்லலாம், பின்பு 16 வரைக்கும் வரும் என்று கூறுவோம். குறைந்த பகல் ஒரு மலை குணம் போன்றிருக்கின்றது. ஆனால் மலை வருவதற்கான அத்தாட்சிகள் எதுவும் இல்லை. நீங்களும் வரும்பொழுது உங்கள் காலிலே கூறிக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. இப்பொழுது பாடல்களை பார்ப்போம். பாடல்கள் எப்படி வருகின்றது என்று பார்ப்போம். நினைத்தாலே இனிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து பென்னி டாயல் அவர்களோடு விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நண்பன் என்ற பதம் தாங்கி முதலில் ஒலிக்க இருக்கின்றது. நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த திரைப்படத்து பாடல்.

பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்து பாடல் பென்னி டாயல் அவர்கள் விஜய் ஆண்டனியின் இசையிலே பாடியிருந்தார். நண்பனை பார்த்த தேதி மட்டும், நண்பன் என்ற முதல் பதத்தோடு ஒழித்த முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பதம் இதோ என்னையும் விடுங்கள் நானும் வருகின்றேன் என்று இரண்டாவது வரிசையில் நிற்கின்றது. மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ அவர்களோடு இணைந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களும் பாட வேண்டும் என்று யுவன் சங்கர் ராஜா அவர்களே இசை அமைத்திருக்கின்றார். மங்காத்தா திரைப்படத்தில் நண்பனே என்னையே என்று கூறும் ஒரு பாடலாக வருகின்றது, கேட்போம்.

மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுசூரி யுவன் சங்கர் ராஜா இவர்களின் குரலிலே யுவன் சங்கர் ராஜாவின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம் என் நண்பனே என்னையே என்ற பாடல். அப்படி என்றால் மூன்றாவது நண்பன் சட்டம் என்ற திரைப்படத்தில் வருகின்றது. கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோடு பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய ஒரு பாடல் நண்பன் என்று ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலையும் மூன்றாவது பாடல் வரிசையிலிருந்து கேட்போம்.

கங்கை அமரன் அவர்களுடைய இசையில் ஒலித்த சட்டம் திரைப்படத்திலிருந்து உலக நாயகனும் பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை மூன்றாவது வரிசையில் ஓடி பாட கேட்டோம். அப்படி என்றால் நான்காவது வரிசையில் நின்று பாடும் பாடல் எதுவோ என்று எண்ணுகிறீர்களா? அந்த பாடலும் ஒலிக்க இருக்கிறது இங்கிலீஷ் காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. சின்ன குயில் சித்ரா அம்மா பாட வேண்டும் என்று எங்களுடைய தேவா அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போமா இப்பொழுது?

இளமணி தொழில்நாட்டில் இருந்து அருள், அன்புடன் மகள் ஷியாமலா, அன்புடன் மகளே சாந்தி, நீங்களும் வணக்கம் கூறி இணைந்து விட்டீர்கள். வருக வருக வென்று உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான்காவது வரியில் நின்று ஓடிய இந்த பாடல் இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அம்மா பாடியிருக்கின்றார் தேவா அவர்களுடைய இசையிலே. அப்படி என்றால் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா, ஐந்தாவது பாடல். அது எந்த படத்தில் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே அந்த பாடல் சரவடி ஸ்வரன் என்பவர் இசையமைத்து மூஷ் என்பவர் பாடியிருக்கின்றார் காஞ்சனா 3 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை. எங்கே அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

டமடமா உரைக்கர டமடமா உரைக்கர தும்மக தும்மக தும்மப்பா டமடமா உரைக்கர டமடமா உரைக்கர டமடமா உரைக்கர தும்

0: காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் என்பவர் பாடுவதற்காக சரண் வடி சரண் அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல் கேட்டோம். உறவுகளை நாங்கள் 5 பாடல்களையும் கேட்டு முடிந்து விட்டோம். இறுதியாக இடையிலே வந்தவர்கள் அடடா, அதற்கிடையிலே பாடல் தொடங்கி முடிந்து விட்டதா, 4வது பாடல் வந்து விட்டதா என்று ஆச்சரியமாக கேட்கிறீர்கள். இன்று 8 மணிக்கு நிகழ்ச்சி என்பதை நேற்றே கூறி வைத்து விட்டேன். காலையிலும் நான் பதில் போட்டு எல்லோரும் வரவேற்றிருந்தார்கள். அதனால் இன்று உங்களுடைய 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டது என்னுடைய நியமனம் காரணமாக. இப்பொழுது ஒலித்த பாடல்களை பார்ப்போம். நண்பனை பார்த்த தேதி என்ற நினைத்தாலே இனிக்கும் என்ற புதிய திரைப்படத்து பாடல் பென்னி டாயல், விஜய் ஆண்டனி இவர்களுடைய இசையும் குரலிலையும் வந்தது. அடுத்தது மங்காத்தா என்ற திரைப்படத்திலும் மதுஸ்ரீ, யுவன் சங்கர் ராஜா இவர்கள் இருவரும் பாடும் பொழுது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து கொடுத்த நண்பனே என்னையே என்ற பாடலும், 3வதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை சட்டம் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களோடு எஸ் வி பாலசுப்ரமணியம் ஐயாவும் இணைந்து பாடிய பாடல் தந்துவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து 4வது பாடலாக நண்பனே நண்பனே என்ற வரி கொண்ட பாடலை இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அவர்கள் பாட வேண்டும் என்று தேவா அவர்கள் இசை கொடுத்து கொடுத்தார்கள். இறுதியாக 5வது பாடல் நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலை காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் பாடுவதற்காக சரவடி சரண் இசை கொடுத்திருக்கின்றார். இந்த 5 பாடல்களும் இன்று நண்பன் என்ற பதத்திலே ஒலித்த பாடல்களாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். வந்தவர்களுக்கு நன்றியை கூறி வரவேற்றுக் கொண்டேன். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் எனக்கு தெரிகின்ற, அத்தனை பேரோட வாக்களும் நீங்கள் நன்றாக சிந்தித்து வரலாம். இப்பொழுது பாடல்களை தந்திருக்கிறேன். பாடல்களினுடைய வரிகள் அங்கே புலனத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது, பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது பல்லவி சரணங்கள் பாட வருகின்றது. நன்றாக கேட்டு உங்கள் வாக்கினை வந்து அழியுங்கள். 6478746415 என்ற இலக்கத்தோடு இணைய வேண்டும், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். அந்த வகையிலே இப்பொழுது பாடல்கள் ஒலிக்கின்றது. தேவா வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் தேவா, வணக்கம். முதல் நேயராக வருகின்றீர்கள், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தபடியால் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். நாங்களும் ஓம் நமச்சிவாய என்று அன்போடு கூறி பக்தியோடு உங்களை வரவேற்கின்றோம். வருக வருக, எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் நாட்டில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: சுமாரான வெப்பத்துல தான் இருக்கும்.
0: வெப்பம்தான் சிறப்பு.
1: வெப்பத்திலே வெப்பம்
0: எங்களுக்கு தேவை.
1: வெப்பம் ஐயாது,
0: வெப்பம் இல்லாமல் வாழ
1: வெப்பத்திலே ஒரு வெப்பம்.
0: வெப்பத்திலே ஒரு வெப்பம், அது வெப்பமும் வெப்பம் என்று இருக்கின்றது. வெப்பமும் வெப்பம்,
1: சரி. நம்ம உடம்புல ஒரு வெப்பம், அதுல ஒரு
0: வெப்பம். வெப்பம் இல்லாத ஐயா, ஒரு அறிவிழந்து கிடப்பவன், மயங்கி கிடப்பவன், வருத்த நிலையில இருப்பவன் உடனே தொட்டு பார்ப்பது உடல் வெப்பம் எப்படி இருக்கின்றது தானே. உடலே வெப்பம் இல்லை என்றால் முடிந்தது. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு
1: ஒரு வாழ்த்து சொல்லுகிறேன். ரேவதி அம்மாவுக்கு, ரேவதி அம்மாவுக்கு நேற்று முடிவுரை சொன்னாங்கல்ல, அது அருமையாவும் அன்பாகவும் எல்லாரையும் மனசை தொட்டுச்சியா.
0: சிறப்பு.
1: அந்த வாழை தாய்ங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. வந்து ஒரு வாழை தாய் மாதிரியா.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: நல்ல பொறுமையா இருந்து செஞ்சாங்க.
0: உங்களுடைய வாழ்த்துக்களை சென்றடையும். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை அழைப்போமா?
1: ஆமாயா,
0: வாருங்கள், போவோம் பாக்கி சாப்பாடுக்கு. இங்க காத்து கொண்டிருக்க

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருங்கள் பாருங்கள், காற்றலைக்கு வந்துவிட்டோம் தேவா. உங்கள் வாக்கு நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையில் உங்களுக்காக என்ன பாடலை இன்று ஒலிபரப்ப வேண்டும்.
1: சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை அந்த பாட்டியா
0: பாடி காட்டுகிறீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பாட்டு முடக்குது உங்களுக்கு. சின்னஞ்சிறு
2: மாத்திட்டீங்களா? நைட்டே நான் படுத்திருந்தேனா பத்து கட்டிட்டு பாட்டை மாத்தினீங்களா?
0: நேயர்களுக்கும்
2: நல்லா
0: விருப்பமானவர்கள் வந்து செல்லாம நிகழ்ச்சியை நான் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாமல் விடுவதை விட கொஞ்சம் முன்னாடி வருகிறேன் என்று உங்களோட அனுமதி எல்லாம் கேட்டு
2: அந்த மாதிரி எல்லாரும் பாடின பாட்டுங்க. எல்லாரும் பாட்டியும் கேட்டா எல்லாரும் ரெண்டு ரெண்டு பாட்டு பண்ணாலும் எல்லாருமே நிகழ்ச்சி இது போடாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க பாட்டுக்கு இது போடுவீங்களா இடையில இடையில போடுவீங்களா அதெல்லாம் எல்லாமே ஓடிச்சு.
0: ஆமா ஆமா அது போட்டு நான் நல்லது நல்லது ஐயா வாழ்த்துக்கள் தேவா. உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும். உங்களுடைய வாக்குக்கு நன்றி. பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று முடிவிலே. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவுகள் மூவர் ஒரே நேரத்தில் அழைத்திருள் எங்கே மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை இணைத்துக் கொள்வேன். நான் இப்பொழுது வந்துவிட்டார் அடுத்த உறவு, அவரை இணைப்போம். அவர் நின்று விட்டது அவருடைய இணைப்பு. அழைக்க வேண்டும் சரியான இலக்கத்தோடு 6478744615 என்ற இலக்கத்தோடு நீங்கள் அணைந்து இணைந்து கொள்ளலாம் என்ப உறவுகளே. ஒருவர் வந்து இணைந்து வாக்களித்து விட்டு சென்று விட்டார். பார்ப்போம் இரண்டாவது வாக்கு யாருடைய வாக்கு. எங்கே இருவர் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள், இப்பொழுது யாருக்கு அந்த அழைப்பு கிடைக்கின்றது என்று பார்ப்போம். மூவர் அழைக்கின்றீர்கள், எங்கே பார்ப்போம் யாருக்கு இந்த அழைப்பு கிடைக்கின்றது. ராஜராஜன் வழக்கறிஞர் கிடைச்சிருக்கு. வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் அவர்களே. ராஜராஜன் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது சர்மபுரியிலே?
3: காலநிலை வறண்ட வானிலை.
0: வாழ்த்துக்கள். அது நிறைந்திருக்கும் தானே உங்கள் பணிகளை எல்லாம் செய்வதற்கு? மழை இல்லாமல் துன்பம் இல்லை, ஓடி சென்று உங்களால் வேலை பார்க்கலாம். ராஜராஜன் வந்தவுடன் எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், எங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அதற்கு எங்களுக்கு ஒருவர் இருக்கின்றார் என்ற துணிவோடு இருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு 5 பாடல்களையும் கேட்டீர்கள் தானே. வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.
3: கேட்டேன் கேட்டேன்.
0: வாக்குச்சாவடிக்கு செல்வோம் பாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்து விட்டோம் ராஜராஜன். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை எப்படி இருந்தது பாடல்களை கேட்கும் பொழுது? பாடல்களின் பெயரை கூறாமல் பாடல்கள் அப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: ஐயா, அருமையாக இருந்ததுங்க. அனைத்து பாடல்களுமே வந்து நண்பர்களை வந்து இது பண்ணி வச்சதுனால. அந்த தீம் வந்து நண்பர்கள் தீமா இருந்தது. ஏன்னா இப்ப உறவுகளுக்கு அடுத்த வந்து நண்பர்கள், சில நண்பர்களே நம்மளுக்கு வந்து உறவுகளா கிடைச்சிருக்காங்க. நேரகன்ற ஒரு பேர்ல வந்து நம்மளுக்கு உறவுகளாக வந்ததுனால நம்ம உறவுகள் சொல்லிய வந்து ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கோம். வானொலி நேயர்கள்
0: போனாலும்
1: எம்டிஆர் உறவுகள். நன்றிங்க, நன்றிங்க. ஐயாவுக்கு முதல் நன்றி.
0: நன்றி உங்களுக்கு தான் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். இது உங்கள் அன்னை, உங்களுடைய மாமா எல்லோரும் வளர்த்த வானொலி. நீங்களும் வந்து இணைந்தீர்கள், அதுக்காக உங்களுக்காக என்ன பாடல் நேயர் விருப்பத்திலே தர வேண்டும்? நான் விருப்பமான பாடல்
1: ஐயா பாஷா படத்திலிருந்து ரஜினி அடி வாங்குற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அது வேண்டாம்.
0: நன்றி ராஜராஜன், நீங்கள் இணைந்தது பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். பார்ப்ப முடியவில்லை. நன்றி ஐயா.
1: நன்றி.
0: அடுத்த ஒரு அப்படி.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவு வாக்களித்ததற்காக ஓடி வந்து விட்டார். வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, உங்களுடைய ஆதார் அட்டை சரியா நான் கூறியது?
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்கேன். உங்கள் பெயரை நான் கே எஸ் கிருஷ்ணன் என்று படித்தேன், அது சரியாக இருக்கிறது ஆதார் அட்டையில் பாருங்கள்.
2: கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பூர்.
0: ஓ, அப்படியும் இருக்கிறது. நான் அதை கூறவில்லை. என்ன பயணத்தில் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. போக்கும் போக்கும் பலத்தும் புணர்வு மிலா புண்ணியனி. சரி, எப்படி இருக்கிறது பயணம்?
2: நன்றாக இருக்கு.
0: பேருந்தில் பேருந்தில் இருக்கின்றீர்கள். தனியே இருக்கின்றீர்களா, தம்பதிகளா இருக்கின்றீர்களா? தனிமைதான் இன்னும் உங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள். இந்த தனிமையை குழப்புவதற்காக

0: வந்து விட்டோம், காட்டிலைக்கு வந்து விட்டோம். உங்களுடைய பேருந்து சத்தம் போடுகின்றது, எங்களை விரைவாக போகும்படியாக உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும்? நான் நல்ல பாடல் நல்ல உறவுன்று எழுதியிருந்தீர்கள், ஆனால் அது கொஞ்சம் மாறிவிட்டது இல்லையா? இருப்பினும் உங்களோட முயற்சிக்கு நன்றி. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
1: படம் வந்து சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: என்ன பாடல்?
1: படம் சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: ஓ, சிம்லா ஸ்பெஷல். அதுல என்ன பாடல் வேண்டும்?
1: உனக்கு என்ன மேலே என்ற ஒரு பாடல்.
0: உனக்கு என்ன மேலே நன்றாய், கமலஹாசன் நடிப்பில் வருகிறது. உனக்கு என்ன மேலே நன்றாய், இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக தருகிறேன். பயணம் கவனமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக வாருங்கள். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவிடம் உங்களுடைய சத்தம் வரும் மாதிரி அடுத்த உறவிடம் செல்கின்றேன்.

0: அடுத்த உறவாக வருகின்றார் அருள் அவர்கள், இளமணி திருநாட்டிலிருந்து அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் அருள், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, ஓமாக இருக்கிறீங்களா?
0: ஓம் ஓம் ஓம் ஓம் நம சிவாய. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்
1: ஐயா? உங்களோட அவர் சின்ன பேராந்தி கதைக்க போறாரு, உங்களோட கரகாலம் கதைச்சாம் தாத்தாவோட.
0: ஓ, அவரும் வாக்கு சாவடியில வந்து வாக்களிக்க போகின்றாரோ? வணக்கம் வணக்கம் பேராந்தி, வணக்கம் வணக்கம் வணக்கம் பேராந்தி. நலமாக இருக்கிறீங்களா ஐயா? எங்க மாமாவோட பயணம் செய்கிறீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா, வெளியே செல்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா? அம்மா அம்மா நலமாக இருக்கின்றாவா? தாத்தா பாட்டி நலமாக இருக்கின்றார்களா? எல்லாரும் இருக்கின்ற. ஓம் ஓம், வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பமா? எங்களிடத்தில் என்ன பாடல் கேட்க விருப்பம்?
2: என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம் அதை சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க.
0: அவருக்கு விருப்பம் இல்ல பாடல் கேட்க.
3: என்ன
0: ஐயா இருங்க, நாங்கள் வாக்களிக்க போவோம், வாக்குச்சாவடி போவோம். பாருங்கள், பேரனோடு பேசியது மகிழ்வாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய ஆசிகள். பாருங்கள், வாக்குச்சாவடி போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அருள், நீங்கள் வந்து வாக்களிக்க வந்தவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவில் உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு சிகரம் படத்துல நகரம் இப்போ சிகரம் அந்த
0: அகரம் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு
1: அகரம் இப்போ
0: அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்ன பாடல். அந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டிருக்கீர்கள், அதான் எனக்கு ஞாபகம். அப்ப எப்படி உங்களோட நிலைமையோட போது காலைய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்துருக்கீங்களா?
1: இப்ப நல்லூர் நல்லூர் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன் ஐயா.
0: நல்லூர் கொடியேற்றம் ஆரம்பித்து விட்டது
1: என்ன? ஓ,
0: எத்தனையாவது திருப்பள ஆகின்ற
1: இன்று ஐந்தாம் திருவிழா.
0: ஐந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: பதினஞ்சாம் திருவிழாவா?
0: மகன் பதினஞ்சு. சரி சரி, அவருக்கு அது பதினஞ்சு போல இருக்காக்கும். அப்ப அவருக்கு பாட்டு வேண்டாமா? அவருக்கு வேண்டாம் தானே.
1: அவரு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? தாத்தா கேட்கிறேன். மங்களம் மங்களம் பாட்டான் தாத்தா அவருக்கு.
0: அது என்ன பாட்டு மங்களம் மங்களம்?
1: அது அவர் அவர் சும்மா அந்த இதுல அந்த பஜனையிலே கடைசியா மங்களம் சொல்லி படிக்கிற
0: பாட்டை சொல்லி சொல்லுங்கள். அவரை
1: உங்களோட பேர் என்ன?
0: முழங்கவில்ல பேராண்டி இந்த குரல். என்ன பெயர்? மானா கணேசோ?
1: கவேசா. கவேசா
0: தவேசனா?
1: கவேஸ்
0: மானா தவேசனா? தவேஸ். உங்களுக்கு மங்களம் பாடுமா? மங்களத்துல என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்? மங்களம் என்று பாடு. முதல் மாமாக்கும் மங்களம் உண்டாகும். மாமா எப்ப மங்களம்? வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள்.
1: அம்மா நலமா இருக்கிறாயா?
0: கொஞ்சம் உடல் நல குறைவு தான் என்று வைத்திய பரிசோதனை இருக்கின்றது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சியை நான் முன்னமே கொண்டு வந்தேன். குணம் வந்து சுகம் வந்துவிடும். ஆனால் நிகழ்ச்சி நிர்வாகம் எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கார். காற்றலையில் வந்து ஒரு மணி நேரம் இருந்து உங்களோட பேசுவது கொஞ்சம் கடினமாக, அதனால தான் இந்த ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கார் மகனே. மாமாவும் மருமகனும் வந்து வாழ்த்து செய்தி வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் என்ன என்ன பேச போறீர்கள்?
2: என்னுடைய
0: அம்மாக்கு பேர் அம்மா. உங்களுடைய அம்மாவுக்கு? ஓ, தவச்செல்வி. அது எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு?
1: நன்றி சொல்லுங்க தாத்தா.
0: நவநீதன். நன்றி நன்றி. அழகாக பேசுகிறீர்கள். பாடசாலை செல்கின்றீர்களா? தங்கராசாவின் பேரு. நல்ல தங்க போனாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது நல்ல ஜாதகங்கள் எல்லாம் நாட்டிலிருந்து மாமனும் மருமகனும் வந்து இணைந்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய உறவு வந்து விட்டார். யாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன். வணக்கம்.
3: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன். அவர் அப்படியே ஆதார் அட்டையை சமர்ப்பித்து விட்டார். சரியாக இருக்கின்றது சரவணா? நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். உங்கள் கால நிலை எப்படி? நாங்கள் 20 வகையில தான் இருக்கின்றோம். நீங்கள் எத்தனை நிலையில் இருக்கின்றீர்கள்?
3: இன்னைக்கு கால நிலை பார்த்தீங்கன்னா கடுமையில் தான் இன்னைக்கும்.
0: அப்படியா? இந்த மாதம் உங்களுக்கு அரசரிக்குப்பம் பகுதியிலே அதிகமான வெயிலா இருக்கும். ஏன்னா சுற்றி வர உங்களுக்கு கானகம் இருக்கின்றது. கானகத்தின் நடுவிலே இருக்கின்ற ஊருக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். அதை சொல்றது எப்படி என்றால், சொல்லுவார், நடுப்பகுதியில் இருக்கின்றீர்கள் நீங்கள். உங்களை சுற்றி கானகம் இருக்கின்றது. கானகத்தில் இருக்கும் பொழுது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். அமுக்கம் சொல்லுவார். அங்கே
3: மரங்களுக்கு நிறைய அதிகமாக அந்த நீர்கள் தேவைப்படுது.
0: அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அவர்கள் எடுத்து நன்றாக எழுத்து விட மேலே விடுவார்கள். அது ஆவியாகத்திலும் மீண்டும் மழையாக வரும். இரண்டு நாட்களில் உங்களுக்கு மழைக்கு இடம் உண்டு என்று என்றால், வெப்பம் அதிகமாகி கொண்டு சென்றால் உடனே மழை ஒன்று வரும். இது அனுபவத்திலே கூறுகிறேன், ஆராய்ச்சியில கூறவில்லை.
3: ஆமா, இப்படி இந்த மாதிரி கடுமையான மதி ஒரு மதிய வேலையில கடுமையான வெயில்லாம் இருக்கும்போது அந்த நீர்ப்பாசன பகுதிகளுக்கு செல்லும் போது அப்படியே அப்படியே குளுமையாக இருக்கும். அதை தாண்டி அதை கடந்து மற்றொரு பகுதிக்கு செல்லும்போது திரும்ப அந்த வெப்பம் தாக்குதல் நமக்கு தெரியும்.
0: இந்த நேரத்திலேதான் நீங்கள் அந்த கானல் நீரை பார்க்க முடியும். கானல் நீர் புரியுமா உங்களுக்கு என்னவென்று? ஒரு திரைப்படம், ஒரு திரைப்படமும் அந்த பானுமதியமான திரைப்படம் கானல் நீர். அதாவது நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு அரை மைல் தூரத்துக்குள்ளே நின்று இப்படி நல்ல வெயிலுக்கே உற்று பார்க்கும் போது அந்த வீதியின் முன்னே நாங்கள் நிற்பதற்கு முன்னாலே அனல் ஒன்று ஓடிக்கொடும், அந்த அலை கடல் அலை போன்று தோன்றும். எங்களுக்கு அலை ஓடுவது போன்று அது கானல் அலை. சரியோ, அந்த வானத்தில் வனத்தில் இருக்கிற மான்கள் எல்லாம் சரியான கோடை காலத்தில் நீர் வத்தி போனால் கானலை நீர் என்று நம்பி ஓடுமாம். அந்த நீர் அலையை கண்டுவிட்டு அங்கேயே தண்ணி இருக்குது என்று அந்த மான்கள் ஓடும். அங்கே ஓடி போனாங்க கிடையாது, அதை சொல்றது கானல் நீர் என்று. இப்பொழுது நீங்கள் அதை காணலாம், இந்த வெப்பத்திலே உங்கள் ஊரிலே காணலாம் அந்த கானல் நீரை. விட்டு பாருங்க, நல்ல மதிய வேளையிலே வெளியே நின்று பாருங்கள், கொஞ்சம் தூரம் தள்ளி குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த அனல் வீசிக்கொண்டிருக்கும். சிறப்பு. நாங்கள் ஒருத்தர் காற்றிலே விட்டு வாக்குச்சாவடிக்கு சென்றால் என்ன?
3: செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு சிறவனா. ஐந்து பாடலும் கேட்கும் போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள்?
1: ஐந்து பாடலும் எல்லாமே அருமையான பாடல்கள்,
0: சிறப்பாக இருந்த பாடல்கள் தானே, இசை தானே. சரி, இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலே ஒளிபரப்ப வேண்டும் நான்?
1: படம் கண்ணன் வருவான்.
0: கண்ணன் வருவான், அதுல என்ன பாடல் ஐயா?
1: ஆமா, இவர் அந்த படத்துல ஒரு நல்ல பாடல்.
0: ஓ, ஒரு நல்ல பாடல் அடிச்சால் வருமோ?
1: பூவிலும் மெல்லிய பூங்கொடி.
0: அட்டேங்க அப்பா, பூவிலும் மெல்லிதா ஐயா, எங்க கண்டீர்கள்?
1: அந்த பாடலை தேர்வு செய்து கொண்டுதான் படத்தை என்ன எந்த படம்
0: தெரிஞ்சு
1: சொல்லிவிட்டேன். பாடல் வந்து
0: பூவிலும் மெல்லிய பூங்கொடி தானே? அப்படி பாடல ஒரு மாதிரி
1: இருந்தது. பூங்கொடி
0: அதான் பாடல், அதான் பாடல். வாழ்த்துக்கள். அப்ப பூவிலும் மெல்லிய பூங்கொடியை நீங்கள் பார்த்தீர்களா?
1: பூவோட மெல்லியா பூங்கொடி இருக்குமா, இப்படி இருக்கும்.
0: இது பூவுக்கு, பூவில் பூவே மென்மையானது, அதை விட அதில் கொடி வந்து மென்மையானதாமே. பூவிலும் மெல்லிய பூங்கொடி என்று வருகின்றது. நல்ல நல்ல பாடல்களை கேட்கின்றீர்கள் அப்பா, கெட்டிக்காரன், நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் போல் தெரிகின்றது. பூ மெல்லியதா, இடை மெல்லியதா, கொடி மெல்லியதா என்று பார்க்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா, சிறப்பு.
1: இப்போது பார்த்தீங்கன்னா பாடல் தான் மெல்லியது,
0: பாடல் மெல்லிந்தே போய்விட்டது. என்ன அங்கால அடியே வெங்கல கடைக்கு யானை பூந்தவர் வட்டார் பிட்டார் என்ற அடிக்க. சிறப்பு சிறப்பா, மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இன்னொரு கேள்வி சரவணா, சரவணா, சரவணன், இன்னொரு கேள்வி. இந்த 8 மணிக்கு ஆரம்பித்தது உங்களுக்கு இடையூறு இல்லையா?
1: இல்ல, இன்னைக்கு தெரியல, நான் பழக்கமாக 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி வரும்போது.
0: இப்பொழுது
1: ஒரு 8:50 பார்க்கும்போது சரி என்ன நிகழ்ச்சி உண்டா இல்லையான்னு போய் பார்க்கும்போது 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: அப்ப நீங்கள் புலனம் படிப்பது இல்லையா? புலனத்துல நான் இன்று காலையிலையும் பதிவு போட்டிருந்தேன், நேற்று உங்களோட வந்தவர்களை நேற்றைய நிகழ்ச்சியில கூறியிருந்தேன் காரணத்தை. இன்று 8 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம் என்று இன்று காலையில புலனத்திலும் ஒரு ஞாபகப்படுத்தி, இலங்கை இந்திய நேரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், இணைவோம் என்று போட்டு எல்லோரும் நன்றியும் வாழ்த்துக்களும் போட்டு ஆயத்தமா இருந்து வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பன். அப்ப நீங்கள் புலனம் பார்க்க வேண்டும், புலனத்தை பார்க்க வேண்டும். அதிலே நான் பதிவு தருவேன் உங்களுக்கு, இன்று நிகழ்ச்சி எப்படி போகும், என்ன நிகழ்ச்சி இருக்கின்றது, இருக்குமா இருக்காதா என்று கூட நான் அதிலே தருவேன். சரியா? நன்றி. புலனத்தை கவனித்துக் கொண்டா சிறப்பாக இருக்கும். அதிலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம் எழுதுவீர்கள் தானே, அதில் எழுதுங்கள். பாடல், நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டு எழுதுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியை அலங்கரியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்ல போகின்றேன், மீண்டும் சந்திப்போம் சரவணா. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி சரவணா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் ஷியாமலா அழைக்கின்றார். அவர் வாக்கு கண்டவுடன், வாக்களிப்பதற்கு ஷியாமலா ஓடி வந்து விட்டார். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம், நல்லா இருக்கம்பா.
0: என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கம்மா, என்ன நடந்தது?
2: இருசக்கர வாகனத்துல போகும்போது பின்னாடி வந்து குடிகார குடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்க ரெண்டு பேரு வந்து பின்னாடி எல்லாம் மோதி கீழே விழுந்து காலு உடஞ்சிருச்சு. காலு நைட்டு திடீர்னு 10 மணிக்கு கிளம்பி வந்தேன் நான். அதனாலதான் இது பாடல் கேட்டேன். பதிவு பதிவு எல்லாம் எதுவும் போட முடியல
0: என்னால. நேற்று மகள் வர முடியாது என்று எழுதியிருக்காரு. இப்பொழுது எங்கயா அவர்?
2: இஞ்சிக்குடி வந்துட்டேன், பஞ்சிக்குள்ளதான் இருக்கேன். காலையில நேரம் மருத்துவமனைக்கே போயிட்டேன். மதியம் வந்தா வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அவளுக்கு ஆபரேஷன் சிகிச்சை மாலை நேரத்தில் நடந்துச்சு. 6 மணிக்கு முடிச்சு இதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க, வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உடஞ்சிருந்தா மாவு கட்டு மட்டும் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வண்டி எல்லாம் ஒண்ணும் ஆகல, எதுவும் வண்டிக்கு எதுவும் ஆகல. இவ விழுந்துட்டு வண்டி காலில் விழுந்துச்சா என்னன்னு தெரியல, அவளால இது பண்ண முடியல. அடிப்பட்ட வேகத்துக்கு உடஞ்சி நுணுங்கிருச்சு, அந்த எலும்பு வந்து நொறுங்கி இருக்க மாதிரி. அதனால அந்த சில்வர் பிளேட் எதுவும் வைப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணிருக்காங்க.
0: கவனமா இருக்கணும், பாதுகாப்பா கவனித்துக் கொள்ளுங்கள்.
2: இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், இல்லைன்னா மருத்துவமனை இருந்தா வந்திருக்க முடியாது. வீட்டுலதான் அவங்க வீட்டுலதான் இருக்கிறேன் நான். அவ பாப்பா படிக்கிறா, ஒன்பதாவது படிக்கிறா, அவ தனியா இருப்பாளேன்னு அவ கூட தான் இப்ப இருக்கிறேன் நான். அங்க வீடு கொஞ்சம் உள்ள போகணும் நான், என் வீட்டுக்கு அங்க போகணும்.
0: விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். குணமடையும் இளம் வயதுல, விரைவில் குணமாயிடும். சரி, இப்பொழுது நாங்கள் பாடல்களை கேட்டோம். ஒரு தடவை வாக்குச்சாவடி சியாமலா போவோம் பாருங்கள். இப்படித்தான் வாழ்க்கை என்றது பல இன்னல்கள் நிறைந்ததுதான்.

0: கலந்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு சாமலா. உங்கள் செய்தியை கேட்டு நாங்கள் துன்பிட்டோம். அவருக்கு விரைவில் குணமடைய வேண்டும், கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு அவர் விரும்ப வேண்டும் மகளே?
1: படம் அவள் தந்த உறவுப்பா.
0: மகள் தந்த உறவு அதானே?
1: அவள் தந்த உறவு
0: அதுல என்ன பாடல்?
1: மஞ்சள் நிலவாக மை பூசும் கலையாக மாலை கட்டும் மலராக ஆனந்தம் அந்த பாட்டுப்பா.
0: உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் நல்ல பாடலுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து. நன்றி மகளே. பழியை என்னிடம் போட. நன்றி.

நேரம் சரியாக கனடாவில் 11:41 காட்டும் இந்த வேளையில் இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகள் தென்னகத்திலே 9:11 இரவு நேரமாக இருக்கின்றது. வழமையாக 9 மணிக்கு ஆரம்பித்து கொண்ட நிகழ்வு 8 மணிக்கு ஆரம்பித்து 1 மணியை தாண்டிவிட்டது. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வேளையில் ஒத்துழைப்பு தருவதற்கு என்னுடைய நன்றிகள். நேற்றைய தினம் நான் அறிவித்தபடி நீங்கள் அதை ஆயத்தமாக இருந்து காலையில் நான் உங்களுக்கு எங்கள் காலையில் உங்கள் மாலையில் நான் போட்ட பதிவையும் புலனத்தை பார்த்து கொண்டீர்கள், வந்துவிட்டீர்கள், இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த புலனத்தை நாங்கள் வைத்துக் கொள்வது உறவுகள் என்று, அன்பு உறவுகள் அன்பு என்று ஒன்று, இரண்டாவது தளம் என்று இன்னொரு தளம் இருக்கின்றது, நேயர் நேரம் என்ற தளம். நேயர் நேரம் என்ற தளத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பிவீர்கள். அந்த பாடல்களை சேகரித்து அதிலே நாங்கள் உங்களுக்கு அந்த பாடலை நேயர் நேரத்தில் அல்லது விடுமுறை விருப்பத்தில் தருவோம். அதைவிட நேரலையில் வந்து நாங்கள் பங்கு பெற்றதற்கு அன்பு உறவுகள் பகுதியிலே உங்கள் கருத்துக்கள், பரிமாற்றங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துவது, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற கருத்துக்களை நாங்கள் படித்துக் கொள்ளும் வழியிலே நானும் இடையே எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி சில குறிப்புகளை தருவேன். ஆரம்பிப்பது 8 மணிக்கு எந்த நிகழ்ச்சி என்று இடையிடையே போடும் நடைபெறாது விட்டால் நான் நின்று வர முடியாது என்ற செய்தியையும் உங்களுக்கு தருவேன். உங்களை ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றது, ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் பல புலனத்தை இடையே நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிலே தான் நீங்கள் தகவல்களை பரிமாறிக் கொள்கின்றீர்கள். ஒருவருக்கொருவர் என்ன செய்தி என்னவென்று உங்களுக்குள்ளே நீங்கள் அதை பேசிக் கொள்வதை நானும் பார்த்து மகிழ்ந்து கொள்கிறேன். உறவுகள் எப்படி உறவாடி கொண்டிருக்கின்றார்களே என்று வாழ்த்துக்கள். அதை வாழ்த்துக்களை எழுதி கொள்வீர்கள், பிறந்த நாளை அறிவிப்பீர்கள். அதன் மூலம் நாங்கள் அதன் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய இரவு நேரம், என்னுடைய இரவு நேரம் 1:30 போல் இருக்கின்றது. நான் நன்றாக உறங்கிவிட்டேன் நள்ளிரவு. இப்பொழுது பார்த்தேன் காலையிலே நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு தடவை எனக்கு அழைப்பு விட்டிருந்தார். என்ன என்று தெரியவில்லை. அவர் மீண்டும் அழைத்து என்னவென்று பதிந்து விட்டார் எனக்கு தெரியும். அடுத்து ஒரு குறிப்பு, நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் நீங்கள் வானொலிக்கு இப்பொழுது வர முடியாது என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய அந்த கால எல்லை முடிய வேண்டும். அது மட்டுமல்ல, கவலையோடு இருக்கின்றீர்கள். நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கோம். நீங்கள் இந்த வாக்களிப்பதில் நீங்கள் பங்களிப்புக்கு வேண்டுமென்றால் நீங்கள் அழைத்து வாக்கை தரவிட்டாலும் எல்லோருடைய சம்மதத்தினுடைய என்னுடைய பெயரில் இருக்கின்ற தளத்தில் என்னுடைய பெயருக்கு நீங்கள் உங்கள் வாக்கினை பதிந்து விடுங்கள். அதை நான் இரகசியமாக இங்கே புகுத்தி கொள்வேன். ஆனால் நான் கூறிக்கொள்வேன் அவரும் வாக்களித்திருக்கின்றார் என்று. நன்றி. எந்த பாடல் என்னுடைய இதில் எழுதுங்கள். இது இந்த அன்பு உறவுகள் தளத்தில் எழுத வேண்டாம், என்னுடைய தளத்திலே, என்ன வழக்கமாக என்னோட பேசுகிற தளத்தில், நீங்கள் செய்தி போடுற தளத்திலே, அதிலே பாடலை எந்த பாடல் நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று நீங்கள் குறித்து விடுங்கள். அந்த வாக்கினை நான் சேர்த்துக் கொள்கிறேன் உறவுகளுக்கு அறிவித்து விட்டு. ஆனால் எந்த பாடல் என்று அறிவிக்க மாட்டேன். வாக்கு அளித்திருக்கின்றார் என்று நான் கூறுவேன். அந்த வேளையில் ஒரு நியதி என்ன, வாக்களிப்பது ஒரு புறம் இருந்தால் நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள், எங்களோடு கொஞ்சம் உறவாடுகின்றீர்கள். உறவாடும் பொழுது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், உங்களுக்கு மனத்தில் உள்ள பாரம் கொஞ்சம் குறையும் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே பார்ப்போம்.

0: போல வாக்களிப்பது உரிமை என்பதை எண்ணிக்கொண்டு ஓடி வந்து விட்டார். தன் கடமையை நிறைவேற்ற அன்பு ஜோர்ஜ் குவைத்தல் இருந்து. வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் மன்னரே. வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர்.
0: அன்பு மகனே, மகனே, நான் மன்னவர் என்பது நீங்கள் பேரரசு என்பது உண்மையிலே சரியான அன்பின் பிணைப்பு. மகிழ்வாக இருக்கு. நலமா
1: இருக்கும் பேரரசு.
0: அது அன்பினால் வந்தது பேரா என்ன? அது நலமா இருக்குங்களா மகனே? நண்பர் ஊரில் எல்லோரும் நலம் தானே? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அம்மா தான் கொஞ்சம் சோர்வாக இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. சிரமம். குளிர் குறைந்து கொண்டு சென்று விட்டது. அங்கே காலநிலை உங்களுக்கு குயத்தில் எப்படி இருக்குன்றது? வெப்பம் தான் இப்பொழுது என்ன?
1: சூடு இருக்குது ஐயா. சூடு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவது ஐயா. இன்னும் இல்ல, சூடு இருந்து இருக்கு.
0: இன்னும் இருக்கத்தான் செய்கிறது என்ன?
1: ஆமா ஆமா,
0: பணியிலே இருக்கு.
1: மாசம் முழுவதும் இருக்கும்.
0: பணியிலே இருக்கின்றீர்கள். சரிங்கிறது. நாங்கள் காற்றலைக்கு போக விட்டு வாக்குச்சாவடிக்கு போவோம். பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காட்டலைக்கு. உங்களுடைய பாடல், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்க்கிறேன் என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும். ஜோர்ஜ்
1: அன்னியின் திரைப்படத்துல இருந்து ரெண்டக்க ரெண்டக்க.
0: ரெண்டாக்கா உங்களுக்கு ரெண்டாக்காவா?
1: ஆமாங்க,
0: வாழ்த்துக்கள், நலமாக இருங்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, நீங்கள் உங்கள் பணியை கவனியுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் ஜோஜ் அவர்கள் பணியிலே இருந்தாலும் எங்களுடைய வானொலியை தான் காதலே குச்சி அந்த ஒலிவாங்கியை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார் என்பது தெரியும். முன்னில் தமிழ் வானொலியை கேட்கும்போது அவருக்கு உறவுகளோடு உலாவுகிறேன் என்ற ஒரு எண்ணம் வரும். ஏனென்றால் அவர் ஊர் விட்டு ஊர் சென்று அங்கே பணியிலே இருக்கின்றார். அவருடைய பணி வித்தியாசமானது சிறப்பான பணி. அவர் மட்டும்தான் அங்கு எல்லாம் செய்ய வேண்டும். அப்படியான நிலையிலும் எங்கள் வானொலியை மறவாமல், வாக்களிப்பை மறவாமல் வந்து வாக்களித்துக் கொள்வார். இடையிலே நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு பாடல்களை தந்து கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களுடைய பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட ரெண்டக்கா ரெண்டக்கா நிகழ்ச்சியிலே ஒலிக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி என்று உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது நேர் நேரம். அந்த நேரத்துக்கு முன்பு இந்த பாடல் இணைந்து வரும் பகல் வேளையிலே. எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார் ஈழதா. அவர் விடுமுறை நாட்களில் புதுச்சேரிக்கு சென்ற வேளையில் கூட, இந்தியாவுக்கு சென்ற வேளையில் கூட அங்கிருந்து இணைந்து கொண்டு பாடல்களையும் தருவார். இந்த வாக்கு மட்டும் அவருக்கு மிகவும் முக்கியமானதென்று ஓடி வந்து வாக்களிப்பார். அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பிலும் உடல் நலம் பலம் பெற்று வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம்.

இடையிடையே பல்லவி சரணங்கள் என்ற ஐந்து பாடலுக்குமானது ஒலித்துக் கொண்டிருப்பது. அன்பு உறவுகள், ஒரு சிலர் காலம் தாமதமாக வந்து முதல் பாடல்கள் எதுவென்று தெரியாமல் இருந்து திண்டாடுகின்றார்கள் என்பதை அறிகிறேன். அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது பல்லவி சரணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புலனத்தில் பாடல்களின் வரிகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றன.

0: வணக்கம் மகனே ஞானசேகர், வந்து விட்டீர்கள். வணக்கம் வணக்கம்.
1: இனிய
0: நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு அற்புதமான இரவு வணக்கத்தை தருகிறேன். பணி முடிந்து வந்து விட்டீர்களா? பார்ப்போம் என்று எழுதியீர்கள்.
1: கோயில்
0: சரி, நாங்கள் உடனே உங்களை நான் வாக்குச்சாவடி கொண்டு செல்கின்றேன் பாருங்கள்.

0: தனக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி ஆரம்பித்துவிட்டது என்று தெரியும். இங்கே எழுதியிருந்தீர்கள், நான் படித்துக்கொண்டேன். நான் தர முடியுமோ தெரியாது, முடியாத வேலை, இருப்பினும் பார்ப்போம் என்று வாக்களிப்பது என்னுடைய உரிமை என்பதை உறுதிப்படுத்தி வாக்களித்தீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல்? ஞானசேகரன் நான் ஒளிபரப்ப வேண்டும். அதையும் குறிவிட்டால் நீங்கள் விடை பெறலாம். என்ன பாடல்?
1: 16 வயதுலப்பா, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு.
0: அற்புதமான ஒரு பாடல், நல்ல ஒரு கருத்து, ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். ஆன்மீகத்தில் இருக்கும் உங்களை நான் தடையவில்லை. இருப்பினும் ஓடி வந்து வாக்களிக்க வந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றியதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஞானசேகரன்.
1: நன்றி.
0: மீண்டும் இணைப்போம். நன்றி.

நண்பனை பார்த்த தேதி என்ற பாடல், இரண்டாவதாக நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடல், மூன்றாவதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்றும், நான்காவதாக நண்பனே நண்பனே என்றும், ஐந்தாவதாக நண்பனுக்கு கோயில கட்டு என்ற பாடலும் ஒலித்தன வெல்லவா ஒன்றன் பின் ஒன்றாக. பின்பு வந்து இணைந்தவர்களுக்கு இது உதவியாக இருந்திருக்கும். இப்பொழுது வரகுறையாக கேட்டு கேட்டு தன்னுடைய வாக்கினை அளிக்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஆலய பணியில் இருந்த வழியிலேயும் ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு அதேபோன்று பணி அதிகமான பணி சுமையாக இருந்தாலும் நிறுத்திவிட்டு ஒரு தடவை ஓடி வந்து ஒரு அரை நிமிடமாவது இணங்கி விடுவோம், வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு ஓடி வந்து தங்கள் கடமையை நிறைவேற்றிய ஜோஜ், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தவர்கள் இன்று ஒரு மணி நேரம் முந்தினாலே நாங்கள் இணைய வேண்டும் என்று எல்லோரும் அக்கறை எடுத்து ஓடி வந்து இணைந்து வாக்களித்திருக்கின்றேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாக்குச்சாவடிக்கெல்லாம் வயது வந்தவர்கள் தான் பெறவேணும், ஆனால் எங்களுடைய அருள் வந்து வயது வராத சின்ன குழந்தையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். அதனால் நாங்கள் வழி அவரோடு பேசிக்கொண்டு பார்த்தால் அவர் நன்றாக பேசுகின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. உறவுகள் இல்லை என்று ஓடி வந்து எதிரிகளாக வந்து வாழ்ந்த இந்த நாட்டிலே உறவுகள் எங்கே என்று தேடிய வேளையில் எனக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேரை குழந்தைகள் நினைக்க புலகாங்கிதம் அடைகின்றது. என் உறவுகள் இறைவனுக்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் என் உறவுகளாக இருப்பதை எண்ணி. சரி, அடுத்த நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். முதலாவது ஒளி இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. முதலாவது ஒளியை தந்து விட்டார்கள் அவர்கள், இன்னும் இரண்டு ஒளி தருவார்கள். அதற்கிடையில் நீங்கள் வருபவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம், உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. பிந்தி வந்தவர்கள் பாடல்கள் ஐந்தையும் இப்பொழுது தெரிந்திருப்பீர்கள். தெரிந்து கொண்டு வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள்.

ஒலிக்கின்ற பாடல்கள் எங்களுக்கு பிடிக்காத பாடல்களாக, விருப்பமில்லாத பாடல்களாக இருந்தாலும் வாக்களிப்பது எங்கள் கடமை. தேர்தல் என்று ஒன்று வரும்பொழுது நல்லபுறம் கெட்டபுறம் உள்ளதுக்கே நல்லதை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 5 பாடல்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த 5 பாடல்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு நல்லதாக தெரிந்திருக்கத்தானே வேண்டும். அதனால் இணையுங்கள், இன்னும் நேரம் இருக்கின்றது. 3வது ஒளி கிடைப்பதற்கு ஓடி வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள். அன்புடன் வந்துவிட்டார் மகள் சாந்தி. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். நலமா இருக்கு. கடைசி பாடு இதுக்கு அதுக்குள்ள 4 பாடல்கள் போய்விட்டு என்று எழுதி நேற்று கூறினேன் தானே மகளே, என்று நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பிப்போம் என்று இல்லையா? எங்களை ஆட்கொள்வது எது? நேரம் தானே மகளே, நேரம் தானே உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் பாடல்களை கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நான் அதனால தான் திருப்பி திருப்பி கூறியிருந்தேன், நீங்கள் பாடல் முதல் பாடல் கேட்காமல் இருந்திருக்கலாம். அங்கே புலனத்திலும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தெரிவு செய்தோண்டு வந்துவிட்டீர்கள். வாக்குச்சாடிப்போம். அடுத்த ஒளி கிடைப்பதற்குள் வாக்கை பதிவோம். பாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளே, அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களை மறக்க முடியாது எந்த காலத்திலும் இல்லையா? சரி, பாடல்கள் எப்படி இருந்தது? இந்த இதற்கு முன்பு கேட்ட பாடல், கேட்காத பாடல்கள் எல்லாம் இருக்கும். கேட்ட பாடல்கள்,
1: கேட்ட பாடல் சிலது, கேட்காத பாடல் சிலது.
0: நீங்கள் கேட்ட பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் தெரிவுக்கு நீங்கள் தெரிந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேயர் விருப்பத்திற்காக? உங்கள் நேயர் விருப்பத்திலே தருவதற்கு
1: என்ன
0: பாடல
1: இருக்கும்? கீழே விழுந்த வாட்டி ஒரு பாட்டு அறுந்து விட்டது.
0: ஒரு பாடல் தருகிறானா? என்ன பாடல?
1: அந்த பாடல்
0: தெரிந்து எடுத்துக்கொள்ள பாடல் இருக்கின்றது. என்ன சொக்கட்டான் விளையாடி முடியும் பொழுது அந்த
1: முத்து
0: அவர் வந்து திகைத்து போவார். அவர் வந்து எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டார். அந்த பாடல் அது இப்படி இருக்கிறதா? சரி, அந்த பாடலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இது என்றால் இப்பொழுது மகள் சாமலா எழுதி விடுவார் என்று எண்ணுகிறேன். நீங்கள் முடிந்தால் நீங்களும் எழுதி விடுங்கள். நன்றி மகளே, இணைப்புக்கு வாழ்த்துக்கள். காலம் தாமதித்தாலும் வந்து புகுந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
1: நன்றி.
0: ஆமா ஆமா, வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையம். 3வது ஒளி கிடைத்திருக்கின்றது. சாந்தி கெட்டிக்காரே, லக்கி, உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் வந்து விட்டீர்கள். அதற்கு முன்பே இப்பொழுது ஒளி கிடைத்திருக்கின்றது. அவர்கள் வாக்குச்சாவடியை அடைக்கப் போகின்றார்கள். நாங்கள் தாமதித்து வைப்பிக்க முடியாது, அவர்களை கேட்க முடியாது. இன்னும் சிலர் வருவார்கள் என்று வர இருக்கின்றார்கள். அவர்கள் வரவில்லை, ஆனால் நான் தடுத்து வைக்க முடியாது. அவர்கள் அடைத்துக் கொள்கின்றார்கள்.

சிறப்பு. சாந்தி தன்னுடைய பாடலை எழுதியிருக்கார். கர்ணன் திரைப்படத்திலிருந்து என் உயிர் தோழி கேளொரு செய்தி. இனிமையான அந்த பாடலை நானும் நினைத்து, ஆனால் எனக்கும் தீர்க்கமாக கூற முடியல, அவர் குறிப்பிட்டார். அவருடைய பாடல் ஒலிபரப்பப்படும் இன்றைய நேயர் அந்த நேரம் நிகழ்ச்சியின் வேளையிலே. இப்பொழுது வந்து உறவுகள் வாக்குகளை தந்திருக்கின்றீர்கள். எண்ணிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்து எனக்கு இன்னும் கையில் கிடைக்கவில்லை, கிடைத்தவுடன் தருகின்றேன். அதுவரை பாடலை கேட்போம்.

மகனு பகதும் மாப்பா தமிடமா உரைத்தர டமிடமா உரைத்தர தும் மகனு.

0: நேரம் சரியாக 12:15 எங்களுக்கு காட்டும் வேளையிலே 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:45 என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்னுடைய கடமையை நான் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்த உங்களுக்கு நன்றி. அந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வைத்திய நியமனத்துக்கு செல்வதற்கு தடையேதும் இல்லாமல் செல்ல நீங்கள் வழிசமைத்து தந்திருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல்களின் எண்ணிக்கையை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இருக்கும் வரை நான் உங்களுக்கு ஒரு பாடலை ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடல்களில் இப்பொழுது தரமாட்டேன், இப்பொழுது தந்தால் எல்லோருடைய பாடலையும் தர வேண்டும். நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், முடிந்தால் பாடல் எழுதிவிடுங்கள், நீங்கள் வாக்கினை தருவதென்றாலும் தாருங்கள் என்று. ஆனால் அவருக்கு அந்த மனு நிலையில் அவர் இல்லை போல் எனக்கு நன்றாக தெரிகின்றது. மேலும் அவர் ஆறுதல் அடைய வேண்டும். அந்த வகையிலே அவருடைய வாக்கு வந்திருந்தால் நான் கூறியிருப்பேன், அவர் எழுதவில்லை. இப்பொழுது ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒன்று கேட்போம். இந்த பாடலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக முடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அவருடைய வாக்கு எண்ணிக்கை எனது கருத்துக்கு வர காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? மகிழ்வான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு பாடல்தான். அவர் இன்று மறைந்து விட்டார் என்றாலும் அவர் குரலிலே வரும் பாடலை கேட்போம்.
1: A new era of comfort is here.
0: இது பாடல் அல்ல, இது வந்து விளம்பரமாக இருக்கின்றது. இங்கே எடுத்தவுடன் யூ வலைத்தளத்தில் தானே நாங்கள் பாடல்களை தேடுவது, உடனே விளம்பரம் வந்துவிடும். விளம்பரம் இல்லை என்றால் அவர்களுடைய தளமும் இயங்காது தானே. இதோ பாடல்.

பாடல் முடிவில் உங்களுக்கு இன்றைய தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். அது வந்தவுடன் சரவணன் நீங்கள் இணைப்பில் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இன்று சரவணன் நீங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு தொகுப்புரை தர வேண்டும். ஆயத்தமாகுங்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல் போல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றால் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்

அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் அழியாத ஒரு காவிய பாடல். இந்த பாடலோடு தென்னகத்து திரைப்படத்துற தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்ற அந்த பாடலும் அந்த பாடகி அன்னை எஸ் ஜானகி அம்மாவும் அவர் தன்னுடைய புகழுடலை விட்டு செல்லும் பொழுது இந்த பாடலை விட்டு சென்றது தான் பேர் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவர் இருக்கும் வரை இருந்த பாடல் அவர் வந்த பின்பும் அது உயிரோடு இருக்கின்றது என்பதை எண்ணும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விரைவில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய கரத்திலே எண்ணிக்கு பாடல்கள், அதாவது தேர்தலின் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் எந்த பாடல் திறந்த பாடலாக இருக்கும், என்னுடைய பாடலா உன்னுடைய பாடலா என்று. மொத்தம் 9 உறவினர்கள் நீங்கள் வந்து அழகாக இந்த தருணத்திலே வாக்களித்திருக்கின்றீர்கள். நான் நேற்றைய தினம் தந்த அறிவித்தலின் படி இன்று ஆரம்பத்தை நாங்கள் முதலிலே ஆரம்பித்து விடுவோம் என்ற எண்ணத்திலே ஓடி வந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து நிகழ்த்தும் வேளையிலே ஓடி வந்து வாக்கினை அழகாக மகிழ்வாக சிறப்பாக தந்து வெற்றி பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இங்கே 5 பாடல்கள் ஓடியன உங்களுக்கு தெரியும். நண்பனை பார்த்த தேதி, நண்பனே என் நண்பனே என்னையே, நண்பனே எனது உயிர் நண்பனே, நண்பனே நண்பனே, நண்பனுக்கு கோவில் கட்டு என்ற பாடல் வந்த 5 பாடல்களையும், 2வது வரிசையில் ஓடிய பாடல் நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடலும், 4வதாக பாடிய நண்பனே நண்பனே என்ற பாடலும், 5வதாக பாடிய நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலும் இந்த வாரம் கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவர்களுக்கு யாரும் முதல் பாடலாக அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதனால் 2 பாடல்கள் தான் இன்று 1வதாகவும் 2வதாகவும் தெரிவு செய்யப்படுகின்றது. அப்படியானால் 2வது பாடலாக எந்த பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, நண்பனை பார்த்த தேதி என்று முதலில் பாடிய பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றதென்றால், 9 பேரில் 2 இருவர் அந்த பாடலுக்கு தந்தால் மிகுதி 7 பேர் நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற சட்டம் திரைப்படத்தில் கமலஹாசன் ஐயா அவர்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய கங்கை அமரனுடைய இசையில் வந்த அந்த பாடல் 7 உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு 1வது இடத்தை பெருவெற்றியாக பெற்றிருக்கின்றது. இந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த உறவுகளாக தேவா, கிருஷ்ணன், அருள், சரவணன், ஷியாமலா, ஜோர்ஜ், ஞானசேகரன் இவர்கள் அந்த வெற்றிக்குரியவர் ஆகிறார்கள். ஆனால் 5 பாடலும் சிறந்த பாடல்கள் தான். தளத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது வந்த பாடல்களுக்கு சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். 5 சிறந்த பாடல்கள் தான். அவர்களோட உழைப்பு, அவர்களுடைய இந்த படைப்பு சிறப்பான படைப்பு. அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரியும் பொழுது பிரத்யேகமாக இந்த 1வது பாடலுக்கு வாழ்த்தினை தெரிவித்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளை உங்கள் ரசனைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதை போன்று இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தால் சிலபடி மாறி இருக்கலாம் ரசனைகள். இருப்பினும் இந்த பாடல் என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்கே சரவணன் நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய உடனே மகள் ஜாமலா அப்பா என்று வாழ்த்து பறித்திருக்கின்ற எல்லோருக்கும் தானே நான் கூறுவது மகளே. சரி, எங்கே சரவணன் வாருங்கள், ஒரு சிற்றுரை தாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு உங்களுடைய கருத்தினை பார்ப்போம். ஓடி வாருங்கள், நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். மூன்றாம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் மொழி என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டது நண்பனே எனது உயிர் நண்பனே.

சரவணன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவரும் பாதியிலே தான் வந்து கேட்டிருந்தேன் நிகழ்ச்சி என்று கூறியபடியால் அவரால் கூற முடியவில்லை போல் இருக்கு. இருப்பினும் தொகுத்து நான் தந்துவிட்டேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல்கள், அதற்குள்ளே சிறந்த பாடலாக என்று இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் இறுதி நாள் பாட்டு சவாரி 160 கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி 160 வந்த 5 பாடல்களுக்குள்ளும் சிறந்த பாடலாக சட்டம் திரைப்படுத்த பாடல், உலகநாயகனும் பாடநிலாவும் இணைந்து பாடிய கங்கை அமரன் இசையிலே உடைய நண்பனே, எனது உயிர் நண்பனே தெரிவு செய்து பதிவாகின்றது இந்த வார சிறந்த பாடலாக. அன்பு உறவுகளை, நீங்கள் 9 உறவுகளும் வந்து இணைந்து ஒத்துழைத்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவைக்கு இல்லாமல் இறைவனிடம் நன்றி கூறும் வேளையிலே எங்களுக்கு வல்லமை தந்து சிறப்பித்த இறைவா, அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் நாங்கள் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவா என்று வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நான் அவர்கள் தாழ் படிந்து வணங்கி உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவனம் விடைபெற்று நன்றி கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 160. மீண்டும் சந்திப்போம். அதுவரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தம்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

அன்பு உறவுகளே, உங்களிடம் நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்றும் அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். அங்கும் இங்கும் அனைவரும் நலம் என்ற நம்பிக்கையோடு முன்னியல் தமிழ் வானொலியின் காட்டளையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி நிகழ்வை அலங்கரிக்கும் வேளையிலே இன்றைய 161வது பாட்டு சவாரியில் இணைந்து சிறந்த பாடலை தெரிவு செய்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்த வேளையிலே வந்து பங்கு பற்றியவர்களின் நேயர்கள் விருப்பமாக நீங்கள் தந்த பாடல்கள் இப்பொழுது தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன. பாட்டு சவாரி 161 தந்த முதலுக்குள் முதல் என்ற தேர்தலிலே பாடல்களை தெரிவு செய்து வெற்றி பெற வைத்துவிட்டு இணைந்து சிறப்பித்தவர்கள் முதலில் வந்து இணைந்திருந்தார் இங்கிலாந்து லண்டன் கஸ்தூரி தனஞ்செயன் அவர்கள். அவர் நன்றாக பேசி மகிழ்ந்து விநாயகர் சதுர்த்தி அனுக்கிரகங்களையும் எங்களுக்கு கூறிவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். அமர்க்களம் என்ற திரைப்படத்திலிருந்து தனக்கு விருப்பமான பாடல் என்று அவர் விருப்பமாக ஒலிக்கும் அந்த பாடல் நாங்களும் கேட்டு மகிழலாம். காலம் சரியாக மாறிப்போச்சடா என்ற பாடல் எங்கே கேட்போமா?

காற்று சவாரி நேயர் விருப்பத்தில் இரண்டாவது பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலில் இருந்து வந்து மகிழ்ச்சியாக நகைச்சுவையோடு இணைந்து சென்றவர் நல்ல பாடலையும் தெரிவு செய்து தந்துவிட்டு வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படுத்த பாடல் தாருங்கள் என்று பதிவிட்ட வேளையிலே மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி எடுத்து தேவா உங்களுக்காக பாடுகின்றது.

தேர்தலின் மகிமை தெரிந்து வாக்களிப்பது எங்கள் கடமை, அது எங்கள் உரிமை என்று உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் ஓடி வந்து இணைந்திடுவார். எத்தனை வேலைப்பழு சுமைகள் இருந்தாலும் கூட குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர் வந்து தனக்கு விருப்பமான பாடலை தெரிவித்தது. தேர்தலை அலங்கரித்த வேளையிலே தனக்கு விருப்பமாக இன்று விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை கூறிவிட்டு அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே என்ற பாடலை பதிவு செய்து சென்ற வேளை அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொப்பு கரணம் போடவா, நான் பாடவா, பாட்டு பாடி ஆடவா. அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு, வம்பு வழக்கு இன்னும் எதுக்கு. அரங்கப்பாரே அப்பாரே பிள்ளையாரப்பாரே, போடவா தொப்பு கரணம் போடவா, நான் பாடவா.

ஆட்டு சவாரி 161 அலங்கரித்த உறவுகளுள் அடுத்த உறவாக மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு தான் வருவார். வந்தது மட்டுமல்லாமல் பேசி மகிழ்ந்து நல்ல பாடலையும் தெரிவு செய்துவிட்டு தலைவன் தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து இன்று ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் வாடி என் பொட்டள முட்டாயே என்று பாடுகின்றது அவருக்காக.

0: இப்பதான் குளிச்சேன்.
1: அதுல பரவாயில்ல.
0: ஆடியா?

வாரத்தில் ஒரு நாள் முந்துகள் தமிழ் வானொலியில் நடைபெறும் பாட்டு சவாரியிலே இன்று பாட்டு சவாரி 161 முதலுக்குள் முதல் என்ற தலைப்பிலே பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே சென்னை கே கே நகரிலிருந்து வந்து இணைந்திருந்தால் ரேவதி. ரேவதி மிகவும் சிறப்பாக பேசி மகிழ்ந்து நல்ல பாடலை தெரிவு தந்துவிட்டு குடியிருந்த கோவில் திரைப்படுத்து பாடல் தேவை தாருங்கள் என்று குங்குமப்பொட்டின் மங்களம் என்று பாட வைக்கின்றார். ரேவதி, உங்களுக்கான பாடலை நாங்கள் முனைகின்றோம், உங்களோடு கேட்கின்றோம்.

ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நிகழ்ச்சியிலே இருந்து ஊக்கமும் நல்ல கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கும் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்து அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிறந்த பாடலை தெரிவு செய்துவிட்டு அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே என்று வரியெடுத்து அற்புதமாக பாடுகின்றது.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி நேயர் நேர பாடல்கள். பாடி வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்திலிருந்து கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்ற பாடலை அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் கேட்ட வேளை உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரி நேயர் விருப்ப பாடல்கள் இறுதி பாடலாக பூ மாலைகள் இரு தோள்கள் என்ற பாடலை ஜாதி பூக்கள் திரைப்படத்திலிருந்து வந்து இணையும் வேளையிலே வித்தியாசமான முறையில் கேட்டுக்கொண்டு செல்வார் பாடல்களை அற்புதமாக அவர் வேறு யாருமல்ல பண்டிகை சிலுவை சந்தனவாஜ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து

தினம் ஒளிபரப்பாகும் கதம்பத்திலே என்று பாட்டு சவாரி 161 ஒலித்த வேளையிலே இந்த உறவினர்கள் வந்து தங்கள் மனவிருப்ப பாடல்களை கேட்டு வாக்கினையும் அளித்து சிறந்த பாடலையும் தெரிவு செய்த வேளையிலே இவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உலகளாவில் இருந்து பல உறவினர்கள் நீங்கள் எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நேரொழியில் வந்து வாக்களிக்கும் வாக்குகள் தானே எண்ணப்படும். ஆதலால் நீங்கள் தந்த வாக்குகளை நாங்கள் கணித்துக் கொண்டோம், ஒளிபரப்ப முடியவில்லை. இருப்பினும் எங்களோடு இணைந்து ஊக்கமான கருத்துக்களை தந்து எல்லோரையும் ஊக்குவித்த உங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு அவர்களோடு வந்து அலங்கரிக்க விரும்பியும் முடியாமல் இருந்தவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி அவரை நினைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவரோடு என் தாய் தந்தையர்கள் ஆசானையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, உங்களையும் வருக வருக வென்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கதம்பத்துக்கு வருக வருக என்று அழைக்கின்றேன். இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 14வது நாள் திங்கட்கிழமை. அன்பு உறவுகளே, திங்கட்கிழமை தோறும் எங்களுக்கு நிகழும் ஒரு நிகழ்ச்சி எதுவாக இருக்கலாம்?

சந்தோஷம் தரும் சவாரி புவம் சலோ சலோ என்ற பாடலை கேட்கும் வேளையில் இது பாட்டு சவாரி என்பதை தெரிந்து கொள்வோம். நான் கூறுவதற்கு முன்பே இங்கே நான் இங்கே நிகழ்ச்சிக்கு வணக்கம் போட்டவுடன் அன்பு மகள் துள்ளி குதிச்சு அப்பா வந்தாச்சு என்ற வேளையில் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் கடமை தரவாது தற்போது 161வது பாட்டு சவாரி அனைவரும் இணைந்து விடுவோம் என்ற ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கின்றார். இவர்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் கூறி இணையும் நான், நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். 17 பாகை வெப்பநிலை இப்பொழுது 18 பாகையை தொட்டுவிட்டு மீண்டும் அது குறைந்து 6 பாகைக்கு செல்ல இருக்கின்றோம். முதல் தடவையாக 6 பாகையை காண இருக்கின்றோம் இரவு நேரத்தில். அதனால் அன்று கூறியது போன்று குளிர் நாள் உடைகளெல்லாம் வெளியே வந்து விட்டன, கோடை காலத்து உடைகளெல்லாம் உள்ளே சென்று விட்டன என்று கூறிக்கொண்டு அனைவரும் வர வேண்டும், இணைய வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். பழமையான தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற இலக்கத்தோடு இங்கே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே திருமண நாளை காணும் அன்பு மகாலிங்கம் தம்பதிகளின் அன்பு புதல்வன் 1வது ஆண்டு நிறைவு விழாவை இது திருமண விழாவை காண்கின்றார் என்று எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்திக் கொண்டிருக்கும் வேளையில் நானும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளே உங்களோடு இணைந்து அதிபரும் இணைந்து அவருக்கு அவர்களுக்கு அந்த புதுமண தம்பதிகளுக்கு அன்பும் அறனும் கொண்டதுதான் இல்லற வாழ்க்கை என்பதை கூறி அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவன் வாக்குப்படி வாழிய பல்லாண்டு என்று கூறி வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளின் அனைத்து நன்மை காரியங்களோடும் நாங்கள் இணைந்து கொள்வது போன்று துன்பங்களை சுமந்து சுமக்க முடியாமல் தவிக்கும் உறவுகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மன ஆறுதலை நாங்கள் எல்லோரும் இணைந்து தெரிவித்துக் கொள்வோம். 1வது உறவாக ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அதற்கு முன்பு எங்களுக்கு பேசுவதற்கு அதிகம் உண்டு, அதனால் அவர் சென்று விட்டார் தெரியும். இன்று பாட்டு சவாரி 161 காண இருக்கின்றோம் என்பு உறவுகளே. பாட்டு சவாரி 161.

வளமை போல இன்றைய பாட்டு சவாரி எங்களுக்கு எப்படி வருகின்றது? பாட்டு சவாரி 161. கடந்த வாரங்களே நாங்கள் 160 பாட்டு சவாரியை கண்டு சிறந்த பாடல்களை தெரிவு செய்தோம். வளமை போல இன்றும் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள் காற்றலைக்கு வந்து உங்கள் காதோரம் வர இருக்கின்றது. இந்த பாட்டு சவாரியிலே வளமை போல இல்லாமல் இன்று வித்தியாசமான வகையிலே ஒரு பாட்டு சவாரி எதுவாக இருக்கும்? வழக்கமாக நாங்கள் 5 பாடல்கள் ஒரு தலைப்பிலே வரும். அந்த

0: ஐந்து பாடல்லேயும் எங்களுக்கு தேவையானது எது ஒன்று பார்த்து நாங்கள் ஒரு பாடலுக்கு வாக்களிப்போம். ஆனால் இன்று அந்த ஐந்து பாடல்களுக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் முதலாவதாக வந்த பாடல்கள் இன்று போட்டியில் நிற்கின்றன. ஆதலால் நாங்கள் இன்று காண இருக்கின்றது முதலுக்குள் முதல், அதாவது ஐந்து பாடல்களுக்குள் முதலாவதாக வந்த பாடங்கள், ஐந்து வாரங்களாக வந்த ஐந்து பாடல்களும் ஐந்து முதல் பாடல்களும் இன்று போட்டியிடுகின்றன. இந்த ஐந்து பாடல்களும் 25 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் தெரிவு செய்தனீர்கள். அந்த இந்த ஐந்து பாடலும் இன்று ஒன்றன்பின் ஒன்றாக பாடும் வேளையிலே எல்லாம் முதல் பதம் வேறு வேறாகத்தானே வரும். அந்த வகையில் இன்று காணும் ஐந்து பாடலையும் தெரிவு செய்யும் கடமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் அந்த ஐந்து பாடலையும் முதலாவது பாடல் எதுவாக இருக்கலாம் என்று தெரிவு செய்து பார்ப்போம். சற்று உங்கள் ரசனைக்கு போட்டியாக ஒரு சோதனையாக வருகின்றது. எல்லா பாடலும் சிறந்த பாடல் என்று தானே தெரிவு செய்தோம், அதற்குள்ளே முதல்வரை தெரிவதாக என்று வந்துவிட்டது. அதனால் வளமை போன்ற விதிகள் தான், வளமை போல இரகசிய வாக்கெடுப்போடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இனிதாக நிறைவேற்றுவோம். இணைந்து சிறப்பிக்க என்னோட அன்பு மகள் கஸ்தூரி அவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று கூறிக்கொண்டு ஐந்து பாடல்களும் என்ன என்ன பாடலாக வர இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம்.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: ஆம், நேரம் வந்துவிட்டது அந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக. இன்று வந்த பாடல்கள் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் முதலுக்குள் முதல் என்ற வரிசையிலே தெரிவு செய்யப்பட்ட பாடல்களுள் ஒரு பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல். இப்படி பாடுகின்றது முதலாவது பாடல். நீங்கள் ஒரு தடவை இந்த தலைப்பிலே வந்த ஐந்து பாடலுக்கும் முதல் பாடலாக தந்தீர்கள்.

இனிமையான அந்த பாடலை முதலாவது வரிசையில் என்று பாடுவதை கேட்டு மகிழ்ந்தோம். முதல் பாடலாக எங்கள் காதோரம் ஒலித்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் இசை அரசர் இசை அரசி இருவரும் இணைந்து பாட திரை இசை திலகம் இசையமைத்து கொடுத்த பாடல். இதில் ஒரு குறிப்பு ஒன்று கூற விரும்புகிறேன். புதிய நேயர்கள் எங்களுடன் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே இணைந்திருந்தால் கவனிக்க வேண்டியது, உங்கள் வாக்குகளை இந்த பதிவிலே தரக்கூடாது, நீங்கள் நேரிலே அழைத்துத்தான் இரகசியமாக தர வேண்டும் என்பதை கவனத்தில் எடுக்கவும். அடுத்து வரும் பாடல் இரண்டாவது வரிசையில் நிற்கின்றது ஒரு பாடல். இந்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாட வேண்டும் என்று இசைஞானி இசையமைத்து விட்ட பாடல். இந்த பாடல் மௌனம் சம்மதம் என்று கல்யாணம் என்ற பதங்களை தாங்கி வந்த 5 பாடல்களே முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட பாடல். நீங்கள் தெரிவு செய்த அந்த பாடல் இப்பொழுது மீண்டும் 2வது வரியில் நின்று எங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது இந்த பாடல்.

சிறப்பாக பாடி சென்றது. இரண்டாவது பாடலும் கல்யாணம் என்ற பதங்களோடு ஐந்து பாடல்களாக குவிந்து அதிலே முதல் பாடலாக நீங்கள் தெரிவு செய்த பாடல். முதலில் பாடிய பாடல் சந்திரன் என்ற பதத்தோடு வந்த ஐந்து பாடல்களுக்குள் தெரிவு செய்து தந்தீர்கள் அல்லவா? அதே போன்று இந்த பாடலும் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ராம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடலுக்கு இசைஞானி இசை கோர்த்திருந்தார். அப்படி என்றால் மூன்றாவதாக எந்த பாடல் பாடப்போகின்றது என்று பார்த்தால், பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் அம்மா வாணி ஜெயராம் அவர்களினால் பாடப்படுவதற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். அந்த பாடல் மூங்கில் என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல்கள் வந்ததல்லவா? அதிலே ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்து தந்தீர்கள். அந்த பாடல் இந்த பாடல்.

பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்து பாடல் வாணி ஜெயராம் அம்மா அவர்களால் பாடப்பட சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுத்து மூங்கில் இலை காடுகளே என்ற மூங்கில் என்ற 5 பதங்களுக்குள்ளே இந்த பதத்தை கொண்ட பாடல் முதலாவதாக தெரிவு செய்து இன்று 3வது வரிசையில் நின்று எங்கள் காதுரம் ஒலித்தது அன்பு உறவுகளே. அப்படி என்றால் 4வதாக எந்த பாடல் வரப்போகின்றது என்பதுதானே உங்கள் கேள்வி. சட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து உலகநாயகன் கமல் அவர்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலாவும் இணைந்து பாட கங்கை அமரன் இசை அமைத்து கொடுத்த நண்பன் என்ற பதத்திலே வந்த பாடலாகும். இங்கே கேட்போமா 4வது வரிசையில் நிற்கும் பாடலை.

கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலகநாயகன் கமல் அவர்களோடு இணைந்து பாடும் நிலா, டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய சட்டம் திரைப்படுத்து பாடல். நண்பன் என்ற பதங்களிலே வந்த பாடல்களுக்கு நண்பனே, எனது நண்பனே, உயிர் நண்பனே என்று பாடி சென்றதல்லவா நான்காவது பாடலும் கேட்டுவிட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது, ஐந்தாவது வரியில நிற்கின்றது, ஐந்தாவது வரிசையில் நின்று ஓட இருக்கின்றது எங்கள் காதோரம் இசையோடு. அந்த பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மா அவர்களுக்காக இசையமைப்பாளரும் பாடகருமான ஏஎம் ராஜா ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க பாடுகின்றது ஐந்தாவது வரிசையில் நின்று இப்படி.

0: எளிமையான ஐந்து பாடல்கள். அழகாக ஓடி சென்றது கட்டளையிலே. தேன் நிலவு திரைப்படுத்து பாடல் ஜிக்கி அம்மாவின் குரலே, எம் ராஜா ஐயாவின் இசையோடு ஒலித்ததோடு ஐந்து பாடலும் கேட்டு மகிழ்ந்தோம். சிறந்த இந்த ஐந்து பாடல்களும் ஐந்து வாரங்களும் சிறந்த பாடலாக தெரிவு செய்து முதல் பாடலாக இருந்த வேளையிலே இந்த ஐந்து முதல் பாடல்களும் ஒன்று சேர்ந்து வந்து முதலுக்கும் முதல் யார் என்று காண வந்திருக்கின்றீர்கள். பாடல்களின் விவரங்களை எல்லாம் அன்பு மகள் ஷியாமலா, அடுத்து மகள் கஸ்தூரி இருவரும் உள்வாங்கி உடனே இங்கே தளத்திலே தந்திருக்கின்றார்கள். அந்த வரிகளையும் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பல்லவி சரணம் என்று இரு அந்த பாடல்களின் வரிகளும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். நியமம் வளமையான விதிகள் தான். எங்கே ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்கும் உள்ள வேளையில் மகள் காயத்ரி வந்துவிட்டார். முதலில் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் காயத்ரி. வணக்கம் வணக்கம் காயத்ரி.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. காலை வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கத்தை அதிகாலையிலே வந்து தருவதற்கு ஓடி வந்து இணைந்து ஓடி சென்று பாடல்களை உள்வாங்கி அழகாக இங்கே பதிவிலே தந்ததுக்கு என் நன்றிகள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு. அந்த தொண்டருக்கு உண்டகாலை என்று சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா, அது என்ன விநாயகர் சதுர்த்தியில நன்றா உண்டு விட்டீர்களோ?
1: அதேதான்.
0: நேற்று நீங்கள் கூறியது எல்லோரும் அந்த ஸ்ரீ விநாயகருடைய இந்த விழாவினை எல்லோரும் மகிழ்வாக இணைந்து வணங்கி அந்த அருள் பெற்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உண்ட கலையோடு இருக்கும். நீங்கள் வாக்களிப்பது கடினம் தான், வாக்களிக்க வருவது. இருப்பினும் ஓடி வந்து
1: ரெண்டு
0: முறை சிதப்பின இந்த முறை விநாயகர் அருளாக நீங்கள் வெல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அது இன்னைக்கு ஐயா ரொம்ப விசேஷமா, என்னைக்குமே இல்லாத மாதிரி நன்னைக்கு எல்லா பலகாரமும் செய்தேனா, அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சு
0: நிறைஞ்சு விட்டது. நீங்கள் வயிறு நிறைந்தது போல எல்லோரும் நிறைவாக இருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல அந்த ஓம் உங்களுடைய சொந்த ஆலயமா?
1: இல்ல, நான் இருக்கிற இடத்துல ஊர்ல உள்ளது. இப்ப அது பாலாலயத்துல இருக்குது அந்த கோயில். இப்ப கும்பாபிஷேகம் நவம்பர் 1st.
0: சிறப்பாக இருந்தம்மா, நான் பார்த்திருந்தேன். நீங்கள் அதை நீங்கள் எனக்கு மட்டும்தானே அனுப்பி இருக்கிறீர்கள்? தளத்திலேயே நீங்கள் அனுப்பினா மற்றவர்களும் பார்ப்பார்கள் தான். எங்கள் உறவுகள் உங்கள் உறவுகள்.
1: நன்றி.
0: உங்களுடைய சேவைகள், ஆன்மீக சேவை மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எல்லோருக்கும் தேவை. அது
1: 24 காலனில காலையில நல்லா கொஞ்ச நேரம் மழை. நான் கிளம்ப 9 பிள்ளையார் பூசை கும்பிட்டு மணியில வரையிலேயே மழை.
0: ஓ, எங்களுக்கு 17 பாகை தான் காட்டுகிறது. இது இன்னும் ஒரு பாகை கூட 18 ஆகி மீண்டும் இரவு நேரம் 6 பாகைக்கு வரப்போகின்ற முதல் தடவையாக நாங்கள் குளிரை கண்டுபிட்டோம் என்றுதான் கூற வேண்டும். குளிரை கண்டுபிட்டோம் இனி அப்படித்தான் இருக்கும்.
1: அப்ப உங்களுக்கு 4 உடுப்பு கவனமா போட்டுக்கோங்க.
0: வெளியில போகும் பொழுது நான் அதிகம் வெளியே செல்வது குறைவுதானே. இருப்பினும் வீட்டிலே இருப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த நன்மை இந்த மகிழ்வான நேரத்திலே நாங்கள் ஒரு தடவை வாக்கு சாவடிக்கு போவோமா?
1: போவோம் போவோம். வாக்கு போட்டுலாம்.
0: வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு காயத்ரி, நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலாவதாக வர என்னுடைய வாழ்த்துக்கள் அமையட்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு
1: விருப்பமான
0: பார்ப்போம். இன்று கஸ்தூரிக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு ஐயா அமர்கலம் திரைப்படத்துல காலம் கரிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா.
0: அடே அப்பா, காலம் சரியாக மாறி போச்சுடாவா?
1: காலம் கரிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளையே தெரியாம புள்ள பிறக்குது.
0: அடே அப்பா, அப்படியான பாடலோ அமர்கலம் திரைப்படமா?
1: ஓ
0: நல்லா இருக்கும். கருத்துக்களை கேட்க
1: தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்ப லண்டன்ல நிக்கிறார்.
0: ஆஹா, அப்படியா? சரி பார்ப்போம்.
1: இது இது வந்து விஜயின் அஜித் அமர்கலம் படம்.
0: நன்றி, பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று.
1: எல்லா உறவுகளுக்கும் சிறப்பான விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சுண்டல் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு நிறைவா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு.
1: நன்றி ஐயா.
0: நன்றி அம்மா. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைப்பார், வர வேண்டும். நாச்சியார் கோயில் தேவா, நீங்கள் அழைத்தீர்கள் போல் தெரிகின்றது. இங்கே பார்ப்போம் உங்களுடைய இணைப்பை. வந்துவிட்டார் தன்னுடைய வாக்குடன் அழைக்கின்றார் அழைக்கின்றார் அழைக்கின்றார். இணைப்பு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவருடைய இணைப்பு மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவில் ஒலித்துக் கொண்டிருப்பது இப்பொழுது பாட்டு சவாரி 161. முதலுக்குள் முதலாக 5 வாரங்களாக ஓடிச் சென்ற பாடல்கள், தெரிவு செய்த பாடல்கள் இன்று போட்டியில் நிற்கின்றன. அழைக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறேன், வெளியே வரவில்லை. இன்னும் அவருடைய அழைப்பு என்னவென்று தெரியவில்லை. இது ஓ தேவா, நீங்கள் சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் தேவா. அழைக்கிறீர், அங்கே ஓடி வருகின்றது, வந்துவிட்டது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவா, வணக்கம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சிவாய நம. திருச்சித்தம்பலம் ஐயா
0: வணக்கம.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: வாழ்த்துக்கள் தேவா. மந்திரத்தோடு வந்து இணைவீர்கள், எங்களை எல்லாம் மந்திரத்தால் கட்டி போடுவீர்கள். அப்படி உங்களுடைய பாடகோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா?
2: மகிழ்ந்தமையா மகிழ்ந்தோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலை நாச்சியார் கோவிலில் அப்படி இருக்கின்றது, தஞ்சாவூர் மாவட்டத்திலே.
2: அதாவது ஓங்கி அடிப்பாங்க, அதே மாதிரி ஓங்கி அடிச்சுட்டு விட்டு
0: மழை. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன்.
2: அடிச்சுட்டு சொல்லு, அதாவது அடிச்சு விட்டு சொல்லு விட்டு சரியான அட்டி
0: மூலதெல்லாம். ஆமா, தந்திருக்கேன், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தாராளமாக தந்து விட்டு சென்று. சரி, இந்த நல்ல வேளையில நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போய் வருவோமா?
2: சொல்லு சொல்லு சொல்லு, எல்லா நேயர்களுக்கும் ஒளி விடணும்.
0: ஆமா.

0: தேவா, நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தருகின்றேன்.
1: நன்றி நன்றி. அவங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் உண்டு
0: உண்டு. நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் தேவா? என்ன பாடல் வேண்டும்?
1: ஐயா, மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒண்ணு ஆடுது, அந்த பாடலையா?
0: எங்க அப்பா பாடியே காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள். மனம் என்னும் மேடை மேலே, வாழ்த்துக்கள். எளிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திலே தருவேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
1: அங்க தாமரைக்கு நன்றி
0: நன்றி நன்றி. இரண்டு வாக்குகளை இருவர் வந்து பதிந்து விட்டு சென்று விட்டார்கள். வாக்குச்சாவடி திறந்துதான் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் வாக்குச்சாவடி அடைப்பார்கள். அதற்கு முன்பு ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தந்துவிட்டு செல்லுங்கள்.

கோவை மாவட்டம் அன்பு நாகப்பன் அவர்கள் சென்னையிலிருந்து இறைவதை நீங்களும் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வாருங்கள், வாக்கினை தாருங்கள், பேசுங்கள்.

இனிமையான பாடல்கள் ஒலிக்கின்ற இந்த வேளையிலே இந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நீங்கள். 5 வாரங்களாக 5 பாடல்கள் ஒரு பதத்திலே காணப்பட்ட வேளையிலே அதில் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்து அவை ஒன்றாக சேர்ந்து இன்று 5 பாடலும் போட்டியில் நிற்கின்றன. இந்த 5 பாடல்களும் கடந்த 5 வாரங்களிலே வந்த 25 பாடல்களுக்குள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு அந்த முதல் 5 பாடல்களும் இன்று போட்டியிலே நின்று எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது என்பது உங்கள் கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் தரும் வாக்குகளை கொண்டு இன்று தெரிவு செய்ய இருக்கின்றோம். இன்று 161வது பாட்டு சவாரியில் பாடும் இந்த 5 பாடல்களுக்குள் எந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று. வரிகள் மறக்காமல் இருப்பதற்காக தளத்திலே வரிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இடையிடையே ஞாபகத்துக்காக ஒவ்வொரு பாடல்களின் பல்லவி சரணங்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகளுங்கள். இந்த 5 பாடல்களுக்கும் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல், எல்லோருக்கும் ஒரு பாடல் தான் பிடிக்கும் என்று இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல்கள், இன்றைய சூழ்நிலை இப்பொழுது இருக்கும் மனோநிலையை பொறுத்து தான் அந்த பாடல்கள் தங்க புள்ளியை பெற இருக்கின்றன. சில பாடல்கள் காலம் முழுவதும் நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருப்போம். சில பாடல்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி உச்சரித்துக் கொள்வோம். சில பாடல்களின் ராகங்கள் எங்களை மீட்டிக்கொண்டே இருக்கும். சில பாடல்களை பாடியவர்கள் குரல்களை மறக்க முடியாமல் இருக்கும். சில பாடல்கள் அந்த திரைப்படத்தின் அந்த காட்சிகள் மறக்க முடியாமல், இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது. அதேபோல எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இது சம்பந்தப்பட்டிருக்கின்றதான்னு ஒரு சிலர் பார்ப்பார்கள். பல விதமான கோணங்களிலே இந்த பாடல்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த கோணத்தில் இந்த பாடல், எந்த பாடல் முதலாவதாக தெரிகின்றதோ அந்த பாடலுக்கு இரகசியமாக நீங்கள் வந்து வாக்களிப்பீர்கள். அது மற்றவர்களுக்கு கூறப்பட மாட்டாது. இங்கே 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள்.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்?
1: அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி ஜோர்ஜ்.
1: அனைவருக்கும் ஐயா, உங்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் உறவர்களுக்கும்
0: நன்றி நன்றி. நீங்கள் எங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து தந்தையிட்டு பெருமைப்படுகிறோம். நீங்களும் அவருடைய அருளால் எல்லாம் வல்ல இறைவனால் சிறப்பாக இருக்க வேண்டும். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும், ஒலிபரப்ப வேண்டும் நான்?
1: அப்பனே பிள்ளையார் அப்பனே.
0: ஓ, அந்த பாடல் அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே. நல்ல பாடல் என்ன? அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே. இனிமையான பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு கேட்டு மகிழுங்கள். இணைந்தமைக்கு நன்றி. வாக்களிப்பது உரிமை கடமை என்று ஓடி வந்த அந்த உணர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஜோர்ஜ், நலம் பெற்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஜோர்ஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். வளைகுடா மண்ணில் குவைத் நாட்டில் அவர் பணியோ தலையின் மேல் சுமையாக இருக்கும். அவர் பணியாற்றும் விதம் எத்தனை வருடங்களாக அங்கு நட்பெயரோடு பணியாற்றி கொண்டு எங்களுக்கு எல்லாம் தமிழர்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்திருக்குங்க. அவர் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து கொண்டிருப்பவர். காதலே குச்சி போட்டிருப்பார் அந்த ஒலி குச்சியை. அது பாடல் ஓடிக்கொண்டு கேட்டுக்கொண்டே பணியும் புரிந்து கொண்டிருப்பார். அதுக்கு எந்த தடையும் இல்லை அவருக்கு. தூங்கும் நேரம் எந்த நேரமும் காதலே இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து கொண்டிருப்பார். காரணம் எங்கள் பேசுவது கொள்வதெல்லாம்
2: சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

0: மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. அவங்க வாழைத்தாய் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம்
1: பாட்டு சவாரி நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். நலமா இருக்கின்றீர்களா?
2: என்ன
1: ரேடியோ அப்படி வல்லமை வாய்ந்தது ஆஃப் பண்றது கடினம். நலமா இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமா
1: இருக்கேன். உங்களுக்கு எப்படி?
2: லேசான ஒரு தூத்தலோட சரியா போயிட்டு.
1: உங்களுக்கு லேசான தூத்தலோட? ஏன்னா கணபதி சதுர்த்தி நாள் அப்படி சொன்னது உங்களுடைய ஆன்மீகம்.
2: இன்று பிள்ளையார் தரிசனத்தை பார்த்தது அது ஒரு மகிழ்வா இருந்தது. வருடத்து ஒரு முறை கண்டு கழித்தது ஒரு நன்றாக இருந்தது.
1: சரி, சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடி செல்வோம். பாருங்கள், ஓடுவோம் வாக்குச்சாவடிக்கு.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகாலிங்கமும் நானும். இப்பொழுது காற்றலையில் வந்திருக்கும் போதே நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருவதோடு உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
1: பொட்டள மிட்டாயேன்னு ஒரு பாட்டு இருக்கியா?
0: ஆமா,
1: பாடி என் பொட்டள மிட்டாயே. அந்த பாடல்
0: எதுக்கா அந்த பாடல் என்று கேட்கின்றீர்கள்? பாடி
1: என்று கேட்க ஒரு ரசனையோட அந்த பாடல் கணவன் மனைவிக்குள்ள உடலை காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு இணக்கமான பாடலும் இருக்கும். அதுல வந்து இந்த பொட்டள மிட்டாயிங்கிறது ஆதி காலத்திலாம் முன்காலத்திலாம் பூந்திய மடைச்சு தருவாங்க, அதுதான் பொட்டள மிட்டாய்.
0: இப்பொழுது நீங்கள் வாடி ஏன் பொட்டள மிட்டாயின்னு அழைக்கிறீர்கள், கையில இருக்குன்றதா பொட்டள மிட்டாய்? கேளுங்கள் உறவுகளை, அவர் கூறுவதை வாடியே பொட்டள மிட்டாயேன்னு வந்து விட்டால் இப்ப நீங்கள் இந்த மிட்டாயை கொடுப்பீர்கள். ஓ, மனத்தாலே கொடுக்க போறோம். அடேங்க அப்பா, உழவு சூட்சமாக பார்த்துருவீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வாழ்த்துகள் மாலிங்கம், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். முடிவிலே தான் தெரியும், போட்டி பலமாகத்தான் இருக்கிறது, இருப்பினும் பார்ப்போம் இல்லையா. வாழ்த்துக்கள். எதுக்கும் பொட்டல முட்டாயே, பொட்டல முட்டாயே ஆயத்தமா வைத்திருங்கள், வந்துவிட்டா உடனே கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முட்டாயை கொடுத்து எல்லாம் விளையாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ரேவதி, எட்டி பார்த்திருக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கிறோம், ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.
2: சந்திரனை காணாமல் அள்ளி முகம் மலருமா, சந்திரனை காணாமல் அள்ளி முகம்.
0: பாட்டு சவாரி 161 கலந்து கொள்ளுகிறோம் ஐயா என்று உடனே எழுதிவிட்டு ஓடி வந்து விட்டார் மகாலிங்கம். சொன்னபடி இங்கே எழுதி அனுப்பியிருந்தால் அதற்கிடையே ஓடி வந்து அழைத்து விட்டார். மகளே ரேவதி வணக்கம், உங்களுக்கு வாருங்கள், வாருங்கள்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமோடு மகள்வாகவும் இருக்கின்றேன். கணபதி சதுர்த்தி எப்படி சென்றது என்று? விநாயகர் சதுர்த்தி
3: நன்றாக முடிந்தது அப்பா.
0: நேற்று தினம் எங்களுக்கு எங்களுக்குள்ளே ஒரு கணபதி இருக்கிறாரோ, அவர் மூத்தவர், அவர் எங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பிவிட்டார். வி எல் கணபதி அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார். அவர் கணபதி, எங்களுக்கு கணபதி அல்லவா, அவர் மூத்தவர், அவர் அனுப்பிவிட்டார். சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நேற்று ஒரு ஒரு பாடகரையும் அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா அவரை? சந்திரசேகரை.
3: தெரியும்.
0: அவருக்கு நான் அவரிடம் பாடலை கேட்க மறந்து,
3: தெரியும் என்றால் வானொலியில் பாடுவார் அப்பா, அவ்வளவுதான், நேரில் பேசியது கிடையாது.
0: ஆனா அவர் கூறியிருந்தார் பலரையும் தனக்கு தெரியும் என்று. எனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். சிறப்பு. அப்ப ரேவதி, நீங்கள் இன்று எந்த ஆலயம் அருகிலே விநாயகர் சதுர்த்தி சென்று பார்வையிட அந்த பூஜையிலே கலந்து கொண்டீர்களா, வீட்டிலே செய்தீர்களா?
3: வீட்டிலே பார்த்து கொண்டு எப்பொழுதும் கைபேசி எடுத்துக்கொண்டு அதில் வரும் பிள்ளையார்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு.
0: நிறைய நிறைய இருக்கும். ஓ, லேட்டஸ்ட் பிள்ளையார் எல்லாம் வருகிறார்கள் இப்பொழுது இல்லையாம்மா? ஆன்மீகத்தை எவ்வளவு தூரம் விளையாட்டு பொருளாக்கி விட்டார்கள், கவலையாக இருக்கின்றது. உண்மை அம்மா, அது உண்மை. அது ஒரு கைபேசியிலே டிக்டாக்லேயும் அதிலேயே அப்படி இப்படி சிருஷ்டித்து போட்டால் பார்வையாளர்கள் வருவார்களே, எங்களுக்கு பார்வையாளர்கள் கூட வந்தால் வலைத்தளத்திலிருந்து காசு கிடைக்கும் என்ற நோக்கத்தோட போடுகிறார்களே தவிர பக்தியை நிலைநாட்ட வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு போடவில்லை அம்மா. பலரை பார்த்தேன், கவலையாக இருந்தது, கவலையாக இருந்தது. ஆன்மீகம் இப்படி நுண்ணறிவுகள் வர வேண்டும், ஆனா நுண்ணறிவுகள் வந்து எங்கள் கலாச்சார பண்பாடுகளை அழிக்க கூடாது, பாலைகளை மாற்றக்கூடாது. இவை வந்து கடத்தப்படுது. உழவு காலமும் எத்தனையோ காலங்காலமாக நாங்கள் கடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு அம்சங்களும் இப்பொழுது நுண்ணறிவு வந்தோடனே எதிர்காலத்துக்கு அதை எல்லாம் ஒரு விளையாட்டு வேடிக்கையாக மாறிவிட்டது. அப்ப அவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறார்கள்னு தெரியவில்லை. சரி, நாங்கள் இதை விட்டு இப்பொழுது நாங்கள் எங்கோ செல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள்,
3: போவோம்.

0: வந்து விட்டோம் காற்றலுக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்போம், முடிவிலே இப்பொழுது உங்கள் விருப்பமாக என்ன பாடல் தர வேண்டும்?
1: எனக்கு குடியிருந்த கோயில் இருந்து குங்குமப்பூத்தின் மங்களம் அந்த பாடல் தங்கப்பா.
0: இனிமையான பாடல்.
1: குங்குமப்பூத்தின்
0: மங்களம் நல்ல பாடல் உங்களுக்காக தருகிறேன். இது வந்து குடியிருந்த கோயில் திரைப்படம் இல்லையாம்மா? குடியிருந்த கோயில். வாழ்த்துக்கள் உங்களுக்கான அந்த பாடல் தருகிறேன். விரைவிலே வந்து வாக்களித்தமைக்கும் கலந்து கொண்டமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவிலே பார்ப்போம் எந்த பாடல் என்று முதல் பாடலாக வருகின்றது என்று. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்படன்றுங்கள். கஸ்தூரி அவர்களும் மற்றவர்களும் கூறியது போல் கணபதி ஐயா தந்தது போல் முருகங்களுடைய பிள்ளையாரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறிக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நேரம் நண்பகல் 12:31 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:01 என்று காட்டுகின்றது இரவு வேளை. விரைவில் வாருங்கள், இணையுங்கள். வந்துவிட்டால் அன்பு மகள் ஷியாமலா இணைப்பை தந்து விட்டீர்கள். வணக்கம் மகளே. ஷியாமலா வணக்கம்.
1: வணக்கம்
0: அப்பா. வந்து விட்டாருன்னு துள்ளி குதித்துக் கொண்டிருந்தேன்.
1: வெளியில போயிருந்தேன், வர வழியிலேயே ரேடியோ ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருந்தேன்.
0: நேரம் நெருங்க
1: எப்போதும் வந்த உடனே நேரம் அப்ப குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவேன். நீங்க உட்காந்து பாட்டு கேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிச்சுட்டு
0: வந்தேன். காலையில நான் வணக்கம் போட்ட உடனே நீங்கள் அதை கண்டுவிட்டு உடனடியாக வணக்கம் போட்டிருந்தீர்கள். அதன் பின்பு வந்து விட்டார் வந்து விட்டார்னு

0: அன்னைக்கு அண்ணி வீட்லயும் பண்ணணும், என் வீட்லயும் பண்ணணும், சாமிக்கு கோயிலுக்கு அழைச்சிருச்சு, அமலாதேவி கோயிலுக்கு எடுத்துட்டு போறது பண்ணணும்.
1: சரி, அது
0: நான் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் இல்லல்ல, அண்ணி முடியாது அவங்களால.
1: ஓ, அப்ப எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் அந்த அருளை எல்லோருக்கும் வாங்கி கொடுக்கணும். உங்கள் உங்கள் கைவண்ணத்தினால் ஏற்பட்ட பட்சணங்களை உண்டு பிள்ளையார் எங்களுக்கும் மரம் தருவார் என்று எண்ணிக்கொண்டு
0: இப்பொழுது
1: கண்டிப்பா தருவார்.
0: ஓட்டு போடுவோம்,
1: அதுக்குத்தானே போக வேண்டும் என்னம்மா.

0: பறந்து விட்டோம் காத்தலைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். முடிவிலே
1: பார்ப்போம்.
0: இப்ப சியாமலாவுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: பாதகாணிக்கை படத்துலப்பா உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே அந்த பாட்டு.
0: இருவரும் பிராமர் பாடுகிறார்கள். என்ன நல்ல பாடல் அந்த பாடல். நேரடியாக பாடுவது நல்லா, அது நேரடியாக இருவரும் பாடுவது நேர ஏதோ அவர்களுக்குள்ளே உள்ள விவாதம் போன்று இருக்கு அந்த பாடலை கேட்கும் போது. நல்ல பாடல் அந்த பாடல். எனது மலர் ஆரம்பம் உனது மலரா எனது மலரா?
1: உனது மலர் கொடி. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே உனது நிலாவானிலே எனது நிலா அருகில்.
0: என்ன கவிஞருடைய கவிதை? மடியில இருக்கிறதா அருகில் இருக்கிறதா வானிலே இருக்கிறதா மண்ணிலே இருக்கிறதா எது என்று நாங்கள் பார்க்க
1: விடுவோம். ரொம்ப கஷ்டப்படுறேன்.
0: ஆமா, ஏன்னா ஐந்து வாரங்களும் முதல் பாடலே தருகிறீர்கள். முதல்கள முதல் தோழர்களை சிந்திக்க வைக்கிறது இல்லை. அப்படி இருந்து பார்த்து ஒரு பாடலுக்கு நீங்கள் வாக்களித்தது பெருந்தன்மையான விடயம். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி.
0: எந்த பாடல் நன்றி. அது மட்டும் இந்த கஸ்தூரியும் போட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலையும் உள்வாங்கி நேரம் 12:36 நிமிடம். எங்களுக்கு மதிய நேரம் மப்பு போட்டு விட்டது. மழை வரும் போல் தெரிகின்றது. ஆனால் மழை வருவதற்கான சான்று இல்லை. குளிர் நிலை வருவதற்கு சான்று. இன்று இரவு வேளை 6 பாகைக்கு செல்ல இருக்கின்றோம். முதல் தடவையாக 6 பாகை வந்துவிட்டு இருந்தால் எப்படி குளிர் இருக்கும்? வெளியே தான் நாங்கள் வெளியே போக மாட்டோம். உள்ளே தூங்குற நேரம் தானே. தூங்கும் போது தான் அது எங்களுக்கு புரியும். ஆனால் எங்களுக்கு உதவியாக இங்கே குளிர்போக்கி இருக்கின்றார் தானே, வெப்பக்கருவி, அதை முடுக்கி விடுவோம். அவருக்கு பணி கொடுக்க வேண்டும் தானே. இனி தொடர்ந்து அவருக்குத்தான் வேலை அதிகமாக இருக்கும்.

0: அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வணக்கம் மகனே. ஞானா வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். கொஞ்சம் சோர்வோடு பேசுவது போல் தெரிகின்றது. என்ன சளிப்படைந்து விட்டு பணி அதிகமோ?
1: ஆமாப்பா, இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லப்பா,
0: அதனால் பணி. அதோட விநாயகர் சதுர்த்தி
1: வாரத்துக்கு ஒரு நாள் பணி அதிகம். இன்னைக்கு திங்கக்கிழமை, ஜனங்க அதிகமா வர்றது இன்னைக்குதான்.
0: ஓ ஓ ஓ, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இறைவன் நல்லருள் புரிய வேண்டும். நான் உங்களை தாமதிக்க வைக்கவில்லை, காற்றலைக்கு போவோம் பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலுக்கு. இந்த உடல்நிலை குன்றிய நேரத்தில் கூட பணி சுமை அதிகமான வேளையிலும் வாக்களிப்பது கடமை என்று ஓடி வந்து வாக்களித்த உங்களுக்கு என் நன்றிகள். உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்? ஞான
1: படம் வந்து திக்கு தெரியாத காட்டில்பா.
0: ஆமாம்,
1: கேட்டதெல்லாம் நான் தருவேன் அந்த பாடல்.
0: இனிமையான பாடல், இனிமையான பாடல். கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. நல்ல பாடல், நல்ல பாடல் தருகின்றேன் கேட்டு மகளைதான். இப்பொழுது நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம் முடிவிலே இந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று. நல்லதுமானே,
1: நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் மணிவோம்.

வாக்குச்சாவடியில் வந்து கண்ணியமாக நடந்து வாக்கினை அழைத்துவிட்டு செல்லும் அன்பு உறவுகளுக்கு நன்றி கூறி வாக்குச்சாவடியில் இருந்த அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக வாக்குகள் பெட்டிகளுக்குள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்று கூறும் பொழுது அது மேலும் மகிழ்வார் இருக்கின்றது. ஏனென்றால் 5 வாரங்களாக தெரிவு செய்த சிறந்த பாடல்கள் அல்லவா இன்று போட்டியில் நிற்கின்றன. ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காது. அங்கே மகள் ஷியாமடாவும் கொடுத்து விட்டா தெரிவு செய்த கடினத்தை கொடுத்து விட்டீர்கள். இருப்பினும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் நிச்சயமாக இருக்கும். அந்த பாடலுக்கு வாக்களித்து சென்றிருக்கின்றீர்கள். முடிவிலே பார்ப்போம் எந்த பாடல் வெற்றிக்கு வருகின்றது என்று தொடர்வோம் நிகழ்ச்சியை. நேரம் 12:42 உங்களுக்கும் 10:12. இங்கிலாந்தில் இப்பொழுது என்ன நேரமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். 5:42 காட்டுகின்றது. சவுதி அதாவது குவைத் நாட்டில் கூட 8 மணியை தொட்டுவிட்டது போல் தெரிகின்றது. வருகின்றது பாடல்கள்.

சிறப்பான இந்த பாடல்கள் ஐந்து வாரங்களாக ஐந்து ஐந்து பாடல்களாக ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்டு ஒலிக்கும் வேளையிலே அதில் வந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்தது வாழ்த்துக்கள். அந்த ஐந்து என்று போட்டி போட்டுக்கொண்டு எங்களுக்குள் யார் முதல்வர் என்று ஓடி வந்து நிற்கும் பொழுது ஐந்தும் சிறந்த பாடல்கள் தானே, சிறந்ததுக்குள் சிறந்ததை தெரிவு செய்ய வேண்டும் என கடினமான ஒரு பரீட்சை உங்களுக்கு கொடுத்து விட்டுவதோ ஒன்றியல் தமிழ் வானொலியில் எண்ணும் வேளையில் இல்லை இல்லை சரியாகத்தான் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் கோடிக்கணக்கான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளே சில பாடல்களை நீங்கள் ஆகா சிறந்த பாடல் என்று நாங்கள் தெரிவு செய்கின்றோம் தானே. அதேபோன்று இது ஆக குறைந்த ஐந்து பாடல்களை தானே தெரிவு செய்யப்போகின்றது. ஆதலால் நீங்கள் சலிக்காமல் ஓடி வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை, வாக்கு எங்கள் உரிமையான ஒரு ஆயுதம், வாக்களிக்க வேண்டும், அது கடமை உணர்வை கொண்டது என்று ஓடி வந்து எங்கிருந்தாலும் எவ்வளவு பணி உடல்நல குறைவு இருந்தாலும் ஓடி வந்து பயணத்துக்கு சென்றாலும் ஓடி வந்தவுடன் மற்ற வேலைகளை விட்டுவிட்டு வாக்குக்கு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்வோம் பாட்டு சவாரியை, பார்ப்போம். இன்னும் சிலர் வர இருக்கின்றார்கள், அவர்களும் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இன்னும் வாக்குச்சாவடியிலிருந்து ஒளி வரவில்லை தானே, வரவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வரலாம். இதுவரையில் ஏழு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கிறார், இன்னும் வர இருக்கின்றார்கள் என்பது தெரியும். புதிதாக வந்தவருக்கும் நான் எங்களுடைய தளத்தினுடைய நிலைமை அறிவித்திருக்கின்றேன், அவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன்.

இன்னும் சில நிமிடங்களில் வாக்குச்சாவடியின் ஒளி வரும் போல் ஒரு சாடை தெரிகின்றது. சரியாக தெரியவில்லை. சில சமயம் தருவார்கள் போல் தெரிகின்றது. வாக்களிக்க வருபவர்கள் விரைவில் வாருங்கள். 647-8746415 என்ற எண்களோடு.

0: இங்கு ஏழு உறவினர்கள் வாக்களிக்க வந்தார்கள். கஸ்தூரி, தேவா, ஜோஜ், மகாலிங்கம், ரேவதி, சியாமலா, ஞானசேகரன் இவர்கள் வந்து வாக்களித்த வேளையில் அடுத்த உறவாக ஓடி வருகின்றார் எங்களுடைய நீண்ட கால உறவு சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம்.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சிவை சந்தனராஜ்.
0: இரண்டு நேரம் வணக்கத்தையும் கலந்து கொள்ளும். இப்பொழுது ஊரில் இருக்கின்றீர்களா இல்ல வெளியே இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: வாக்குச்சாவடிக்கு போவோமா?

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். சந்தன் ராஜ்யம் நானும் அவர்கள், நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்காக நீங்க முருங்கையோடு போகக்கூடாது, என்ன பாடல் ஒளிபரப்போம் உங்களுக்காக சந்தன் ராஜ்?
1: ஜாதி பூக்கள் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் கேட்போம், அழகிய பாடல்.
0: அப்படியா, ஜாதி பூக்கள், அது என்ன பாடல இருக்கும்?
1: பூக்கள், ஆமா, பூ மாலைகள் இது தோல் சேருமே.
0: அடே அப்பா, பூ மாலைகள் இது இரு தோல் சேருமே, அப்படிதானே?
1: இரு, ஆமா ஆமா, இரு இரு தோள்கள்,
0: ரெண்டு தோள்,
1: இரண்டு தோள்கள்,
0: பூ மாலைகள்.
1: இன்னைக்கு வந்து நம்முடைய நண்பருக்கு வேற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
0: அப்படியா?
1: ஆமா,
0: எந்த நண்பர்கள் கூற போகிறீர்கள்?
1: நண்பர் இன்னைக்கு நம்ம மகளையும் ஏதாவது போட்டிருந்தார் போல் இருக்கு,
0: அவருடைய மகனுக்கு, மகனுடைய திருமண நாளுக்கு
1: வாழ்த்துக்கள்.

0: உறவினர்கள் வந்து வாக்களிச்சிருக்கின்றார்கள். நேரம் 12:55 காட்டுகின்றது. உங்களுக்கு 10:25 என்று காட்டுகின்ற வேளையிலே விரைவாக வர வேண்டும். இன்னும் வருவதற்கு இருக்கின்றீர்கள். வாக்குச்சாவடி இன்னும் அடைக்கப்படவில்லை. ஒளி வருவதற்கு ஆயத்தம் போல் தெரிகின்றது, வரும் என்று எண்ணிக்கொள்கிறேன். வாருங்கள், இணையுங்கள், உங்கள் வாக்கினை பதிவு செய்து செல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் வெறுங்கையோடு போகாமல் உங்களுக்காக ஒரு பாடலும் பதிவு செய்யப்பட்டு அந்த பாடல் நேயர் விருப்பத்திலே ஒளிபரப்பாகும்.
1: நல்ல

எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இசை எங்களை விட்டு போவதில்லை. ஏனென்றால் எங்கள் தமிழிலே முத்தமிழில் ஒன்று இசை தமிழ். அந்த இசை பல வழிகளிலும் சென்று எங்களை ஊடறுத்து சென்று எங்கள் இதயத்திலே பதிந்து எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு பல உதவிகளை செய்கின்றன. எங்கள் வாழ்க்கை பயணம் சிறக்க வேண்டுமென்றால் இந்த திரைப்பட பாடல்கள் பல வழியை காட்டியிருக்கின்றன. அதில் அன்று வந்த பாடல்கள், இடைக்கால பாடல்கள், இன்றைய பாடல்கள் என்று தெரிவு செய்யும் வேளையிலே எல்லா பாடல்களும் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் எந்த பாடல்கள், எந்த காலத்து பாடல்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகளை சுட்டி காட்டி சீர்திருத்தங்களை தரக்கூடிய வகையும் மனோபாவங்களையும் மனதில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் வருகின்ற பாடல்களாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் எங்கள் பாரம்பரியங்களை எதிர்காலத்துக்கு கடத்தி செல்லும் வேளையிலே இன்று வந்த பாடல்களா அன்று வந்த பாடல்களா எதிர்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. எங்கள் பாரம்பரியங்கள், பண்பாடுகள், சரித்திரங்கள், புராணங்கள் இவை குலைந்து போகாமல் நிலைத்து நிற்பதற்கு வழிகாட்டுவதென்றெல்லாம் பல விடயங்கள் உண்டு. அந்த வகையிலே இது ஒரு சிறிய தொண்டு. எங்களுக்கு தினமும் வந்து பாடலை கேட்கின்றோம். நீங்கள் பாடல்களை கேட்டவுடன் உடனடியாக அந்த பாடலை ஒலிபரப்பப்படுகின்றது, கேட்டு மகிழ்கின்றோம். நாளாந்தம் கேட்கும், எங்கு பார்த்தாலும் பாடல்கள். பாடல்கள் இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லை, இசை இல்லாமல் இல்லை. அந்த இசையிலே வரும் பாடல்களுக்கு வந்த வரிகளை எப்படி வந்திருக்கின்றது, அது எங்களை எப்படி தொடுகின்றது என்பதைத்தான் பார்க்கணும். எங்களுக்கு விருப்பமான, சரியான விருப்பமான பாடல்கள் வராது விட்டாலும் வந்த பாடல்கள் எந்த பாடல் நல்ல பாடலாக இருக்கின்றதுன்னு ஒரு தெரிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவு செய்து செல்லும் போது சாதாரணமாக நீங்கள் வெறும் கையோடு போகாமல் உங்களுக்காக ஒரு பாடலும் ஒளிபரப்பப்படுகின்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒளி கிடைத்துவிட்டது அன்பு உறவுகளே. இதோ காட்டி கொண்டிருக்கின்றார்கள், முதலாவது ஒளி வந்தவுடன் இன்னும் இரண்டு ஒளிகள் வரும். அந்த ஒளிகள் வந்தால் பாடல் எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வரும்.

இரண்டாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். வாக்குச்சாவடியிலிருந்து இரண்டு ஒளிகள் வந்துவிட்டன. இன்னும் ஒரு ஒளி வர இருக்கின்றதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. காலம் தாமதித்து வருபவர்கள் ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

மாறி மாறி பாடல்கள் பல்லவி சரணங்கள் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த வாரங்களிலே சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட முதல் பாடல்கள் ஐந்தும் இன்று போட்டியிலே நின்றவர்

இறுதி நேரத்தை தவறப்படாது ஓடி வாருங்கள். உங்கள் வாக்கினை அழைத்து செல்லுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மூன்றாவது ஒளி எங்களுக்கு கிடைக்கவில்லை.

மூன்றாவது ஒளி கிடைத்துவிட்டது. அன்பு உறவுகளே, வாக்குச்சாவடி அடைக்கப்படுகின்றது. வாக்கெடுப்புகள் நிறைவுக்கு வந்துவிட்டன. தேர்தலின் பெறுபவர்கள் இப்பொழுது பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். எனது கருத்து கிடைத்தவுடன் உங்களுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என்று எந்த பாடல் வெற்றிக்கு வந்தது என்று.

பாட்டு சவாரி 161 இனிதாக நிறைவுக்கு வர இருக்கின்றது. தேர்தலில் வந்து வாக்கினை அளித்த உறவுகள், 8 உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய எண்ணிக்கைகள் சரிவர பார்த்து யார் எந்தெந்த பாடலுக்கு என்று தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது சிறிது நேரத்தில் எனது கரத்தில் கிடைக்கும். கிடைத்தவுடன் உங்களுக்கு நான் அறிய தருவேன் என்று கூறும் வேளையில் இன்று ஒலித்து சென்ற 5 பாடல்களும் கடந்த வாரங்கள் 5 வாரங்களில் நடைபெற்ற தேர்தலில் முதலாவது பாடலையாக தெரிவு செய்யப்பட்டவை. அவை இன்று முதலுக்குள் முதலாக நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த பாடல் இந்த முதல் பாடல்களுக்குள்ளே ஒரு முதல் பாடலாக வருகின்றது என்று பாட்டு சவாரி 161 தீர்மானித்து தேர்தலை நிகழ்த்திய வேளையிலே மொத்தம் 8 உறவினர்கள் தான் இன்று வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்கள் வாக்களித்த பாடல்கள் சந்திரனை காணாமல் என்ற குலமகள் ராதை திரைப்படம், கல்யாண தேனிலா என்ற மௌனம் சம்மதம் என்ற திரைப்படம், மூங்கிலை காடுகளே என்று பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலும், நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடல் சட்டம் திரைப்படத்திலும், ஊரெங்கும் தேடினேன் என்ற தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து சிறந்த பாடகர்களினால் பாடப்பட்டு சிறந்த இசையமைப்பாளர்களாக திரை இசை திலகம், இசைஞானி இளையராஜா, சங்கர் கணேஷ், கங்கை அமரன், ஏஎம் ராஜா போன்ற இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டு இசையரசர் டி எம் சவுந்தரராஜன், இசையரசி பி சுசீலா, டாக்டர் கே ஜே ஜெயசுதா, சின்னக்குயில் சித்ரா, இசைவாணி வாணி ஜெயராம் அவர்களோடு மீண்டும் அன்பு உறவுகளாக பாடகர்களாக பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு உலக நாயன் கமல் அவரும் குரல் கொடுத்த வேளையிலே ஒரு பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவும் குரல் கொடுத்து இப்போ பல குரல்கள்லேயும் நாங்கள் இந்த பலவிதமான பாடலை கேட்டு உங்கள் மனதிலே போட்டு அவர் தீர்மானித்து வந்த வேளையிலே நீங்கள் வாக்குகளை தந்து பதிந்தவை இப்பொழுது கரத்தில் கிடைக்க இருக்கின்றன. அதுவரைக்கும் இந்த பாடலை கேளுங்கள், நான் வந்தவுடன் உங்களுக்கு தருகின்றேன்.

வாக்குச்சாவடியிலிருந்து விடை கிடைத்துவிட்டது. தேர்தல் முடிவுகள் எனது கருத்தில் கிடைத்திருக்கும் வேளையில் அதை கேட்பதற்கு ஆர்வத்தோடு ஆவலோடு இருக்கின்றீர்கள். வாழ்க்கையில் வாக்குரிமை என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரும் பெரும் சிறந்த ஆயுதம். அந்த வாக்குரிமையிலே எங்களுடைய வாக்கினை நாங்கள் தீர்மானித்து போடு செலுத்த வேண்டியது எங்கள் கடமை. அது நிச்சயமாக அந்த வாக்கினை நாங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்காமல் விட்டால் அதில் அர்த்தமே இல்லை, அவர்கள் நாட்டில் வாழ்ந்து பலன் இல்லை என்பது போன்று. எங்கள் வானொலியிலும் வந்து 24 மணி நேர தமிழ் சேவையிலே 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே மிகவும் பிரபல்யமாக நீரொலி கதம்பத்திலே தினமும் மாறி மாறி நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். பல உறவினர்கள் பாடல்களை இங்கே வந்து கலைஞர்களாகவும் அறிவிப்பாளர்களாகவும் தொகுப்பாளர்களாகவும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் பாடிய பாடல்கள், நீங்கள் பேசிய பேச்சுக்கள், நீங்கள் கூறிய பதில்கள் எல்லாம் மீண்டும் நீங்களே கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். தினமும் நாங்கள் பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இசையோடு தான் எங்கள் உலகம் செல்கின்றது. நாங்கள் எங்கு சென்றாலும் இசை இல்லாமல் நாங்கள் செல்ல முடியாது. அந்த இசை எங்களை விடாது, எங்களுக்கு உள்ளே புகுந்து விட்டது. அந்த வகையில் நாங்களும் அந்த இசை உலகத்துக்கு செய்யும் ஒரு சிறு தொண்டாகத்தான் இந்த தேர்தலை நடத்துகிறோம். நீங்கள் எப்படி இந்த பாடல்களை சுவைக்கின்றீர்கள், என்ன விதத்தில் ரசித்து உங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுகின்றீர்கள் என்று எங்களை அறியாமலே எங்கள் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். சில சமயங்களில் சில பாடல்களை எங்களை அறியாமலே அது பாடிக்கொண்டிருக்கும். கனவில் கூட கல காட்சிகளை நாங்கள் பாடல்களை பார்க்கின்றோம். திரையரங்குகளை பார்க்கின்றோம். உணவு நிலை எங்கே சென்றாலும் இந்த பாடலை கேட்கின்றோம். அந்த வகையிலே ரசிகை இசை என்பது எங்களோடு இணைந்துள்ள ஒன்று. நான் முன்பும் கூறுவேன், பிறந்த சிசுவாக வந்த காலத்திலிருந்து சிதைக்கு போகும் வரையும் இசை எங்களோடு இணைந்திருக்கின்றது என்ப உறுப்புகளை. அந்த வகையிலே நாங்கள் கேட்ட பாடல்கள் 1 நிமிடமோ 2 நிமிடமோ உங்களுக்கு இதுக்கு வந்து செல்வதற்கு செல்லாது. இந்த எவ்வளவு பழகு எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் ஓடி வந்து வாக்களிப்பது உரிமை என்று வந்து இணைந்தார்கள் கஸ்தூரி, தேவா, ஜோஜ், மகாலிங்கம், ரேவதி, ஷியாமலா, ஞானசேகரன், சந்தனராஜ். அவர்களுக்கு இந்த வாக்களிப்பினுடைய பெருமதி நன்றாக தெரிந்தவர்கள் தான் நான் எண்ணுகிறேன். எங்கு சென்றாலும் ஓடோடி வந்து ஒரு தடவை வானொலியை இப்பொழுதுதானே சென்ற இடமெல்லாம் இருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் வேறு நிகழ்வுகளோடு கலந்து கொண்டிருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட அது மிக முக்கியம். ஆனால் நீங்கள் வந்து போவதற்கு உங்களை முருங்கையோடும் விடவில்லை மொன்றியல் தமிழ் வானொலி. உடனே உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று அதை ஒரு நிகழ்ச்சியாகவே எடுத்து வந்து உங்களுக்கு பாட விடுகின்றது. பாடல்களை கேட்கின்றோம். அந்த பாடல்களை கேட்டு ரசிப்பது எதற்காக? இந்த பாடல்கள்லாம் வருவது எங்கள் வாழ்க்கைக்கு எத்தனை வழித்துணையாக இருக்கின்றன, எத்தனையோ துணை செய்கின்றன. அந்த வகையிலே இந்த இதிலே வந்து நீங்கள் தேர்தலில் வந்து வாக்கெடுத்தவுடன் உங்களை யாரும் தள்ளி வைக்கப் போவதில்லை, உங்கள் குற்றம் கண்டுபிடிக்கப் போவதில்லை. உங்கள் ரசனையை தேடுவது அவ்வளவுதான். எப்படி இருக்கின்ற இவ்வளவு தூரம் நாங்களும் பாடுபட்டு நீங்கள் கேட்கும் பாடலை தேடி எடுத்து கொண்டு வந்து ஒலிபரப்பு எல்லாம் செய்கின்றோம் இல்லை என்னாமல். அந்த ஒலிபரப்பு பாடலை கேட்டுக்கொண்டு வருவதற்கு எத்தனை பேருக்கு வழி இருந்து ஒரு சிலருக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது என்ன பாடல் என்று. அப்புறம் வந்து கேட்கும் பாடல்கள் கொடுக்கின்றோம். உங்களுக்கு வந்த பாடல்களுக்குள் தெரிவு செய்வது உங்கள் கடமை. அதுதான் நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன செய்கிறீர்கள், வாக்களிக்கின்றீர்கள் தானே. அந்த வாக்கு என்பது தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது. இங்கேயும் வந்து நீங்கள் பாடல் தெரிவுகளை தரும் பொழுது பாடலை தெரிவு செய்து வாக்களிக்கும் பொழுது உங்களை நாங்களும் கணித்துக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட பாடல்களை இவர்கள் விரும்புகிறார்கள், எந்தெந்த பாடல்களுக்கு இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், அப்படியான குணாம்சம் உள்ளவர்கள் என்று நாங்கள் கணித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பவர்கள். அது மட்டுமில்லாமல் உலகளாவை இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ உலகளாவை இருந்து தந்த வாக்குகளை நான் இதுக்களை கொண்டு வருவதென்றால் எண்ணிக்கை அடங்காது. எத்தனையோ வந்து உங்கள் எல்லோரையும் மிஞ்சி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்களோட நேரலையில் வந்து இரகசியமான வாக்கெடுப்பை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்றுதான் இது நடத்தப்படுகின்றது. நீண்ட நேரம் பேசவில்லை. இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்க என்னுடைய பாடல் சரியா, என்னுடைய பாடல் சரியா, நான் நீத்து கடன் வைத்து வந்து என்ன பாடல் நான் சிறப்பு எண்ணிக்கொண்டிருக்கேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல், ஒரு பாடலும் பிழை என்று எங்களால் கூற முடியாது. ஏனென்றால் இசை என்பது பெரிய சமுத்திரம். அந்த இசையாலே எங்கள் வாழ்க்கையை பின்னி பிணைத்து விட்டிருக்கின்றார்கள். அந்த இசை வந்து எங்கள் வாழ்க்கை பாதையை சீர் செய்து கொண்டு செல்கின்றது. இசையை ரசித்து இசைக்கு ஒரு புள்ளி போட முடியாதவர்கள் எப்படித்தான் நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ அங்கு தெரியவில்லை. சரி, இப்பொழுது வாக்குகள் வந்து மொத்தம் 8 உறவினர்கள் வந்திருக்கின்றீர்கள். 8 வாக்குகளும்
ஐந்து பாடல்களுக்கும் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் எந்த பாடல் கூடுதலான பகிர்வை பெற்றிருக்கின்றதுன்னு பார்க்கும்போது, வளமை போல ஒரு பாடல் தேர்தலுக்கு கட்டுப்பணத்தை இழந்தது போல் புள்ளிகள் பெறாமல் போகின்றது. தேர்வு புள்ளிகை அது வந்து நான்காவது வரிசையில் நின்று பாடிய சட்டம் திரைப்படத்திலிருந்து நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடல். ஏனைய நான்கு பாடல்களும் தெரிவில் இருக்கின்றன. பங்கு பிரித்திருக்க எல்லா பாடலும் சிறந்த பாடல் தானே. சிறப்பாக நீங்கள் வாக்களித்திருக்கீங்க, நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. வந்தவர்களை இங்கே ஏனைய நான்கு பாடல்களும் மூன்றாவது இடத்தை ஒரு பாடல் பெறுகின்றது. ஒரு புள்ளியை பெற்று அந்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்தில் வந்த ஊரெங்கும் தேடினேன் என்ற இனிமையான பாடல். ஆண்டுகள் இத்தனை ஆகிவிட்டது, இன்றும் போட்டிக்கு நிற்கின்றனவே அந்த பாடல. இசையின் வலிமையை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பாடல் மூன்றாவது இடத்தை பெற்று மூன்றாவது வெற்றியாளராக அந்த பாடல் வருகின்றது. தேன் நிலவு திரைப்படத்தில் வந்த ஊரெங்கும் தேடினேன் என்ற பாடல். அப்படி என்றால் இரண்டாவது எந்த பாடல்? நாலு பாடல் இருக்கின்றது, மூன்றாவது வந்துவிட்டது. அப்படி என்றால் ஏதோ இரண்டு பாடல்கள் ஒரு இடத்தை பெறுகின்றது போல் தெரிகின்றது. அப்படி இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பெறுகின்றன. அந்த பாடல்களாவன சந்திரனை காணாமல் என்ற குலமகள் ராதை திரைப்படுத்த பாடல் இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தையும், மூங்கில் இலை காடுகளே என்ற பாடல்கள் இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன. இந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்திரனை காணாமல் குலமகள் ராதை திரைப்படம், மூங்கில் இலை காடுகளே, பெண்மணி அவள் கண்மணி என்ற இரண்டு பாடல்களும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் முதலாவது பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணினால் அது இரண்டாவது இடத்திலிருந்து பாடிய கல்யாண தேனிலா என்ற மௌனம் சம்மதத்து பாடல். மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றன. அந்த பாடலை தந்தவர்கள் கஸ்தூரி, ஜோர்ஜ், சந்தன்ராஜ் ஆகிய மூவரும். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஏனைய பாடல்களையும் தெரிவு செய்த உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி இந்த தேர்தல் முடிவுகளை தெரிவித்து விட்டேன். சிறப்பான ஒரு முடிவை தந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த மூன்று பாடல்கள் தெரிவு செய்த நான்கு பாடல்களும் தான் சிறந்த பாடல்கள். இன்று வந்த ஐந்து பாடல்களுக்கும் இது நன்றாக இருக்கின்றது என்றுதான் போட்டி. அந்த வகையிலே கடந்த வாரங்களில் நீங்கள் தெரிவு செய்த பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். ஆதலால் முதலாவது இடத்தை கல்யாணத்தை நிலா என்ற பாடலும், இரண்டாவது இடத்தை சந்திரனை காணாமல் என்ற பாடலும், மூங்கிலிலை காடுகளே என்ற பாடலும் பெற்று, மூன்றாவது இடத்தை ஊரங்கும் தேடினருக்கும் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி தேர்தலை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இந்த பாடல்கள் இந்த பெறுபவர்கள் எங்களுடைய கலை உலகத்துக்கு அனுப்பிவைக்கப்படும். நன்றி என் அன்பு உறவுகளே. இப்பொழுது உங்களுக்கான நேரம். நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் இப்பொழுது அழைக்கலாம். அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கூறலாம். ஓடி வாருங்கள். உங்கள் கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். இன்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் கல்யாண தேனிலாவை கேட்போமா? பாடலை கேட்டு நீங்கள் வந்து அழைத்து உங்கள் கருத்துக்களை அழகாக தரலாம்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன், வணக்கம். வாருங்கள். ஒலி உங்களுடைய ஒலி வலைதளம் சரியாக இல்லை போல் தெரிகின்றது. பேசுகிற சத்தம் சரியாக வரவில்லை. கொஞ்சம் இடத்தை மாற்றி அல்லது திரும்பி நின்று பேசினால் கேட்கும் என்று எண்ணுகிறேன். கூறுங்க.
1: நான் முதலாவது தேர்வு செய்த பாடல் எனது பெயர் விடுபட்டிருக்கிறது அப்பா.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: இருங்கள், அப்படி இருங்கள், காற்றலையை விட்டு நான் உங்களை பாக்கு சாவடி அருகிலே கொண்டு போறேன். அப்படி இருங்கள்.

இடையே நிறுத்தம் ஒரு திருத்தம் தேர்தலே தேர்தல் களத்திலிருந்து உடனடியாக தொடர்பு கொண்டு விட்டோம். திரு ஞானசேகரன் அவர்களும் கல்யாண தேனிலா பாடலைத்தான் தந்திருக்கு. அவர் உடல்நிலை கொண்டு வந்து பேசிய வழியிலே முதல் பாடல் என்றவுடன் நான் முதலாவது பாடலுக்கு அவருடைய வாக்கினை கொடுத்து விட்டேன். அதனால் இப்பொழுது மீண்டும் ஒரு திருத்தம் மன்னிக்க வேண்டும் என்பவர்களே, கல்யாண தேனிலா என்ற பாடல் 4 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தையும், 2வது இடத்தை மூங்கிலிலை காடுகளே என்ற பாடலும், 3வது இடத்துக்கு 2 பாடல்கள் வருகின்றது. தேனிலா என்ற அந்த தேனிலவு பாடலோடு சந்தன குலமகள் ராதை பாடலும் வருகின்றது. குலமகள் ராதை பாடலை ஒருவர் விரும்பி இருக்கின்றார். அதனால் அங்கும் 1வது பாடல் சந்திரனை காணாமலும், 5வது பாடல் ஊரங்கம் தேடினேனும் 3வது இடத்தையும், மூங்கில் இலை காடுகளே 2வது இடத்தையும், கல்யாண தேனிலா 1வது இடத்தையும் பெறுகின்றது. இப்பொழுது திருத்தத்தின் நிமித்தம் கல்யாண தேனிலாவுக்கு ஒரு பாடல் கூடி கஸ்தூரி, ஜோர்ஜ், ஞானசேகரன், சந்தன்ராஜ் 4 பேரும் விரும்பியிருக்கின்றார்கள். அந்த பாடலை திருத்தத்துக்கு உடனடியாக வந்து முறைப்பாடு செய்து மீள் பரிசீலனை செய்ய வைத்ததுக்கு ஞானசேகரன் உங்களுக்கு என் நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காகத்தான் பேச்சு பேசுவதற்கு ஒரு நேரம் தந்திருந்தேன், வந்து அவர் அதை உண்மையை கூறிவிட்டு செல்கின்றார். இருப்பினும் முதலாவது பாடல்தானே தெரிவுக்கு வருகின்றது. கல்யாண தேனிலாதான் ஒரு உறவினர் கூடி 4 அவர் வந்து 1வது பாடல் என்று தந்த வேளை, அவர் நோயோடு கொஞ்சம் உடல்நல குறைவோடு வந்து பேசிய வேளையில் நான் 1வது பாடல் என்றவுடன் 1வது பாடல் சந்திரனை காணாமலுக்கு போட்டு விட்டுட்டேன் வாக்கினை. அது என்னுடைய தவறு. அவருக்கு அதை கேட்டுக்கொண்டு அவரை குறை அதை பிரபல்யப்படுத்த வேண்டாம் என்று தான் கூறினா, இல்லை இல்லை, அவருடைய வாக்கு அது 1வது இடத்திலே தான் அவருடைய பாடல் இருந்தது. அதனால் அவரை குறிப்பிட்டேன். முழு பரிசீலனைக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்க நன்றி என் அன்பு உறவுகளே. நல்லது, இது முன்னியர் தமிழ் வானொலி. வேறு யாராவது வந்து கூற வேண்டும் என்றால் இன்னும் நேரம் இருக்கின்றது, 2 நிமிடங்கள் வாருங்கள், வந்து கூறுங்கள்.

நேரம் சரியாக 1:29 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:59 நிமிடத்தை காட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரம் எங்களை வலியுறுத்திய வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து இணைந்து சிறப்பித்து சிறந்த பாடலையும் தெரிவு செய்து சிறந்த பாடலை கேட்க வைத்து வைக்கும் அன்பு உறவுகளாக கஸ்தூரி, தேவா, ஜோஜ், மகாலிங்கம், ரேவதி, ஷியாமலா, ஞானசேகரன், சந்தனராஜ் இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய வடிவமைத்து கொண்டு வந்து நான் செய்ய ஒத்துழைப்பு கொடுத்தது ஆரம்பத்திலே முதலில் சந்தனராஜ் அவர்களும் ஏனைய உறவுகளும் அதற்கு சரியான அனுமதியை தந்த மொழியல் தமிழ் வானொலிக்கும் மீண்டும் நன்றி கூறி கொள்கின்றேன். 160 வாரங்களை கடந்து இந்த 161 வாரமாக இன்றைய இந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால் பெருமைக்குரியதுதான். ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இப்படி வாரக்கணக்காக வருவது நிலைப்பது கடினம். இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புத்தான் காரணம். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கும் வேளையிலும் வர விரும்பியும் இங்கே எனக்கு வாழ்த்துறைகளை தந்து வர விரும்பியும் பெற முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு வருத்தத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை எனக்கு தெரியும். அவர்கள் மனவருத்தப்படுத்தவில்லை. ஏனைய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம், இது உங்கள் வானொலி தானே, எப்பொழுதும் வரலாம் என்று கூறிக்கொண்டு வர நினைத்தும் வர முடியாமல் என்று இருப்பவர்கள் இல்லை என்று தான் எண்ணுகிறேன் என்று அழைத்த அழைப்புகள் அத்தனையும் நான் நினைத்து விட்டேன். அழைக்காதவர்களை நான் நினைக்க முடியாது. கேட்டுக்கொண்டிருந்து கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வானொலிக்கு உறவுகளாக இல்லாமல் நேயர்களாக இல்லாமல் உலகளாக இருந்து கேட்கின்ற ரசிகர்கள் சுவையர்கள் நல்ல கருத்துக்களை தருகின்றார்கள். அவர்கள் தந்த வாக்குகளையும் நான் சேர்த்து பார்த்தால் கல்யாணத்தை நிலாதான் முதலாவது இடத்தை பெறும் போல் இருக்கின்றது. அவர்களும் தந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர்கள் புலனத்தில் என்னுடைய தளங்களிலே தங்களுடைய கருத்தை தருவார்கள், பதில்களை தருவார்கள். அந்த வகையில் அவர்கள் தந்தது அந்த பாடலுக்கு தான் கிடைக்கின்றது. ஆனால் அதொன்று நான் சேர்க்கவில்லை. எங்கள் நேரொலியில் வந்து இணைந்தவர்களைத்தான் நாங்கள் சேர்த்து கொண்டோம். நன்றி என் அன்பு உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 14வது நாள் திங்கட்கிழமை தோறும் கதம்பத்திலே நிகழும் பாட்டு சவாரி 161வது என்று வெற்றிகரமாக நிகழ்ந்து உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூற வைத்து விடைபெற வைக்கின்றது. இந்த வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அன்பு தமிழ் வீரர்களுக்கு தாழ் பணிந்து வணங்கி உங்களோடு இணைந்து நானும் இறைஞ்சும் வேளையிலே இறைவனிடம் எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் அவதிகள் வேண்டாம், நிம்மதியாக வாழ வேண்டும். நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 161 முதலுக்குள் முதல். இன்றைய வெற்றி பாடலாக தெரிவு செய்யப்பட்ட கல்யாண தேனிலா என்ற பாடல் கலை உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் சந்திக்கும் முறை காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கனடா கலையகம் MTR FM ரேடியோ கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்களுக்கு வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்கும் இந்த வேளையில் நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற்று உலகறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு ஏறுகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் அன்பும் வணக்கமும் தெரிவித்து வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய மூன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திக்கு 2026 ஆண்டு 9வது மாதம் 21வது நாள் திங்கட்கிழமை. வாரத்தில் வரும் திங்கள் தோறும் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே

சந்தோஷமான ஒரு சவாரி, இசை சவாரி, பாட்டு சவாரி. வழமை போல இன்றும் பாட்டு சவாரி 162வது பாட்டு சவாரியாக காற்றலையில் கலந்து வருகின்றது. கடந்த 161 பாட்டு சவாரியை ஜனரஞ்சகமாக நீங்கள் அனைவரும் இணைந்து பிரமிக்க வைத்த போன்று என்றும் எத்தனை உறவுகள் வந்து இணைந்து இரகசிய வாக்கெடுத்து இன்று ஒலிக்க இருக்கும் 5 பாடல்களுக்கும் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யும் இந்த நல்ல வேளைதான் பாட்டு சவாரி. அந்த வகையிலே இன்று 162வது வாரமாக மலர இருக்கும் பாட்டு சவாரிக்கு இணைந்திடுவோம். 647-8746-415 என்ற எண்களோடு அங்கு உறவுகளை நான் இப்பொழுது கலையகத்தில் வந்திருக்கும் இந்த வேளையிலே அதை சுற்றியுள்ள பகுதியிலே காலநிலை இங்கே கனடாவில் என்று 12 என்றுதான் கூற வேண்டும். ஆச்சரியமாக இருக்கின்றதா? குறைந்து குறைந்து செல்கின்றது. 20, 30, 35 என்றெல்லாம் கண்ட எங்களுக்கு இப்பொழுது 12 இருக்கின்றோம். அந்த பாகையை 12 நாங்கள் வெளியே சென்று உணர்வோமா இருந்தால் அது இன்னும் 11 பாகை என்றால் எப்படி இருக்கும்? அதே போன்று குறைந்த வெப்பமாகத்தான் காணப்படுகின்றது. காற்றலையிலே நீரணுக்கள் இருக்கின்றன, குளிர்நிலை இருக்கின்றது. இது படிப்படியாக குறைந்து எங்களுக்கு 4 பாகையை தொட இருக்கின்றது இரவு நேரம். ஆனால் பகல் வேளையில் ஒரு 15 பாகையை தொடலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. மழை வரும் சான்று இல்லை, நல்ல முகிலோட்டங்களாக இருக்கின்றது. எங்கள் கால நேரத்தை தான் பார்க்கும் பொழுது சூரிய பகவானின் ஒளியை இன்று எங்கள் பூமியை பெற்றுக்கொள்ளும் 12 மணித்தியாலமும் 16 நிமிடங்களும் தான் வர வர குறைந்து கொண்டு செல்கின்றது அல்லவா? ஆமாம், குறைந்து குறைந்து சென்று 8 மணித்தியாலம் அளவு பகலைத்தான் நாங்கள் காண இருக்கின்றோம். மாலை 2-4 மணிக்கு பின்பு குளிர் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் காலையிலே அணிந்து செல்லும் ஆடையோடு மாலை நேரம் பணியகத்திலிருந்து திரும்பி வர முடியாது. எங்களுக்கு அதற்கு மேலே ஒரு ஆடை அணிய வேண்டி வரும். அப்படி குளிரை நாங்கள் குளிரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த காலநிலை தான் அந்த தடுமாற்றமான ஒரு காலநிலை. திடீரென்று அதிவெப்பமாக இருந்து குளிருக்கு செல்லும் வழியில் உடல்கள் எல்லாம் அதற்கு சீராக்கப்பட வேண்டும். புதிய பழைய நுண்கிருமிகள் எல்லாம் மாறி புதிய நுண்கிருமிகள் தோன்றும். அதனால் சிரசோடு சம்பந்தப்பட்ட அலர்ச்சிகள் ஏற்படலாம். நாசி, காது, கண் போன்ற பகுதிகளில், தொண்டை போன்ற பகுதிகளில், அதிலிருந்து அதை மீறுவதற்காக புதிய புதிய மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்து விநியோகித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறப்பான விதர், எல்லோரும் இந்த விதரை மதித்து கொள்வார்கள். காலையில் எழுந்து நடந்து செல்வது, நடைப்பயிற்சி செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள், பாடசாலை செல்பவர்கள், யாருக்கும் குந்தகம் இல்லாத

0: வகையில்தான் இந்த காலநிலை இருக்கின்றது, சிறந்த காலநிலை என்று கூறுவார்கள். நீங்களும் வந்து இணையும் பொழுது உங்கள் காலநிலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் எங்கள் கலையகத்தை சுற்றியுள்ள பகுதியை அண்டி வந்த காலநிலையை உங்களோடு படித்தேன் அன்புறவுகளே. நாங்கள் இப்பொழுது சரியாக 11:35 முற்பகலை கண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது 9:05 ஈழமணி திருநாடு பாரத நாட்டின் தென்னகம். அதேபோன்று ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பருவநிலைக்கேற்ப பூமியின் சுழற்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் நேரத்தை கணித்து கொண்டு அவர்கள் குறித்த வண்ணம் அந்த நேரத்தின்படி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பாட்டு சுவார் 162 அலங்கரிப்பதற்காக ஓடி வாருங்கள் என்று அழைத்து எங்கள் இந்த பாட்டு சவாரியில் என்ன பாடலை தரப்போகின்றார் என்பதையும் கூறவில்லையே என்று எண்ணும் வேளையிலே வளமை போல இன்றும் பாட்டு சவாரி
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ எழுதி போவோம் செல்லோ செல்லோ.
0: பாட்டு சவாரி 162 தருவது 5 பாடல்கள். வளமை போல இன்றும் 5 கடந்த வாரம் முதலுக்குள் முதல் தெரிந்தோம். இந்த பல மீண்டும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் எங்கள் சவாரியை. அந்த சவாரி வகையில் இன்று 5 பாடல்கள் ஒரே தலைப்பிலே ஓட இருக்கின்றன. 5 பாடல்கள் வளமை போல ஒரு பதத்தில் 5 பாடல்களும் ஆரம்பிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் பாடல்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பாடலை பல தடவைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம், இன்று கேட்க இருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு தடவை இந்த 5 பாடலையும் ஒரே நேரத்தில் கேட்டு இதற்குள்ளே எந்த பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றன, உங்களை பிடித்திருக்க இந்த நேரத்தில் இன்றைய நேரத்தில் இந்த பாடல்கள் 5 நீங்கள் கேட்டும் இருக்கலாம், கேளாமல் இருக்கலாம், பழசாகவும் இருக்கலாம், புதிதாக இருக்கலாம். இந்த வரி தாங்கி தென்னகத்து திரைப்பட துறைக்குள் புதைந்திருந்த பாடல்களோடு 5 வெளியெடுத்து உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நீங்கள் கேளுங்கள், கேட்டுவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வந்து எப்படியாவது நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். வாக்களிப்பது எங்கள் உரிமை. உலகத்திலே எல்லாவற்றையும் சிறந்த ஆயுதம் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜனநாயக ஆட்சியிலே வாக்குரிமை என்ற ஒரு ஆயுதம். அந்த வாக்குரிமை தான் ஒரு நாட்டின் ஒரு மக்களின் தலையெழுத்தை மாற்றி அமைப்பது. இதை வாக்கு கேட்டு வந்து ஆள வந்தவர் தலையெழுத்து அல்ல, மக்களின் தலையெழுத்துக்களை மாற்றுவது இந்த வாக்குரிமை ஒன்றுதான். அந்த வகையில் வாக்குரிமை எப்படி அளிப்பது என்பதை எங்கள் வானொலியில் வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்களாக உங்கள் மனதில் தீர்மானித்து உங்கள் தீர்மானத்தை எடுத்து கொண்டு வந்து வாக்கை இரகசியமாக பதிந்து விடுங்கள். பின்பற் எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யப்படும். அதனால் இந்த வாரத்தின் சிறந்த பாடலை தெரிவு செய்வதற்காக வரும் பாடல், அதில் ஒரு சிறு பரீட்சை நான் வைப்பது ஒன்று உங்களுக்கு. இப்பொழுது பாட இருக்கும் பாடல்களின் முதல் பதம் எதுவென்று தரவுகளை தரப்போகின்றேன். அந்த தரவுகளை வைத்து என்ன பாடலாக இருக்கும் என்று கண்டுபிடித்து முதலில் 1 நிமிடத்துக்குள் பதைந்து விடுபவர்களுக்கு ஒரு பாடல் உடனடியாக இன்று இந்த நிகழ்ச்சியோடே வழங்கப்படும். இந்த வழியிலே பாட்டு சவாரியை ஆதரித்து அழகான படம் வரைந்து 162 பாட்டு சவாரி இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே என்று அன்புடன் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்களும் பதிந்த வழியில் 162 பாட்டு சவாரி வருக வருக என்று அன்போடு கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்றிருக்கும் வேளையை அடுத்தவர்களும் வரவேற்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். கேட்டு இன்று பாட்டு சவாரி போட்டிக்கு வந்து வாக்களிக்க இருக்கும் உங்களுக்காக நான் தரும் தரவுகள் இப்பொழுது முதல் நான் தந்த தரவுகளை கேட்டு அழகாக உள்வாங்கி என்ன பதமாக இருக்கும் என்று பாருங்கள். இன்று 5 பாடல்களும் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு முதல் பதத்தை வைத்து ஒலிக்க இருக்கின்றன. இந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதங்களும் என்ன கூறுகின்றது என்றால், நாங்கள் உலகத்திலே எத்தனையோ பூக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பூக்கள் மலர்கள். அந்த மலர்களை எத்தனை விதமாக நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம். அந்த உபயோகிக்கும் பூக்களை பல விதமாக உபயோகிக்கின்றோம். உபயோகிக்கின்றோம் என்றால் மருந்துக்கு, உணவுக்கு, மாலயத்துக்கு என்று கொண்டாட்டங்களுக்கு என்றெல்லாம் நாங்கள் உபயோகிக்கின்றோம் மலர்களை. அந்த மலர்களை ஒரு விதமாக உபயோகித்தால் இது எங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான புனிதமானதாக ஆகும். 3 எழுத்தை கொண்டது அந்த பூக்களால் ஆக்கப்பட்டது தான் அது. அது எதுவாக இருக்கும்? 3 எழுத்துக்களால் ஆனது, மிகவும் முக்கியமானது. அதை அமைக்கின்ற வடிவத்தை கொண்டு அது புனிதம் பெறுகின்றது. ஆதலால் 3 எழுத்துக்களை கொண்டது இன்று பாடும் பாடல்களின் முதல் பதம். அது எந்த பதம் என்று கண்டுபிடியுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது. எங்கே பார்ப்போம் யார் தருகின்றீர்கள் சரியான பதில் என்று.

ஓடிக்கொண்டிருக்கிறது நேரம் முடிவடைய இருக்கின்றது. இருவர் மூவர் இருவர் எழுதியிருக்கின்றீர்கள், மூன்றாவது ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. அவர் என்ன எழுதுகிறார் தெரியவில்லை. இதிலே இருவர் ஜெகபர் சாதிக் அவர்கள், மூவர் எழுதியிருக்கின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், எங்களுடைய சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் எழுதியிருக்கும் வேளையிலே கிருஷ்ணன் மல்லி என்று எழுதியிருக்கின்றார். ஜெகபர் சாதிக் அவர்களும் சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் பூ மாலை என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இதிலே பூ மாலை என்பது சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. ஆதலால் ஜெகபர் சாதிக், சந்தன்ராஜ், உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரு பாடல்கள் நீங்கள் வந்து இணையும் பொழுது தரப்படும். நன்றி உறவுகளே, தரப்புகளை கேட்டு உடனடியாக பதிலை தந்த உங்களுக்கு நன்றி. ஓட இருக்கின்றது பூ மாலை என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்களும். இன்றைய பாட்டு சவாரி 162 வாழ்த்துக்கள் இருவருக்கும். இந்த பணியிலே என்னை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்று எழுதியவர்களும் நன்றிகள். அவர்கள் அதன் பின்பு பதிலை தந்திருக்கின்றார்கள். அது காலம் தாமதித்து வந்துவிட்டது. அதனால் இப்பொழுது பூ மாலை என்ற பதம் கொண்ட ஐந்து பாடல்களையும் நாங்கள் கேட்டு பார்ப்போம். இந்த ஐந்து பூ மாலையும் இந்த பூ மாலை எங்களுக்கு முதல் பாடலாக வருகிறது. பூ மாலை புனிதத்துவம் பெற்றது, எங்களோட வாழ்க்கையிலே மிகவும் பெருமதியானது. வடிவங்கள் என்று கூறியிருந்தேன், வட்ட வடிவமாக முடித்து போட்டுவிட்டால் அது மாலை. அது பூக்களால் ஆக்கப்பட்டது பூ மாலை. அதிலே நிற வண்ணங்களை கொண்டு அதனுடைய பயன்பாடு பெறப்படுகின்றது. வாழ்த்துக்களுக்கு, வாழ்க்கையிலே ஆரம்பத்திற்கு, வாழ்க்கையிலே மங்களத்துக்கு, இறுதி நாட்களுக்கு கூட அது பயன்படுகிறது அந்த மாலை. ஆலயத்திலே எல்லாம் பயன்படுகிறது. மாலை என்பது பூ மாலையாக வரும்போது அது புனிதம் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். பூ மாலையை நாங்கள் மிகவும் கவனமாக பாவித்துக்கொள்ளும். சிலருக்கு பெயர் கூட சூடியிருக்கின்றார்கள் பூ மாலை என்று, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம். எங்கள் வாழ்க்கையில் பின்னிப்படைந்திருப்பது அது. எத்தனையோ விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் சம்பவங்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக்கி மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக தருகின்ற பூ மாலையை வைத்து ஐந்து பாடல்கள். முதல்ல ஒலிக்க இருக்கும் பாடல் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய தங்க மகன் என்ற திரைப்படத்திலிருந்து முதலாவது பூ மாலை சவாரியை செய்கின்றது இசையோடு.

முதலாவது பூமாலை அழகாக பாடி சென்ற வேளை, இது தங்க மகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். பாடும் நிலா, மறைந்த இசை மாமணி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு எங்களை விட்டு அண்மையிலே பிரிந்த இசை கோயிலே ஜானகி அம்மாவும் அழகுற பாடிய பாடல். இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்ததாக தருகின்றார்கள் தகவல்களை. அப்படி என்றால் பூமாலை என்று வரும் இரண்டாவது பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, மிகவும் பழைய ஒரு பாடல், ஆரம்ப காலத்தில் வந்த முதல் வந்த ஒரு திரைப்படம், ஒருவருடைய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஆர் சுதர்சனம் ஐயா சிறந்த இசையமைப்பாளர் இணைந்து விட டி எஸ் பகவதி அம்மா அவர்கள் பாடிய பாடலாக பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடியிருக்கின்றது ஒரு பூமாலை இப்படி.

நாற்பதுமான இந்த பாடல் கூட பராசக்தி என்று அன்று வந்த மூத்த படம். அந்த திரைப்படத்தில் டி எஸ் பகவதி என்ற ஒரு சிறந்த பின்னணி பாடகி அவர்கள் பாட வேண்டும் என்று வல்லுநரான இசை வல்லுநரான ஆர் சுதர்சனம் ஐயா அவர்களினால் இசைக்கோருக்கு கொடுத்தப்பட்ட பாடலை இரண்டாவது வரிசையில் பாடியதை கேட்டோம். அப்படி என்றால் மூன்றாவது வரியிலும் ஒரு பாடல் வர வேண்டும் என்னவா? பூமாலை என்று தாங்கி அந்த பூமாலையை தாங்கி வருகின்றது டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலே. இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையோடு சிந்து பைரவியிலே பாடப்பட்ட பாடல்.

இந்த பாடல் மறைந்த அல்ல, இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே அழகாக பாடப்பட்ட சிந்து பைரவி திரைப்படத்து பாடல், இசை ஞானி இளையராஜா அவர்களால் இசை கோர்த்து வைக்கப்பட்டது. பூமாலை ஒரு பாவை ஆனதோ என்ற பாடலை தங்கமகன் திரைப்படத்திலும், பூமாலை நீயே புழுதி மண்மேலே என்ற பராசக்தி திரைப்படத்தையும் கேட்ட எங்களுக்கு பூமாலை வாங்கி வந்தேன் என்ற பாடல் சிந்து பைரவிலிருந்து பாடிய போலே, நான்காவது என்ன பூமாலை வரப்போகின்றது என்று எண்ணும் நீங்கள், இதோ பகல் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து இசை குயில் ஜானகி அம்மா அவர்களுடன் இளையராஜா ஐயா இணைந்து பாடும் ஒரு பாடல், இசை ஞானி இளையராஜா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டது. அந்த பூமாலை எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

ஒலித்து இந்த பாடல் பகல் நிலவு என்ற திரைப்படத்திலே இசைக்குயில் ஜானகி அம்மாவோடு இசைஞானி இளையராஜாவும் இணைந்து படைத்த பாடல் அவருடைய இசையிலே. அப்படி என்றால் நான்கு பாடல்கள் பூமாலை என்று கேட்டுவிட்டோம், ஐந்தாவது பூமாலை எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் தானே? மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே இசை அரசரும் இசை அரசியும் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அம்மா ஐயா இவர்கள் இருவரும் குரல் கொடுத்த ஒரு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஐந்தாவது வரிசையிலே நின்று பாடுகின்றது. கேட்போமே.

அற்புதமாக ஐந்து பாடல்கள். இறுதியாக பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு. திரைப்படத்தில் இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். அன்பு உறவுகளே, அடுத்து அடுத்து நாங்கள் ஐந்து பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். தங்கமகன் திரைப்படத்து பாடல் பூ மாலை ஒரு பாவையானதோ, பராசக்தி திரைப்படத்து பாடல் பூ மாலை நீயே புழுதி மண்மேலே, சிந்து பைரவி திரைப்படத்து பாடல் பூ மாலை வாங்கி வந்தேன், பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பூ மாலையே தோல் சேரவா, இறுதியாக ஐந்தாவது பாடலாக ஊட்டி வரை உறவு பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் வரிசையாக அழகாக வரிதொடுத்து அனுப்பி இருக்கின்றால் அன்பு மகள் சியாமலா அவர்கள், எனது பணியை சுமை குறைத்து நன்றி சியாமலா. உங்களுக்கு முற்றாக உள்வாங்கி தந்திருக்கின்றீர்கள். அழகாக அங்கே பாடல்களும் உங்களுக்கான வரிகள் தரப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது முதல் இந்த வானொலியிலே உங்களுக்கு பல்லவி சரணங்கள் இடையிடையே ஒலித்து உங்கள் சிந்தனைக்கு உதவியாக இருக்கும். நீங்களாக நன்றாக நேரமெடுத்து இந்த பாடல்கள் ஐந்திலையும் இந்த பாடல் உங்களை கவர்ந்த பாடல், இந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது என்ற காரணங்கள் பல உண்டு முன்பு கூறியிருக்கின்றன. அந்த காரணங்களை நீங்கள் அனுசரித்து பார்த்து உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் வந்து ரகசியமாக வாக்கு அளித்து இன்றைய முதல் பாடலை தெரிவு செய்தோம். நேரம் சரியாக எங்களுக்கு நண்பகல் 12:10, உங்களுக்கும் நேரம் 9:40. இப்பொழுது இளமணி திருநாட்டும் இந்தியாவிலும் அதேபோன்று ஏனைய நாடுகளிலும் நேரங்கள் மாறியிருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற நேரத்தின்படி வந்து அழகாக இணைந்து கொள்ளுங்கள். இங்கே வெளிநாட்டவர்கள் ஏனைய உறவுகள் இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் எதுவும் கணக்கில் சேர்ப்பதில்லை என்று அன்பு அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் அவர்களும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு பதன் மூலம் தரும் பொழுது மேலும் உற்சாகமாக இருக்கின்றது. ஐந்து பூ மாலைகளும் ஐந்து திரைப்படங்களில் இருந்து ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மூன்று தலை சிறந்த இயக்குனர் இசையமைப்பாளர்கள், சிறந்த பல பாடல்கள் எல்லாம் வல்லமை வாய்ந்த பாடல்களின் குரலினாலே வந்த பாடல்கள். எங்கே பார்ப்போம், முதலில் யார் வரப்போ வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அன்பு மகளே சியாமலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வாருங்கள், இணையுங்கள், வாக்கினை தாருங்கள். தொடர்ந்து நாங்கள் சரணங்கள் பல்லவிகள் இடையிடையே ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன்.

0: வணக்கம் வணக்கம். முதல் உறவாக வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு அன்போடு உங்கள் இரவு நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இணைகின்றேன் உங்களோடு நானும். எப்படி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக, மகிழ்வாக, வளமாக,
0: நல்லவனாக, வளவனாக, சிறப்பாக இருக்கின்றீர்கள். கோவை மாநகரத்தின் மழை வீழ்ச்சியெல்லாம் நின்று விட்டதா, ஓய்ந்து விட்டனவா?
1: சரியான மழை ஐயா,
0: மீண்டும் தொடர்ந்தும் வருது. இது மழை காலம் தானே அங்கே, அப்படித்தானே? அல்லது காலம்
1: மாறுமையாக
0: இந்த இந்த காலகட்டத்தில், இந்த கால கடந்த வருடங்களிலும் இருந்ததா இப்படி மழை?
1: அது எல்லா வருஷமும் இருக்கிறது.
0: அதனால் இது பருவகாலம், உங்களுக்கு இந்த மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்த மழையால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நல்ல மழை என்றால் அதிகமான மழை, நல்ல மழை என்றால் சிறப்பான மழை, பாதகம் இல்லாத மழை, இல்லையா? நல்லது. நீங்கள் முதல் முதலாக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை மகள்வோடு வரவேற்றுக் கொண்டு இந்த ஐந்து பாடலையும் கேட்டுவிட்டு வாக்களிக்க வந்த உங்களை முதலில் நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கிறேன். உங்களுடைய வாக்கு முதல் வாக்காக அமையட்டும். செல்வமா,
1: எப்ப பார்த்தாலும் கடைசி பஸ்லே வர வரேன்னு சொல்லிட்டு நீங்க முதல் பஸ்ல வந்துடணும்.
0: இல்ல, நீங்க கடைசி பஸ்ல வந்தாலும் முதல் பஸ்ல வந்தாலும் இறுதி வரை எங்களோடு இணைந்திருப்பவர் தானே. என்னை வழி அனுப்பி வைத்துதானே நீங்க செல்வீர்கள். முதலில் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள். நினைச்சு

0: வந்துவிட்டோம் வாக்கு சாவடியை விட்டு காற்றலைக்கு நானும் நாகப்பன் அவர்கள். அப்படி இருந்தது ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது நாகப்பன்.
1: இனிமையான பாடல்கள் ஐயா, சிறப்பான தேர்வு.
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய தேர்வு, நீங்கள் தேர்வு செய்த பாடல் சிறப்பாக வியாபாரம், என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு பதில் போட்டிருந்தீர்கள், அந்த காலம் அந்த நேரம் குறைத்து விட்டு நீங்களும் அந்த நேரத்தை.
1: அந்த முதல்ல அந்த அந்த எப்பவும் போடுற வருகை பதிவு
0: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலாக பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: அந்த வசந்த கால பறவை திரைப்படம்.
0: ஆஹா,
1: செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணருத்தி.
0: ஓ, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி. அந்த பாடல் உங்களுக்கு விரும்பம் என்ன காரணம்? ஓ, அதனாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதுல அது என்ன, நடிகர்களை பிடித்ததா, கவிதை கவியை பிடித்ததா? சரி, ஏதோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் நான் கேட்கக்கூடாது. இது வந்து என்ன திரைப்படம்னு சொன்னீர்கள்?
1: வசந்த கால பறவை.
0: ஓ, வசந்த கால பறவை. கோடை காலம் மாறி காலம்னா ஒரு ஒரு இது வசந்த கால பறவை, சிறப்பான பறவை. அந்த பாடல் தந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புவேன். இன்று கேட்ட பாடல்களை அழகாக உள்வாங்கி அதற்கு வாக்களித்து நல்லது ஒரு பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். அதற்கு முன்பு நான் கூறிய தரவை வைத்து என்ன பாடல்கள் கண்டுபிடிக்க முயன்றீர்கள்? உங்களுக்கு அத்தனைக்கும்
1: ரொம்ப நாள் ஓட்டு போடலன்னா ஓட்டு கார்டு கேன்சல் ஆயிருங்க.
0: நான் வந்தபொழுது நினைத்து நீங்கள் சரியான தவணைக்குள்ள வந்து விட்டீர்கள். எல்லாம் இலக்கணம் எல்லாம் பதிவுகளும் சரியாகத்தான் இருந்தது. ஒரு விதமான குற்றங்களும் இல்லை. சில பேருடைய வாக்குகள் ரத்து செய்யப்படுகிறது வழக்கம்தான். அதை நினைந்து கொண்டு ஓடி வந்து விட்டேன். நன்றி. இறுதி வரை இருந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு வருகின்ற வாக்களிக்கு அடுத்த வாக்காளர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த வாக்காளராக வருகின்றார் எங்களுடைய அன்பு தேவா. வணக்கம். வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நம சிவாய என்று வந்து அழைந்து கொள்ளுகின்றார் நாச்சியார் கோயிலிருந்து அன்பு தேவா அவர்கள். தேவா, உங்களை வரவழைத்துக் கொண்டேன். நானும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன், வெற்றியுடன். எங்க பொண்ணு வீட்டுல வந்திருக்கேன். என் மட்டும் வந்திருக்கேன்.
0: பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு. எப்படி இருக்கு? நான்
2: பேசுது இல்லையா? நான் பேசுறது கேக்குதுல?
0: இல்ல, நீங்க பேசுவது அழகாக கேட்கின்ற. நலமாக இருக்கின்றார்களா பேத்தி? மகள்வாக இருக்கின்றார்களா?
2: நல்ல சந்தோஷமா இருக்காப்ல.
0: அப்பாவுக்கு மன சந்தோஷமா?
2: எனக்கு சந்தோஷம், என் ஒய்ஃபுக்கு சந்தோஷம்.
0: சந்தோஷம் இருவருக்கு,
2: மனைவிக்கு சந்தோஷம்,
0: பெற்றோருக்கு இதே கூட போற சந்தோஷம் போற என்ன உண்டு. நல்லது, நல்ல நேரம், நல்ல முகூர்த்தத்தோடு நல்ல இடத்திலிருந்து வருகின்றேன். உங்களை நான் பாக்கச்சாவடிக்கு அழைச்சி செல்கிறேன். முதல்ல பாருங்கள், அங்கே செல்வோம்.

0: பாடலுக்கு வந்துவிட்டோம் தேவா. ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அந்த இது சொன்னீங்கல்ல, ஐந்து பாடல் அனுப்புனாங்கன்னு, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி இது?
0: இல்ல இல்ல, அது நான் கூறியதை, இல்ல நான் கூறியதை கேட்க
1: போய்
0: இல்லையா. அதாவது தேவா, தேவா அருள் மேடம், அவர் அனுப்பியது வந்து அவர் அனுப்பிய பாடல் அல்ல இது. நான் ஒளிபரப்பிய பாடலை வரிசைப்படுத்தி உங்க எல்லோருக்கும்
1: தெரியப்படுவேன்.
0: படைப்பிலே வருகின்ற தயாரிப்பிலே வருகின்றது, என்னுடைய வடிவத்திலே வருகின்ற இந்த நிகழ்ச்சி நான் தெரிவு செய்து வந்து குழுவினராலே அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாடலும் இங்க வந்து ஒளிபரப்புகளை உங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் வண்ணம் எழுதி அனுப்ப வேண்டும். நாங்கள் அதுக்கு முன்பு மகளும் அவருக்கு அவதானித்து விட்டு இந்த ஐந்து பாடல்களும் எழுதி உங்களுக்கு உங்கள் பார்வைக்காக போட்டிருக்கின்ற
1: என்ன
0: பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள் தேவா?
1: ஐயா, இந்த பாடல்லாம் விட எனக்கு இந்த பக்தி பாடல்கள் ஒண்ணு கொடுங்க.
0: என்ன பாடல் வேண்டும்?
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே, அந்த பாடல்.
0: விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற
1: வினை தீர்ப்பவனே
0: உங்களுக்கு தேவை. இப்பொழுது எத்தனை நாள் அங்கே தங்கி இருக்க போகிறீர்கள்?
1: இல்லையா,
0: வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வாதம்
0: நன்றி
1: உங்க ஆசீர்வாதம்
0: நன்றி.
1: யார் நம்புறாங்களோ நம்பலையோ, நான் நம்புறேன் உங்க
0: ஆசீர்வாதம் நம்புகிறார்கள். நாங்க அன்போடு இருப்போம். அடுத்தவரை வருகின்றார், வாக்காளர் எடுத்துக்கொள்கிறேன். ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வந்து சேருங்கள், வாருங்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்தவரமாக வருகின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள், வாக்களிப்பதற்கு தம்பதிகளாக வந்திருப்பார்கள். யார் முதலில் வருகின்றீர்கள்? வணக்கம். வணக்கம் வணக்கம் மகளே. வணக்கம் மகளே அனுஷா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே இன்று உங்கள் இல்லத்திலே முற்றத்திலே கோலம் போட்டீர்களா? மழை வந்ததா வரவில்லையா என்று அறிவதற்காக. மழை பெய்யும் பொழுது கோலம் கூடவும் இல்லாது, போட்டாலும் அந்த கோலம் நிலைக்காது அங்கே. அதனால் இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். பெரிய மழையா மகளே? பெருமழையா சாதாரண மழையா? ஆனா தூரல் என்றாலும் கோலத்துக்கு அது ஒவ்வாததான். சரி சரி, நன்றா இருக்கு, நலமா இருக்க வேண்டும். இப்பொழுது பாடல்களை கேட்டுவிட்டீர்கள். முதலில் வாக்களித்து விட்டு வந்து பேசுவோம், பாருங்கள். வாக்களிக்க போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இந்த பாடங்களை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லமாக இருந்ததா?
1: நல்லா இருந்துச்சுப்பா பாட்டெல்லாம்.
0: எல்லா பாடலும் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அப்படின்னா நீங்கள் என்ன பாடல என்று கேட்க போகின்றீர்கள்?
1: பூ மாலை வாங்கி வந்தேன்.
0: அது எங்களுக்கு காற்றலையில் இப்பொழுது ஒலிக்கின்ற பாடல் தானே மகளே?
1: என்னம்மா?
0: நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற அப்பாவின் வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது அவர் இருப்பார் என்று அவர் வாக்குச்சாவடி வாக்களிக்க இருவரும் தானே வந்திருப்பீர்கள். கொடுங்கள். சரி, அவரிடம் தான். நன்றி மகளே, அவரிடம் தாருங்கள்.
2: நன்றி.
0: இங்கே காலநிலை மாற்றத்தால் சில கடினமாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா? பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. கிருஷ்ணா, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன் உங்களுக்கு. பார்ப்போம், முடிவிலே தான் அது அந்த வாழ்த்து பலிக்குமா இல்லையா என்று பார்க்கலாம். உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: இந்த முதலில் பாடல் தெரிவுகள் அருமை ஐயா.
0: நல்ல பாடல்களா? வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி.
1: பாடலாம் இனிமையா இருந்தது, அருமையாகவும்.
0: அதான் அந்த இவற்றிலே இந்த பாடல், இந்த பாட்டுக்கு பதில் பாடல்கள் இருந்தால் ஒரே நேரத்தில் இந்த பாடல் ஆறு பாடல்களை கேட்டு மகளின் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதை விட நாங்கள் தெரிவுகளிலேயும் அந்த ஒரே பாடலை, இதை நாங்கள் எத்தனையோ தடவை தனித்தனியாக கேட்டிருப்போம். இன்று ஐந்தையும் ஒன்றாக கேட்கும் பொழுது ஒரு ரசமாக இருக்கின்றது இல்லையா?
1: ஆமாம்,
0: வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நான் தந்த தரவுகளை கொண்டு நீங்களும் கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தீர்கள், காலம் கொஞ்சம் தாமதித்து விட்டது, இருப்பினும் என்னுடைய வாழ்த்து கூறுங்கள். சரி, என்று உங்களுக்கு விருப்பம். அனிதாவா சொன்னதா? கண்டுபிடித்து ஒரு நிமிடத்துக்குள்ளே தான் மற்றவர்களும் போட்டார்கள், நீங்களும் நான் தாமதித்து பார்த்தேன், அதை பிழைத்து விட்டது. சரி சரி, இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் சிந்து பைரவி.
0: ஆமாம்,
1: தண்ணி தொட்டு

0: இல்லை
1: இல்லை இல்லை அப்படி இல்லை, கட்டிக்காரன் கட்டிக்காரன் நல்ல அனுஷன் அந்த சிறப்பில் இருந்து தெரிகிறது. உங்கள் பாடல் வெற்றி உரை வாழ்த்துக்கள். நன்றி. இருவரும் வந்து வாக்களித்தது வாக்குச்சாவடியை சிறப்பித்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இருந்தால் நீண்ட வாரமாக கடந்த வாரங்களிலே வாக்களிப்புக்கு அனுஷா வர முடியாமல் இருந்தவதானே, இன்று வந்தவுடன் வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்து விட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.

அருமையான பாடல்கள் தொடர்ந்து செல்லும் வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாக்குக்கு வர வேண்டும், பாடலை கேட்க வேண்டும் என்று உந்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே வர முடியாமல் இருப்பவர்கள் தினமும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டு வேறு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள், நீங்கள் என்னுடைய தளத்திலே என்னுடைய பதிவிலே நீங்கள் உங்கள் வாக்கினை தரலாம், அதை நான் எல்லோருக்கும் கூறுங்க. நீங்கள் பார்த்தேன் உங்கள் பதிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று எழுதியிருக்கின்றீர்கள், பாடலை சேர்த்துக் கொள்ளுகிறேன், வாக்களித்தால் தானே பாடல் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்னுடைய தளத்தில் உங்களுக்கு எந்த பாடல் என்று வாக்களியுங்கள், நான் அதை சேர்த்துக்கொண்டு கணக்கிலே சேர்த்துக்கொள்வேன். மற்றவர்களுக்கு தெரியாமல் என்னுடைய தளத்திலே பதிந்து விடுங்கள். அது உங்களுக்காக இந்த ஒரு சலுகையை நான் பெற்று தருகின்றேன். நீங்கள் நீரில் வலைத்தளத்து அதாவது காற்றலைக்கு வர முடியாத நிலை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய இலக்கத்துக்கு உங்கள் பதிவை தாருங்கள். அது இரகசியமாக பாதுகாக்கப்படும். அது அத்துடன் நீங்கள் கேட்ட அந்த பாடலை நான் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுக்காக. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எழுதியிருந்தீர்கள் இந்த இன்று அந்த பதத்தை கண்டுபிடித்து பூமாலை என்ற பதத்தை, அதற்கான பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் எனது இலக்கத்தில் சென்று உங்கள் வாக்கினையும் தந்து உங்களுக்கான விருப்ப பாடலையும் அங்கும் பதிந்து விடுங்கள். இந்த பாடல் நான் ஒளிபரப்புவேன். நன்றி நன்றி அன்பு உறவி. இப்பொழுது மகள் கஸ்தூரி சஞ்சய் தனஞ்சயன் அவர் அழைத்து விட்டார், சென்று விட்டார். விஜயராகவன் நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள் வாக்குச்சாவடியில். நாங்கள் கொஞ்சம் இடர்பாடோடு இருந்துவிட்டோம், உங்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. ஓடி வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு, தாருங்கள் உங்கள் வாக்கினை. ஜெகபிரசாதிக்கு அவர்கள் புரிந்திருப்பார், பதிந்திருப்பார் என்று எண்ணுகின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஷியாமலா, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். உங்கள் சேவைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: அதுதான் இந்த தூக்கம்
0: நல்ல தூக்கம் போட்டிருக்கீங்களா?
1: மழையில அவரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ஜாலியா நடந்துட்டு வந்தேன்.
0: அப்படி 25 கிலோமீட்டர் நனைஞ்சீர்களா?
1: வண்டியோடு
0: நிறைந்தீர்கள். உங்களுக்கு ஒண்ணும் ஆகவில்லை தானே? நலம் நலமாக இருங்கள். மழை வந்தால் மயில் வந்தால் மழை வந்தால் மகிழ்ச்சி அடையும் மயில் போல நீங்களும். வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடியை செல்வோம். வாருங்கள்.

0: சிறப்பு மலையில் தோய்ந்து வந்து நன்றாக தூங்கி எழுந்து ஓடி வந்து விறுவிறுப்பாக பாடலை நான் போட்ட பாடலை
1: உள்வாங்க அந்த மழை மழை அடிச்சது.
0: அப்படியா?
1: உடம்பு ஃபுல்லா அடிச்சு. ஆமா, அதனால்தான் தூங்கிட்ட வந்தேன்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லது. இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெறலாம் என்று
1: எண்ணுகிறேன்.
0: கூட மாட்டேன், முடிவிலேதான் தெரிய போகின்றது. சரியான பலமாக
1: இருக்கும்
0: போட்டி, மிகவும் பலமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று கூறுங்கள்.
1: அப்பா, எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும். பாடிங்க, நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், அந்த பாட்டை நீங்க ரெண்டு லைன் பாடியே கண்டிப்பா காட்டியாகணும்ப்பா.
0: அது இது பாடுவோர் பாடலாம் இல்லையம்மா, பாட முடியா கூறுங்க. என்ன பாடல்? என்ன பாடல்?
1: இல்லப்பா, நீங்க பாட்டு சொல்லும் போது சொல்லலாம்.
0: என்ன பாடல்?
1: பெண்ணே நீ வாழ்க படம்ப்பா.
0: அந்த பாடலா?
1: எனக்கு தெரியும் பாட்டு, சூப்பரா பாடுவீங்க. பார்த்த பாட்டு எல்லா பாட்டு நல்லா பாட்டுனாலும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாடுங்க. பாடுறது
0: புல்லாத புன்சிரிப்பா? அது புல்லாத புன்சிரிப்பு தானே அம்மா, அதனாலதான் புல்லாத புன்சிரிப்பு போதும் போதும் முன்சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ? பொல்லாத புன்சிரிப்பு. போதுமா? அன்று பாடிய அன்று பாடிய இன்று பாடிய வித்தியாசம் என்று வித்தியாசம் இருப்பினும் கேட்டதற்காக பாடியது.
1: இல்லப்பா இல்லப்பா, அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லப்பா.
0: அப்படியா?
1: நீங்க தப்ப உங்களுக்கு வயசாயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம்
0: இல்ல, வயசுக்கு குறவு இன்றைய காலநிலை குறவு. இந்த பேசுவதற்கும்
1: இல்லப்பா, இருந்தாலும் குரல் அவ்வளவு வித்தியாசம் தெரியல.
0: நன்றி மகளே. மகள் அப்பா அப்பா செய்யறதெல்லாம் நல்லது தானே, மகள் மாதிரி சொல்ற மகன் மாதிரி தானே குறை கண்டுபிடிப்பாரு. மகள்கள் குறவு அப்பா குறவுல விட மாட்டார்கள் தானே. பார்ப்போம் முடிவில் யாருடைய பாடல் வெற்றி வரப்போகின்றது என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவை எதிர்பார்க்கிறேன். விஜயராகவன் அவரும் பார்க்கலை. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். விஜயராகவன் அவர்கள் இணைஞ்சீர்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவுகள் வந்து கொண்டு வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு. குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் ஒளி தந்து நிறுத்தி விடுவார்கள் அல்லவா? அதனால் காலம் தாமதிக்காமல் நீங்கள் விரைவாக வந்து வாக்களிக்க வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் விஜய ராகவன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே காரைக்கால விடாத மழை என்றெல்லாம் பதிவிட்டிருக்கு. இப்பொழுது மழை பெய்ஞ்சோடு இருக்கின்றதா? மழை பெய்ததுனால் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் வெளியே மழை பொழிகின்றது. வெளியே மழை பொழியும் பொழுது மிகவும் குளிர்மையாகவும் மகிழ்வாகவும் இருக்கு. இந்த மழை நாட்டுக்கு தேவை. எல்லோரும் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெருங்கோடையாக இருந்த பெருவெப்பங்களை சந்தித்த எங்களுக்கு இப்படி மழை வருவது சிறப்பு தானே. விஜயராகவன் அவர்களே, நல்ல நல்ல பாடல்களை தளத்தில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நல்ல பாடல்கள் கேட்கின்றீர்கள், நான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன், மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது வாக்களிக்க வந்திருக்கிறீர்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம், வாருங்கள், செல்வோம். ஒரு தடவை

0: வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டோம். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் தாருங்கள், நான் பதிவு செய்து உங்களுக்காக ஒலிபரப்புவதற்காக. விஜயராவன், என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: பயணங்கள் முடியவில்லை.
0: அதுல என்ன பாடல்? கேட்கவில்லை.
1: பயணங்கள் முடியவில்லை.
0: ஆமா, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் என்ன பாடல்? கேட்கவில்லை ஐயா. வலைத்தளம் தகராறு பண்ணுகிறது. மழைக்காலம், அதனால் வலைத்தளம் சீராக. எதையா? வாழ்த்து பிடித்துக் கொண்டிருந்த முதல் முதல் ராகதீபம், முதல் முதல் வாழ்த்துக்கள். ராகதீபம் ஏற்று நேரம் புயல் மழையோ அங்கே உங்களுக்கு மழைதான். அதை வைத்து கேட்கிறேன். நன்றி விஜயராவன், உங்களுக்கு நான் இடையூறு தரவில்லை. இணைந்து சிறப்பித்தமைக்கும் வாக்களித்தமைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து பாடல்களை தொடர்ந்து எழுதி கொண்டுங்கள். உங்களுக்காக நேரம் விடுமுறை விருப்பம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. ராகதீபம் ஏற்று நன்றி. எல்லோருக்கும் நன்றியை கூறுகிறீர்கள். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் விஜயராகவன். அடுத்து அடுத்த உறவை அழைக்கின்றேன். ஓடி வாருங்கள், இணைய வேண்டும். கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், கவலைப்பட வேண்டாம், இணையுங்கள். நல்லது விஜயராகவன் அவர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, உங்களோட இணைப்பு வந்து விட்டது. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல வணக்கம் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நிற வணக்கத்தை உங்களுக்கு மாலை நிற வணக்கத்தை தந்து கொள்கிறேன். நாங்கள் நலமாக இருக்கிறோம் கஸ்தூரி. நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது?
1: நல்ல நலமா இருக்கிறோம். 22 பாக காலநிலை ஐயா.
0: ஆஹா, அங்க 22 பாகையா? எங்களுக்கு அதை விட சரியான, நாங்கள் இனிமேல் 22 காணுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல் தெரிகின்றது. குறைந்து கொண்டு வந்து
1: இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கிறப்போ
0: எங்களுக்கு 7 பாகை காலையில கொஞ்சம் கூட வந்து கொண்டிருக்கின்றது. 15 வரைக்கும் வரும் போல் தெரிகின்றது. ஆனால் நான் நினைக்கவில்லை இரவு மீண்டும் இரவு தாழ்நிலைக்கு செல்கின்றது. ஆனால் இன்னும் பூச்சியதுக்கு கீழே செல்லவில்லை, 5-6 இருக்கின்றது. மாறி மாறி
1: குளிர்சாரி
0: ஆரம்பித்து விட்டது. நல்லது. இப்ப வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை போவோமா கஸ்தூரி? பாருங்கள்,

0: வந்துவிட்டோம் வாக்கு சாவடிக்கு அன்பு மகளே, சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்திருக்கீர்கள். நீங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது கூறுகின்றேன். பார்ப்போம் எந்த பாடல் வருகின்றது என்று. எல்லோருக்கும் அப்படித்தான் கூறுவேன், ஏனென்றால் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய ஆவா. இப்பொழுது கஸ்தூரிக்கு விருப்பமான பாடல் இதுவாக இருக்கும், ஒலிபரப்ப வேண்டும். நேர் நேரத்தில்
1: எனக்கு நீங்க அந்த பூமாலையில கொண்டவர்ல ஐயா, எனக்கு படம் ஞாபகம் பெற மாட்டேங்குது. வந்து
0: என்ன
1: பூமாலை ஒன்று பூவோ இரண்டு அப்படி ஒரு பாடல் இருக்குது, பத்து மாத பந்தம் படம், பத்து மாத பந்தம்
0: போட்டிக்கு வந்தது நாங்கள் இதுதான் தெரிவு செய்யப்பட்டது. பூமாலை ஒன்று
1: பூவோ இரண்டு,
0: பூவோ இரண்டு அந்த பாடல். சரி, பூவோ இரண்டு இனிமையான பாடல். உங்களுக்கு போட்டிக்கு வரும்பொழுது பல பாடல்கள் வரும், நாங்கள் சில தரவுகளை வைத்து தெரிவு செய்யும் போலவே இந்த ஐந்து பாடல்கள் தான் இந்த போட்டிக்கு உகந்ததாக தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு தெரிந்தால் பாடல்களும் நன்றாகவும் இருக்க வேண்டும், கேட்கவும் கூடியதாகவும் இருக்க வேண்டும் இல்ல வாயிலோருக்கும். அதனால் சிறந்த பாடல்கள் பார்ப்போம், உங்களுடைய பாடல் வெற்றி பெறும் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியோட இருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் மகாலிங்கம் வணக்கம் நலமா இருக்கிறீர்களா
2: நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: இருக்கின்றோம் இருக்கின்றோம், நலமாக உள்ளோம். நீங்கள் அப்படி உங்க மழை பெய்தது அமல்யத்திலே அநேகர் வந்து முறைப்பாடு தருகிறார்கள், மழை மழை மழை என்று. உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
2: மழைதான் ஐயா, மழை சினிங்கி சினிங்கி பெய்யுதுயா.
0: சிணுங்காமல் பெய்தா நலமா இருக்கு, சிணுங்கினால் எங்களுக்கு ஒரு சுணக்கமா இருக்கும் இல்லையா?
2: சினுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து
0: ஒரு வசதி குறைவாக அசௌகரியமா இருக்கும் இல்லையா? சரி, மழை சினுங்குவதா பிறந்து வருவதற்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு உள்ளே போவோம் பாருங்கள்.

0: சிறப்பு மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற்றால் நானும் மகிழ்வேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேர் நேரத்துக்காக?
1: நேர் நேரத்துக்காண்டி எனக்கு பிடிச்ச அதான் ஐயா சொல்லுவான்ல, இடுப்புல இடுப்பு மடிப்பு சுருக்கு அந்த பாடலையா?
0: அந்த பாடலையா? என்ன பாடல் அது? இடுப்புச்சேல மடிப்பு கட்டியா? இல்ல
1: மடிப்பு. ஆமா ஐயா,
0: மடிப்புச்சேல இடுப்புல கட்டி, இடுப்புல கட்டின மடிப்புச்சேல, அப்படி ஒரு பாடல் கேட்பீர்கள். சரி, இந்த வரி எனக்கு உடனே எனக்கு முதல் வரி புரியவில்லை, ஆனால் நான் அந்த பாடலை எழுதுகிறேன். நான் தெரிவி செய்தேன், இடுப்புச்சேல மடிப்பில நான் மயங்கி போனேன் டி, அப்படிதான் பேர். சரியா? சரியா?
1: ஆமா ஐயா.
0: நீங்க
1: இடுப்புச்சேல மடிப்பிலேயே மயங்கி போனேன் டி.
0: அப்ப அவங்க சுடிதார் மட்டும்தான் அப்படி ஐயா மயங்குவீர்கள்?
1: அதுக்கப்புறம் நான் கட்டி வந்து
0: என்று எங்களுக்கு காலநிலை ஒவ்வாதது ஐயா, இந்த கலையத்துக்குள் இருக்க முடியவில்லை. நன்றி மாலிங்கம். அப்ப இடுப்பு இடுப்புச்சேல மடிப்பு கட்டியவர்கள் அதுக்குள்ள நீங்க மயங்கி போனீர்கள். கட்டாமல் விட்டா மயங்க மாட்டீங்களா? இடுப்புச்சேல மடிச்சு, இடுப்புச்சேல மடிச்சு கட்டாமல் சும்மா போட்ட. வாழ்த்துக்கள் ஐயா, நகைச்சுவைக்காக பேசினேன். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெறுவோம். இது முடிவு. நன்றி மாலிங்கம், உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்.

0: மாலிங்கம் கேட்ட பாடல் நானும் மாலிங்கம் தடுமாறுவதற்குள்ள பெண்கள் சேலை கட்டுவர்கள் எல்லாம் ஓடி வந்து வந்து விட்டார்கள். நான் கூறிவிட்டேன், இருப்பினும் அவர்கள் எழுதி இருக்கின்றார்கள். உன் சேலை மடிப்பு சேலை எப்படி சேலை நீ கட்டும் சேலை மடிப்பில் என்று ஒருவர் எழுதியிருக்கார். நீ கட்டும் சேலை மடிப்பில் என்று இன்னொரு வருமுடியார். நான் சொன்னது உன் நெடுப்பு சேலை மடிப்பிலேன் என்று எழுதி நான் கூறிவிட்டேன். பார்ப்போம், சரியான பாடல் கிடைத்து விட்டது. நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 12:55 நண்பகல் தான் எங்களுக்கு இன்னும் வாக்குச்சாவடியில் இடம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வந்துவிட்ட ஞானேஸ்வரர் இரண்டாவது முறை வாக்குச்சாவடிக்கு முயற்சி செய்கிறார், நுழைய முடியாமல் இருக்கிறார், என்ன ஒன்று தெரியவில்லை. வர வேண்டும், மீண்டும் வாருங்கள், உங்கள் பொன்னான வாக்குகளை அழியுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் வருகின்றீர்கள், எத்தனை பாடல்கள், எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்ற முடிவிலே தெரியும். ஓடி வாருங்கள். வணக்கம் மகனே. ஞானசேகரன் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல் வணக்கம்.
0: வணக்கம் இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நல்லமாக இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: வந்துட்டேன்.
0: திங்கட்கிழமையெல்லாம் மிகவும் இடர்பட நேரம் உங்களுக்கு.
1: பக்தர்களும்
0: பெறுவார்கள், நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் எல்லோரையும் அன்பாக வரவழைத்துக் கொள்வீர்கள். அதுவும் சிறப்பு. நல்ல ஒரு படம். அவர் யாரு? நடன இயக்குனர்
1: நடன
0: கலாமாஸ் அவர்களோட ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கீர்கள்.
1: எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவங்கள
0: வந்துட்டார். ஆடுவோர் அவர் தான் இல்லை, அதனால தான் எழுதினார்கள்.
1: ஆமா,
0: கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் ஆத்தாது, அது அவன் செயல், அவன் செயல். எல்லாருக்கும் மேலால் இருக்காரோ அது இல்லை கூத்தன்
1: ஆண்டவர்
0: நல்லது ஞானசேகரன். அது மட்டுமல்ல, ஆலய தரிசனங்களை அனுப்பிக் கொண்டிருக்கின்ற வாழ்த்துக்கள். இந்த வழியிலே நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று முதலில் வாக்கினை அளித்து விட்டு வருவோம். பாருங்கள்.

நன்றி நன்றி நன்றி. என்னவென்றால் எனக்கு குரல் வந்து வந்துவிட்டது ஒலி ஒன்று, நான் ஒலியை குறைத்து விட்டேன், அங்கே கேட்கவில்லை மற்றவர்களுக்கு. சரி, இப்பொழுது

0: காற்றலைக்கு வந்து விட்டோம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் வந்து பட்டா கத்தி பைரவம்பா.
0: ஓ ஞான சார், பட்டா கத்தி பைரவன்ல என்ன பாடல்?
1: எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள்.
0: ஓ எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இனிமையான பாடல்.
1: தளத்திலே
0: நல்ல நல்ல பாடல்கள் இது வைத்திருக்கின்றீர்கள், ஒவ்வொன்றாக தந்து கொண்டிருக்கின்றேன். கேட்டு மகளுங்கள். உங்களுடைய இணைப்பு, உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீகம் சிறக்கட்டும். உங்களோடு நீங்கள் செய்யும் ஆன்மீகத்தில் எங்களுக்கும் அருள் கிடைக்கட்டும். நன்றி மகனே. நன்றி
1: அப்பா. உங்கள் ஆசீர்வாதம் இப்ப லேசா தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு சாயந்தரத்துல இருந்தே. அதனால வெட்கை தைந்து குளுமையான சீதோஷ நிலையில் இல்லத்தின் வாசல்படியிலே உங்க உங்க உங்க கவனித்துக் கொண்டு உங்களோட பேசிக்கொண்டு அந்த காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அனுபவி ராஜா அனுபவி,
1: இந்த எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அப்பா. நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த பாடலை சேர்வதற்காக என்னுடைய ஞானசேகரன் சென்று விட்டார். இப்பொழுது ரேவதி அழைத்து பார்த்திருக்கின்றார், வாக்களிக்க வேண்டும் என்று ஓடி வந்திருக்கின்றார். இப்பொழுது முதலாவது ஒளியும் கிடைத்திருக்கின்றது. பரவாயில்லை, எங்கே ஓடி வாருங்கள். ரேவதி உங்கள் அழைப்பே தர வேண்டும். சந்தன்ராஜ் நீங்கள் அழைத்து எனக்கு என்ன மஞ்சள் கடதாசி அனுப்பியிருக்கோ தெரியவில்லை. வர வேண்டும், வர வேண்டும், பாருங்கள். இப்பொழுது வந்த வாக்காளர் சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த அழகி ராசா இவர்களுக்கு அழகி ராசாவுக்கு வாக்கு உரிமை இருந்தா அவர்களும் வாக்களிப்பார்கள். என்ன நம்ம வீட்டுல இருந்து மூன்று வாக்கு கிடைக்கும். வாழ்த்துக்களை.
2: நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. வந்து தேர்தலுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு சீட்டு போட்டு அழகி எடுத்து சொன்னாங்க. கரெக்டா எடுத்துட்டா.
0: அப்படியா? யார் எடுத்து போட்டா பார்ப்போம்.
2: தமிழ்நாடு, தமிழ்நாடு தேர்தல் அப்ப சட்டசபை தேர்தல்.
0: அவ சரியா எடுத்தாவா? சரியா எடுத்தாள் அழகி.
2: ஆமா, ராசாவும் எடுத்துட்டான்.
0: ஆமா,
2: வெளியில போய் மாட்டிக்கிட்டேன். திரும்பும் போது மழை, அதனால நின்னுட்டு இப்பதாங்க இங்க வந்து சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கும்.
0: விட்டு விட்டு பெய்யுது. சரி, நாங்களும் போவோம் பாருங்கள்.

0: இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம் சாந்தி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலாம்? ஒருவரப்ப கொண்டு நேர் நேரத்தில்
1: பட்டுப்பூச்சி
0: அக்கா. இது திக்கு தெரியாத காட்டில். நல்லது நல்லது, திக்கு தெரியாத காட்டில் பாடல், சிறப்பான பாடல், சிறப்பான பாடலை தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வைத்து வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகளே. அடுத்த உறவு வேற காத்து கொண்டிருக்கின்றனர். நாங்கள் வாக்குச்சாவடியில் ஒலியை கிடைக்க இருக்கின்றது, இன்னும் கிடைக்கவில்லை. இரண்டாவது ஒலி கிடைக்க இருக்கும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை இணைத்துக் கொள்வேன் நான். பாருங்கள், முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பரபரப்பாக நாங்கள் வாக்குச்சாவடியில் இருக்கின்றோம். வாக்குச்சாவடியை முண்டி அடித்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாக்கு தருகின்றார்கள். எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோஜ், உங்கள் வாக்கினை நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் அழைத்தீர்கள். அந்த வேளையில் வாக்கு சாவடி நிறைந்திருந்தது. இப்பொழுது ஓடி வாருங்கள், வாருங்கள், அழையுங்கள். 6478 7464 1 5 வந்து விட்டார் ஜோஜ் அவர்கள். எங்கிருந்தாலும் தன்னுடைய வாக்கை பதிய பறந்து வருவார். வணக்கம் ஜோஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா பலமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படியா இருக்கீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் பணிச்சுமையோடு இருக்கின்றீர்கள். இப்ப உங்க பேசுறது தெரிகிறது. நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடி போவோம். பாருங்க, உங்க வாக்கு தான் முக்கியம். பாருங்க.

0: மேடைக்கு வந்துவிட்டோம். உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் ஜோஜ். நலமாக, வளமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றோம். வேறு ஏதாவது கூற வேண்டும்?
1: நன்றி,
0: நன்றி.
1: நீங்கள்
0: ஓடி செல்லும்
1: பாடல் எல்லாம் நல்ல பாடல்கள் ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி மகன். ஆறுதலாக இருக்கும், கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும்.
1: வாழ்த்துக்கள்.
0: எந்த பணியில இருந்தாலும், எங்கு சென்றாலும், எவ்வளவு இடையூறு இருந்தாலும் ஓடி வந்து விடுவார். எங்களோடு இணைந்து கொள்ற நீண்ட கால உறவு ஜோஜ். பலமோடு பலமோடு வாழ வேண்டும். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் வந்து தரப்போகின்றார். சந்தன்ராஜ் அவர்கள் தலையிருக்கும் வாக்கினை வைத்துக்கொள்ளும். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இரண்டு
0: வணக்கத்தோடு ஐக்கியமாகி உடனடியாக நாங்கள் வாக்கு.

0: சந்தன்ராஜ் அவர்களும் பணியோடு இருந்து கொண்டும் இந்த சுமையோடும் ஓடி வந்து இணைந்துவிட இணைந்தபடி நன்றி. உங்களுக்கு விருப்பம் அந்த பாடல் என்ன வேண்டும் என்று கூறுங்களேன். என்ன பாடல் வேண்டும்?
1: தர்மம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கேட்பீங்க ஒரு பாடல்.
0: தர்மத்தில் கேட்கப்படுங்கள், தர்மத்தோடு தரணும்.
1: கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி.
0: அதுதானே,
1: கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி.
0: ஓ, கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி. வாழ்த்துக்க, நல்ல பாடல் தர்மம் திரைப்படம். நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய வாக்குக்கு உங்களோட பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இறுதியாக வருகின்ற எங்களுடைய ரேவதி, இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்து விட்டது. இருப்பினும் இன்னும் மூன்றாவது ஒளிக்கு நேரம் இருக்கின்றது. வந்துவிட்டால் மகள் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்டு விட்டது. நலமாக இருக்கின்றீர்களா ரேவதி?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் மிக மிக நலமாக இருக்கின்றோம், மிக மிக நலமாக இருக்கின்றோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எல்லோரும் வந்து வாக்களித்து செல்வது மிகுந்த சந்தோஷமா இருக்கின்றது. இப்பொழுது அங்கே கே கே நகர்ல மழை பொழிந்ததா?
2: மழை தூரல் தூரல் போட்டதாப்பா.
0: தூரல் போட்டிருக்கு. தூரல் பில்லாததுதான் சரி, தூரல் போட்டிருக்கு உங்களுக்கு. இப்பொழுது உங்கள் வாக்கினை பெறுவதற்காக உங்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல என்ன மூன்றாவது ஒலி கிடைக்க இருக்கின்றதை எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள் போவோம்.

0: இன்று வாக்களிக்க வந்த ரேவதி அவர்களே, நீங்கள் வந்து வாக்களித்தது பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு வரவேற்று உங்கள் வாக்கினை பெற்றுக்கொண்டோம். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெறலாம், பெறாமல் விடலாம், பார்ப்போம் உறுதியிலே என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நாளைக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோட பிறந்த நாளாப்பா. அதனால ஆமாமாப்பா, அதனால நிலவே நெருங்காதே அந்த பாடல் தாங்கப்பா.
0: இனிமையான பாடலாம் அந்த பாடல். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அற்புதமான பாடல், உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடல். நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. வாழ்த்து சார், பி வி சீனிவாச ஐயாவுடைய பிறந்த நாளுக்காக இந்த பாடலை தருகின்ற வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் கிடைக்கும், நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். இணைந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். கலகலப்பாக விறுவிறுப்பாக இந்த வாக்குச்சாவடியில் வந்தோரும் இணைந்து அழகாக மகிழ்வாக சிறப்பாக ஒழுக்கமாக வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். வாக்களிப்பு என்பது ஒரு மிகவும் முக்கியமானது. எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் வாக்குரிமை. அதுதான் இந்த வாழ்க்கை பயணம். இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய அரசியல் முறையோடு வாழும் இந்த வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையை தலைகளாகவோ தலைமையிலாகவோ உயரவாகவோ பதிவாகவோ மாற்றி வைப்பது இந்த வாக்குரிமை ஒன்றுதான். வாக்குரிமை எங்களுக்கு இருக்கின்றது, அது எங்கள் கடமை. ஆனால் கடமையாக அந்த வாக்குரிமையை போடாமல், உரிமையாக என்று அண்ணாமல், சமதர்மமாக செய்ய வேண்டும். அதாவது சமதர்மம் என்பது எங்கள் உள்ளம், எல்லோருடைய உள்ளமும் மகிழக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பை, ஒரு ஒரு தலைமையை தெரிவு செய்ய வேண்டும் என்பது போன்றுதான் அந்த வாக்குரிமை இருக்கின்றது. இந்த வாக்குரிமை எதற்காக, யாருக்காக நாங்கள் இழக்கக்கூடாது அன்புறவுகளை சரியான முறையில் நெறிப்படி நாங்கள் நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றது. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தெரிந்துவிட்டது. வாழ்த்துக்கள் உறவுகளே. நாங்கள் பாடல்களை கேட்போம் தொடர்ந்து. இன்னும் சில வினாடிகளில் மூன்றாவது ஒலியும் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். பார்த்து

இன்றைய போட்டி மிகவும் பரபரப்பாக இருந்தாலும் முறுவறுப்பாக இருந்தாலும் பலமான போட்டியாகவும் இருக்கின்றது. இறுதியை முடிவைத்தான் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு நன்றாக புரியும், எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி கிடைத்திருக்கின்றது. மகாலிங்கம் அவர்களும் ஒரு பதிவை போடுகிறது, எதற்காக என்று புரியவில்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொண்டு போதை பற்றி போ என்னவென்று தெரியவில்லை. இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சில நேரத்திலே என்னுடைய ஒலி வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எனக்கு கிடைத்திருக்கின்றது. பொறுமையோடு அதை தெரிய வைத்தவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அதை திருத்திக் கொண்டே நாளையே பதித்து விட்டேனும் என்னவென்று தெரியவில்லை. ஆளி பதித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஓடிய பாடல் நின்றுவிட்டது, எனது குரல் வரவில்லை, அதனால் அதை எனக்கு உறுதிப்படுத்தினார் என்றும் அறிய கிடக்கின்றது. மிகவும் நன்றி. முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய வாக்கு சாவடி மிகவும் பரபரப்பாக இருந்தது. விரைவில் அடுத்த மூன்றாவது ஒளியும் கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். அநேகமாக வர வேண்டியவர்கள் வந்திருக்கின்றார்கள், வராதவர்கள் இன்னும் இருக்கின்றீர்கள், ஆனால் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமோ தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே பதிவிலே பார்த்தவர்கள் சிலர் வரவில்லை, இனி வருவார்கள் என்றும் நான் எண்ணவில்லை. வந்தாலும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்பதும் சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். நான் வாக்கு உரிமை எப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டேன், ஆனால் அவர் வாக்கை தரவில்லை, அதனால் அவருடைய வாக்கு எங்களுக்கு எண்ணிக்கைக்குள்ளே சேரவில்லை. இப்பொழுது அவர்கள் மூன்றாவது ஒளியை இன்னும் பாய்ச்சவில்லை, பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பாக பாடல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஐந்து பாடல்களும் சிறப்பான பாடல்கள் என்ற பெயரை நீங்கள் எல்லோரும் வந்து கூறுகிறீர்கள், ஆனால் உங்கள் தெரிவுகள் மிக மிக சிறப்பான தெரிவுகளாகத்தான் இருக்கின்றன. என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இறுதி அங்கிருந்து தான் வர வேண்டும். இன்று வந்து இணைந்து எங்களுக்கு இரண்டு பாடல்களை தந்து சென்றீர்கள். அதிலே சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய விருப்ப பாடலை எழுதியிருந்தார். அவருக்கு வெற்றி பாடலை நான் கேட்கிறது, முடிந்தால் சந்தன்ராஜ் அவர்களே உங்களுக்கான வெற்றி பாடலை ஒரு தடவை தர வேண்டும் ஒரு வரப்போவதற்காக. இங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் தனது விருப்ப பாடலாக வெற்றி பாடலாக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் பூமாலை என்ற பதத்தை தெளித்திருந்தார். இதோ மூன்றாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள், வாக்குச்சாவடியை அடைக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமாக எங்களுடைய வாக்களிப்பு நிறைவேறி விட்டது. இனிமேல் முடிவைத்தான் பார்க்க போகும்.

0: வணக்கம் சந்தன் ராஜ், உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று வெற்றி பாடல் தர வேண்டும் தாருங்கள் ஒலிபரப்புவதற்காக.
1: சரிங்க, அதாவது நான் கொடுத்தது வெற்றி பாடலா கொடுத்துருங்க. இப்ப இன்னொரு பாடல் கேட்போம், சின்ன சின்ன ஆசைகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து.
0: சின்ன சின்ன ஆசைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல்?
1: திரைப்படத்தில் இருந்து இளையவளே நான் இனியவளே.
0: அப்படியா? சரி,
1: ஆமா,
0: இளையவளே
1: நான் இனியவளே.
0: நான் இனியவளே, வாழ்த்துக்கள். இளையவளே நான் இனியவளே, வாழ்த்துக்கள்.
1: நிச்சயமா பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

வழியிலே நாங்கள் வாக்குச்சாவடி அடைத்து அவர்கள் பதில் தரும் வரைக்கும் நாங்கள் பாடலை கேட்க வேண்டும். இரண்டு பாடல்கள் உடன் தர வேண்டிய பாடல்கள் இருக்கின்றது. ஒன்று ஜெகவர் சாதிக் அவர்கள், அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். சந்தன்ராஜ் அவர்களும் ஜெகவர் சாதிக் அவர்களும் பூ மாலை என்ற பதத்தை ஒரு நிமிடத்துக்குள்ளே கண்டு அனுப்பி வைத்து அந்த வேத்தியை தேடிக்கொண்டார்கள். இருவருக்கும் கொடுக்கும்படியே முதல் பாடலை ஜெகபர் சாதிக் அவர்களே, நீங்கள் வாக்களிக்க வரவில்லை, வாக்கு எங்களுக்கு தரவில்லை, அதனால் இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், உங்கள் வாக்கு இங்கே சேரவில்லை, நீங்கள் வெற்றி பாடலுக்கு எழுதியிருந்து இருக்கின்றீர்கள், அந்த பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன், அனைவரும் கேட்போம்.

இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது எங்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வராது விட்டாலும் வானொலிக்கு வராது விட்டாலும் காரணங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று மனமாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை நீங்கள் இன்றைய பாட்டுகளின் பதம் என்னவென்று கண்டுபிடித்து கொடுத்து அதற்கான வெற்றி பாடலாக தந்தோம். உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்களும் சரியான பதிலை தந்து இந்த பாடலை பெறுகின்றார். கண்ணுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி என்ற பாடலை தான் தாருங்கள் என்று தர்மம் திரைப்படுத்த பாடலை கேட்கின்றீர்கள். இது அந்த பாடல் உங்கள் வெற்றி பாடலாகும்.

சிறப்பான அந்த பாடல், இருவரும் கேட்ட பாடல்கள், இரு துறையில் இருந்து ரசிக்கக்கூடியதாக இருந்த பாடலாக இருந்தது இந்த பாடல். தர்மம் என்ற திரைப்படத்திலிருந்து சந்தன்ராஜ் அவர்களுக்கான வெற்றி பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளே, இன்று மலர்ந்த பாட்டு சவாரி 162 மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 13 உறவினர்கள் வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் வர இருந்தாலும் இவர்கள் வந்ததே தில்லுமில்லாக இருந்தது. இங்கே தட்டுப்பாடாக இருந்தது இல்லை இடர்பாடாக இருந்தது. அந்த இடர்பாடு மத்தியிலும் தாங்கள் தெளிவாக சிந்தித்து நல்லதொரு பாடலை தெரிவு செய்திருக்கின்றார்கள் தான் நாங்கள் எண்ண வேண்டும். வந்த பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள். 13 உறவுகளாக இங்கே வந்தவர்கள் திரு நாகப்பன் முதலாவது நேயராக வந்து நல்ல கைராசிக்காரன் நன்றாக சென்றது. தேவா, அனுஷியா, கிருஷ்ணன், ஷியாமலா, விஜயராகவன், கஸ்தூரி, மகாலிங்கம், ஞானசேகரன், சாந்தி, ஜோஜ், சந்தனராஜ், ரேவதி ஆகியோர் வந்து தங்கள் மன விருப்பத்துக்கேற்ப தீர்க்கமான முடிவெடுத்து சரியான முடிவை தந்தார்கள் என்றுதான் எண்ண வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பாடல் நிறைவுக்கு வரத்தானே வேண்டும். அதே போன்று சரியான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று எல்லோரும் பாடலை நல்ல பாடலை தான் தெரிவு செய்திருக்கிறீர்கள். கூடுதலான வாக்குகளை பெற்ற பாடலை இப்பொழுது கூற இருக்கின்றேன். பழமை போல இன்று இரண்டு பாடல்கள் கட்டுப்பணத்தை இழந்து விட்டன. அவர்களுக்கு யாரும் பெரிதாக கொடுக்கவில்லை. இருப்பினும் ஒரு பாடல் கூடுதலான விருப்பத்தை இங்கு தந்தது. ஆனால் முதலாவது இடத்தையோ ரெண்டாவது இடத்தையோ பெற முடியாமல் வெற்றி இடத்தை பிடிக்க முடியவில்லை. அந்த பாடல்கள் முதலாவது வரிசையில் நின்று பாடிய பூ மாலை ஒரு பாவையானதோ என்ற தங்கமகன் திரைப்படுத்த பாடலும், இரண்டாவது வரிசையில் ஓடிய பூ மாலை நீயே புழுதி மண் மீதே என்ற பராசக்தி திரைப்படுத்த பாடலும் கட்டுப்பணத்தை இழந்து முதலாவது இடத்தையோ வெற்றி இடங்களை பிடிக்கவில்லை. இருப்பினும் இந்த ரெண்டு பாடல்களையும் பொறுத்தவரையிலே பார்த்தால் பூ மாலை நீயே புழுதி மண் மேலே என்றதுக்கு கூடுதலான புள்ளி கிடைத்திருக்கின்றது. அது ரெண்டையும் ஒதுக்கி விடுவோம். ஏனைய மூன்று பாடல்களும் தான் இன்று வெற்றி பாடல்களுக்குள்ளே வருகின்றன. அதிலே மூன்றாவது இடத்தை பெறும் ஒரு பாடல் இந்த 13 மூவருடைய உள்ளத்தை தொட்ட பாடலாக வருகின்றது. அந்த பாடல் பூ மாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே என்ற மூன்றாவது இடத்தில் நின்று பாடிய பாடல் மூன்று உறவினர்களை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் நின்று பாடியது மூன்று உறவினர்கள் விரும்பியிருக்கின்றார்கள். மூன்று புள்ளிகளால் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது அந்த பாடல். இதுக்கும் ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து இரண்டாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கலாம் என்று நீங்கள் எண்ணும் வழியில் இங்கு இரண்டு பாடல்கள் போட்டியிலே இருக்கின்றன. பூ மாலையே தோல் சேரவா, பூ மாலையில் ஓர் மல்லிகை, நான்காவது ஐந்தாவது பாடல்கள் முதலாவது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அதிலே இப்பொழுது மூன்றாவது இடத்தை பெற்ற பாடலை தெரிந்து கொண்டோம். அப்படி என்றால் இரண்டாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கும் என்று பார்த்தால் நான்கு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் நான்காவது இடத்திலிருந்து பாடிய பூ மாலையே தோல் சேரவா என்ற பாடல் நான்காவது வரிசையில் நின்று பாடி நான்கு பேருடைய உள்ளத்தை தொட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தால் முதலாவது பாடல் எதுவென்று நான் கூறாமலே நீங்கள் இப்பொழுது கணித்திருப்பீர்கள். ஐந்தாவது இடத்தில் இருந்து பாடிய இசை அரசரும் இசை அரசியும் மெலிசை மன்னரின் இசையிலே பாடிய ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல் ஆறு உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு முதலாவது இடத்தை பெற்று வாழ்த்து பெற்றிருந்தது. இந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நாகப்பன், அவரை தொடர்ந்து ஷியாமலா, அடுத்து மகாலிங்கம், ஞானசேகரன், சாந்தி, ஜோர்ஜ் ஆகியோர் இந்த பாடலுக்கு வாக்களித்து முதலாவது இடத்தை பெற வைத்திருக்கின்றார்கள். இதிலே நான் கூறியிருந்தேன் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் என்ன பாடல் என்று சொல்லுவதற்கு முயற்சித்தவர், எழுதி அனுப்பியவர், முடிந்தால் வாக்கினை தாருங்கள் என்று எண்ணியிருந்தேன். அவர் எங்களுக்கு வாக்கு தரவில்லை, அதனால் அவருடைய வாக்கு இங்கே சேரவில்லை. ஏனைய 13 உறவினர்களை உங்களை படித்திருந்தேன். அவர்களுடைய வாக்கின்படி இன்றைய சிறந்த பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல்

பங்களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களுக்கு ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் எதுவுமே தேவையில் அல்லோல கல்லோலப்படாமல் அமைதியான சுமூகமான வாழ்க்கை வாழ வேண்டும், சமதர்மம் நீதி நிலைக்க வேண்டும், நேர்மை நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பு கருணை சாந்தம் கொண்டு மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று அவர்களுக்கு உறுதி கூறி உங்களோடு நான் இணைந்து மீண்டும் என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு அவர்கள் தாழ் வணங்கி வணிந்து இன்றைய மூன்றியல் தமிழ் வானொலியின் 26வது ஆண்டின் 9வது மாதத்தின் 21வது நாள் பாட்டு சவாரி கதம்பத்திலே 162வது பாட்டு சவாரி பூமாலையில் ஓர் மல்லிகை என்ற வெற்றி பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவருக்கும் நலம் கூறி வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று நிறைவு கொண்டு வருகின்றேன் நிகழ்ச்சியை. வாழ்வோம் வளமாக.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களெல்லாம் அறியும் அன்பு தமிழும் பெற்று வர ஆளாக்கிய ஆண்டு கொண்டு வரும் எல்லாம் அல்ல இறைவா. என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி உலகளாக இருக்கின்ற என் முகம் தெரிந்த என் அன்பு உறவுகளே, உங்களையும் இன்றைய கதம்பத்திற்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்று 2026 ஆண்டு 9 மாதம் 28 நாள் திங்கட்கிழமை. வாரந்தோறும் வரும் திங்கட்கிழமைகளில் நாங்கள் காண்பது, கலந்து கொள்வது,

சந்தோஷமாக நாங்கள் சவாரி செய்வதற்காக இன்று பாட்டு சவாரி 163 வளமை போல் மலர பெறுகின்றது. 5 பாடல்களோடு 5 பாடல்களும் நாங்கள் பலமுறை கேட்ட பாடல்களாக இருக்கலாம், கேட்காத பாடலாக இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் காண இருப்பது பாட்டு சவாரி 163 ஒரு பதத்திலே வரும் 5 பாடல்கள் பல திரைப்படங்களிலிருந்து நாங்கள் கேட்ட பாடல்களாக வரும். அந்த பாடல்கள் வளமை போல நியதிகளோடு இன்று சவாரி செய்ய இருக்கின்றன. இசையோடு அந்த சவாரியை கேட்டு மகிழ்ந்து கொள்ள அதற்கு வாக்களிக்க ஆயத்தமாக நீங்கள் இருக்கும் இந்த வேளையில் இன்றைய காலநிலையை நாங்கள் ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு 18 பாகையாகத்தான் காட்டுகின்றது. இது படிப்படியாக உயர்ந்து 20 பாகை வரை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் அந்த வெப்பம் எங்களுக்கு இது அதிகமாக வெப்பமாக தோன்ற வெளியே சென்று பார்த்தால் குளிராக இருக்கின்றது. காரணம் எங்கள் காற்றோட்டத்திலே வெப்பத்தோடு கலந்து குளிரும் இருக்கின்றது. இந்த காலநிலையில் பசுமை நிறைந்த மரங்களெல்லாம், செடிகளெல்லாம், கொடிகளெல்லாம், மலர்களெல்லாம், மலர் கன்றுகளெல்லாம் தங்கள் பசுமையை இழந்து வாடி வதங்கி நிறங்கள் மாறி வேறு நிறங்கள் பூசுவதோடு அல்லாமல் தங்கள் கோலத்தை எல்லாம் இழந்து தவிக்கின்ற ஒரு காலம், இலை உதிர் காலம். எங்கள் இல்லத்தின் அருகே இருக்கின்ற ஒரு மரத்தின் படம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பச்சை பசையில் என்று எவ்வளவு அழகாக இருந்த இந்த மரம் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இதிலே அந்த நிற வண்ணத்திலே இலைகள் காணப்படுகின்றது. ஆனால் இது படிப்படியாக அந்த வண்ணம் மாறி அங்கே ஒரு கரையிலே பாருங்கள், உதிர்ந்து குச்சி தெரிகின்றது. அதே போன்று வெறும் குச்சிகளாக இருக்கப் போகின்றது. என் கலையத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கும் பொழுது தினமும் நான் பார்த்து மகளும் ஒரு பெரும் மரம் ஒன்று, அதனுடைய உச்ச கிளைகள் எல்லாம் எனக்கு அழகாக தெரியும் வேளையில் இன்று அதை பார்க்க முடியவில்லை. அந்த அழகை இழந்து தவிக்கின்றது அந்த மரம் என்றுதான் கூற வேண்டும். மெதுவாக லேசாக காற்று வீசும் பொழுது அந்த காற்றோடு அதை அசைய முடியாமல் அசைந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் நாட்டில் எப்படி இருக்கின்றது? உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து கூறிக்கொள்ளுங்கள். எப்படித்தான் காலநிலை நன்றாக இருந்தாலும், எங்களால் தாங்க முடியாததாக இருந்தாலும், ஆனால் அதை நாங்கள் தாங்கித்தானே ஆக வேண்டும். அதனால் தான் கூறுகின்றார்கள், இதயம் தாங்கும் இதயம் வேண்டுமென்றோ என்று எண்ண தோன்றும் இந்த வேளையிலே. இந்த வேளையிலே தொடர்ந்து இந்த மரங்களெல்லாம் அடர்ந்து எல்லாம் ஒரு நிறமாக வரும் காலம் வருகின்றது. விரைவில் நான் அந்த படத்தையும் உங்களுக்கு தருகின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். இது என்னுடைய நிலை. வீட்டினுள்ளே குளிராகவும் வெப்பமாகவும் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலநிலை வந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த பகல் வேளையே எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று நாங்கள் எண்ணினால் நான் உங்களுக்கு அடிக்கடி கூறினேன். அடிக்கடி அல்ல, நாளாந்தம் எங்களுக்கு நிமிட கணக்காக நேர அளவு குறைந்து கொண்டிருந்த பகல் வேளை இப்பொழுது எங்களுக்கு 12 மணித்தியாலம் கிடைக்கவில்லை. 6 நிமிடங்கள் குறைந்து தான் இருக்கின்றன. அந்த குறைந்த நிமிடத்தை நாங்கள் பார்த்தால் 11:54 என்று 11:54 அடடா, 12 மணித்தியாலத்தை விட குறைந்து கொண்டு போகிறதா? இது என்ன வேடிக்கை? இன்னும் 8 மணித்தியால பகலிலும் வாழ இருக்கின்றோம். எதையும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று இரவு லேசாக குறைந்து ஒரு 10 பாகை வரைக்கும் இல்லை, 3-4 என்று வந்தது 10 பாகையிடம். இன்று காலையிலே என் மகள் சேமலா கூறுவது போல, மழை வந்ததா மகளேண்டா, ஏதோ இத்தினியூண்டு என்று கூறுவது போல எங்களுக்கும் ஒரு இத்தினியூண்டு மழை தொட்டு காட்டிவிட்டு துவித்து காட்டிவிட்டு சென்று விட்டது. பெருமழை இனிமேல் குறைந்து கொண்டு போகலாம், ஆனால் திடீரென்று மழை பொழியக்கூடும். இங்கே இந்த காலநிலை இங்கே நாங்கள் ஒரு காலநிலையே நிரந்தரமானதுன்னு நாங்கள் கூற முடியாது. நல்லது, ஒரு வழி இருந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நாங்கள் பாட்டு சவாரியை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் நேரம் 11:38 நிமிடத்தை தொட்டுவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:08 நிமிடமாக காட்டும் இந்த வேளையிலே 7 திரு நாட்டிலும் இந்தியாவின் நேரத்தை அதை கூறினேன். அன்புடன் ஏனைய நாடுகளும் அவரவர்களுடைய காலநிலை கேட்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கும். இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். நாங்கள் பாட்டு சவாரியை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு பரீட்சை ஒன்று வைப்பது உண்டதுதானே? அதிலே யார் தேறுகிறார்கள், யார் புத்திசாலி
கட்டிக்காரன் அவர்களுக்கு ஒரு பாடல் வழங்குவது வழங்குவதெல்லாம் வெற்றி பாடல்னு கொடுப்பேன் அல்லவா. அந்த வகையில் இன்றும் தர இருக்கின்ற தரவுகளை இன்றைய பாட்டு சவாரிக்கு வரும் பாடல்கள் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதத்தில் வருகின்றன. அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கலாம் என்ற தரவையை தருகின்றேன். கவனமாக கேளுங்கள். ஒரு நிமிடம் இடைவெளி நேரம் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த ஒரு நிமிடத்தில் ஓடி வந்து இணைந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுகொண்ட அந்த பாடலை தந்து கொள்ள வேண்டும். அந்த பதம் கூறுவது, அது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுதான். அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்று வேறு பேரலை அழைத்தாலும் அது எங்களுக்கு நாங்கள் கண்ணால் பார்க்கலாம், தொடலாம், எல்லாம் செய்யலாம், அதை அனுபவிக்கலாம், அதை உபயோகிக்கலாம், உயிர் வாழ்வதற்குரியது. நான்கு எழுத்துக்களை கொண்டது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை குறிப்பிடுவது. ஒன்றிலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். ஒன்று எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும் ஒன்று. இது பலவிதமான வடிவங்களிலே இருக்கின்றன. தொட்டு பார்க்கலாம், உணர்ந்து பார்க்கலாம், நாங்கள் உண்ணலாம், எல்லாம் செய்யலாம், அருந்தலாம், எல்லாம் செய்யக்கூடியது. அது எதுவாக இருக்கும் என்று ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் வழங்கப்படுது, சரியாக ஒரு நிமிடம் கொடுக்கப்படுது. அதற்குள்ளே எத்தனை பேர் பதில் தர என்ன பொருள் என்று கண்டுபிடித்து வருகிறீர்கள் பார்ப்போம். எங்கே பார்ப்போம், தாருங்கள்.

இருவர் பதிந்திருக்கின்றார்கள். மூவர் பதிந்த இடத்தில் ஒருவர் அதை விட்டு சென்று விட்டார். இருவருடைய பதம் கிடைத்திருக்கின்றது. இவர்கள் இருவரும் தான் எழுதியிருக்கின்றார்கள் சரியான பதத்தை. தண்ணீர் என்றது சரியான பதம். இந்த பதத்தை இன்று எல்லோருக்கும் முதல் நான் வருவேன் என்று தன்னுடைய பதிவை வரவை பதிந்து வணக்கம் கூறி இணைந்த அன்பு உறவு நாகப்பன் அவர்களும், அதன் பின்பு அதற்கு முன்பு அவரோடு இணைந்து வந்து எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்பதோடு இல்லாமல் இந்த பதத்தையும் கண்டுபிடித்து இருவரும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவர் மூன்றாவது நபர் அதை தான் முதலில் தந்துவிட்டு மீண்டும் இவர்கள் எழுதிய பின்பு அதை அழித்து விட்டு மீண்டும் மாற்றிவிட்டார். ஆனால் அவருடைய நேரமும் சென்று விட்டது. அதனால் கிருஷ்ணன் நாகப்பன் இருவரும் வெற்றியாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தண்ணீர் என்ற பதம் தாங்கி வர இருக்கின்றது பாடல்கள்.

சரி, மூன்றாவது நபராக எழுதினாலும் அவருக்கு வாழ்த்துக்களை கொடுத்துக் கொள்ளுகின்றேன். அன்பு நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜவஹர் சாதிக்கவர், அவர்தான் முதலில் பதிவிட்டார். ஆனால் அந்த பதிவு பிழை என்று அவர் புரிந்து கொண்டு இவர்கள் போட்ட பின்பு அந்த உடனே அவரை தன்னுடையதை அழித்து விட்டார். அவர்கள் போடுவதற்கும் இவர் அழிப்பதற்கும் சரியான நேரம் இருந்தது. ஆனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது பாடல்களுக்கு வர இருக்கின்றேன். நேரத்தை கணக்கிலிட்டோம், தெரிவு செய்து கொண்டோம். இப்பொழுது ஐந்து பாடல்களும் வர இருக்கின்றது. ஐந்து பாடல்களும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி பாட இருக்கின்றது. இப்பொழுதே உங்களுக்கு பல பாடல்கள் உதயத்தில் வந்திருக்கலாம் சிந்தையிலே. இந்த பாடலோ அந்த பாடலோ தண்ணீர் என்ற பதம் தாங்கி எத்தனை பாடல் இருக்கின்றன. முதல் பதம் தண்ணீர் என்று வருகின்ற பதமாக முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சக்கரை தேவன் என்ற திரைப்படத்திலே இருந்து இசைஞானியின் இசையிலே பாடும் இல்லை எங்களுடைய இசை அரசி எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் முதலாவது பாடலாக ஒலிக்கின்றது. தண்ணீர் என்ற பதம் தாங்கி

0: இனிமையான இந்த பாடல் முதலாவது வரிசையில் நின்று தண்ணீர் என்ற பதம் தாங்கி சக்கரை தேவன் என்ற திரைப்படத்திலே இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் இசை ஞானியின் இசையில் ஒலித்ததை கேட்டோம். அடுத்த தண்ணீர் எப்படி வரப்போகின்றது? அடுத்த தண்ணீரை இசை அரசர் பி எஸ் எம் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக மெல்லிசை மன்னர் அவர்கள் இசை அமைத்து கொடுத்த சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. தண்ணீர் என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையில் நிற்கும் பாடல் கேட்போமா?
1: தண்ணீர் சுடுவதென்ன

இனிமையாக இரண்டாவது பாடலும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி சித்தி திரைப்படத்தில் இருந்து இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க மெல்லிசை மன்னர் இசை வழங்க கேட்டிருந்தோம். இன்றைய பாட்டு சவாரி 163 அலங்கரிக்கும். முதல் பதமாக தண்ணீர் தெரிவு செய்து வந்த வேளையிலே தண்ணீர் என்ற பதம் தாங்கி வந்த எத்தனை திரைப்படங்கள் இருக்கின்றன, அதிலே 5 திரைப்படங்களில் வந்த பாடல்கள் 5 பாடலே கொண்டு வந்த வேளையிலே தண்ணீர் குடம் கொண்டு என்ற பாடலை கேட்டோம். இரண்டாவதாக தண்ணீர் சுடுவது என்ன என்று கேட்டோம். அப்படின்னு நான் மூன்றாவது அப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கும் வேளையில் மூன்றாவது பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இசை ஞானியின் இசையிலே பின்னணி பிரபல பின்னணி பாடகர்கள் மனு உமா ரமணன் இவர்கள் பாடிய மணிக்குயில் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது.

சிறப்பான மூன்று பாடல்கள் கடந்து சென்றுவிட்டன. நீங்கள் செவியிலே ஒலித்து செவியோரம் வந்து சென்ற பாடல்கள் அடுத்து வந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கேட்க இருப்பதற்கு முன்பு இந்த பாடல் மணிக்குயில் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர்கள் மனு உமா ரமணன் இருவரும் பாட இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே சங்கீதா சஜித் அவர்கள் இவர்கள் பாடிய பாடலாக மிஸ்டர் ரோமியோ என்ற திரைப்படத்திலும் ஒரு பாடல் வந்திருக்கின்றது அல்லவா, அந்த பாடலையும் கேட்போமே.

இனிமையான இந்த பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் சங்கீதா சஜித் அவர்களால் பாடப்பட்ட பாடல். ஏ ஆர் ரகுமன் அவர்கள் இசையமைத்ததை தெரிந்து கொண்டோம். நான்கு பாடல்கள் தண்ணீர் என்ற வகையில் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா? அந்த பாடலை யார் பாடியிருப்பார்கள்? மெல்லிசை மன்னரின் இசையிலே இசை அரசர் மட்டும் பாடிய தங்கை திரைப்படத்து பாடல் ஐந்தாவது தண்ணீரை கொண்டு வருகின்றது காதோரம் இசையோடு.

தங்கை திரைப்படத்திலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த தண்ணீர் என்ற பதம் தாங்கி வந்த பாடலையும் கேட்டோம். ஒரே நேரத்தில் 5 பாடல்களை கேட்கும் பாக்கியம் கிடைத்தாலும் இந்த 5 பாடல்களும் இந்த பாடல் சிறந்தது என்று சற்று சிந்திக்க வேண்டி வைக்கின்றது இன்றைய பாட்டு சவாரி 163. இந்த வேளையிலே இந்த 5 பாடல்களும் பாடியதை நேரடியாக கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஞாபகம் வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டு 5 பாடல்களையும் வரிசையாக எழுதுவது உண்டு. அந்த 5 பாடலையும் நான் எழுதும் கடமையை அன்புடன் அன்பு மகள் கஸ்தூரி, அன்பு மகள் ஷியாமலா இருவரும் தாங்கி அழகாக வரைந்திருக்கின்றார்கள். புலனத்திலே நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி முடியும் வரை பல்லவி சரணங்களையும் இடையிடையே ஒலிபரப்பும் செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றது யார் எந்த பாடலை பாடியிருந்தார்கள், எந்த திரைப்படத்திலே பாடியிருக்கிறார்கள், இப்படி பாடியிருக்கின்றார்கள் என்பதை நன்றாக அவதானித்து நான் முன்பு கூறியது போன்ற விடயங்களை மனதிலே பதித்து உங்களை இப்பொழுது இந்த பாடல் 5 வரும் வேளையில் எந்த பாடல் உங்கள் மனதை தொட்டது, உங்கள் மனதுக்கு சரி என்று படுகின்றது, திருப்தியாக இருந்தது, சிறந்தது என்று தெரிகின்றதோ நீங்கள் சுதந்திரமாக வந்து வாக்கினை தருவதற்கு இரகசிய வாக்கெடுப்பு இங்கே இணைக்கப்பட்டிருக்குள்ளது. இன்னும் வாக்குச்சாவடி திறக்கவில்லை. அதனால் நான் உங்களுக்கு தரும் நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாக்கினை தரலாம். நேரம் அதிகம் எடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் நேரம் அதிகம் எடுக்க வேண்டும், சிந்தித்துத்தானே தர வேண்டும். எல்லாம் நல்ல பாடல் போல்தான் இருக்கும், கேட்ட பாடலாக இருக்கும், கேளாத பாடலாக இருக்கும். எதுக்கு போடுவது என்று ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் நிதானமாக நீங்கள் தீர்மானித்து வந்து தாருங்கள். ஏனென்றால் வாக்குரிமை உங்களுக்கு உரிய உரிமை, வாக்களிப்பது கடமை. உரிமை கடமையை மீறாமல் நீங்கள் வருவீர்கள். நாள்தோறும் நாங்கள் இசையோடு வாழுகின்றோம், இசையோடு இருந்திருக்கின்றோம் என்று தெரியும். உங்களுக்கான நேரம் கிட்ட நெருங்குகிறது. இன்று இந்த பதத்தை கண்டுபிடித்து முதலில் அறிவித்தவர்கள் நாகப்பன் கிருஷ்ணன் இருவரும். இருவருக்குமாக அவர்கள் நேரே வரும்பொழுது, வாக்களிக்க வரும்பொழுது அவருக்கு விருப்பமான பாடலை, அவர்களுக்கு அந்த பாடலையும் நான் கொடுப்பேன். அவர்களுக்கு விருப்பமான பாடலையும் கொடுப்போம், வெற்றி பாடலையும் கொடுப்போம். அது ஒரு புறம் இருக்க, நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு இணைந்து நேரடியாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்து பாடலுக்கு வாக்கினை தந்து செல்லலாம். எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்பதை இங்கே பதிவில் இட்டிருக்கின்றீர்கள். வரவேற்று கொண்டு இதோ உங்கள் கரத்தில் வாக்குச்சாவடி திறக்கப்பட்டு விட்டது என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 எந்த இடத்தில் இருந்தாலும் யாரும் நீங்கள் அழைக்கலாம், அழைத்து வாக்கினை தாருங்கள். இப்பொழுது உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கப்படும். எந்த பாடல்கள்? இன்றைய போட்டி பாடல்களை பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்க இருக்கின்றன.

0: வந்துவிட்டால் அன்பு மகள் காய கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. சேந்தன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மதிய வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: உங்கள் மதிய வணக்கத்திலே நாங்கள் அது முன்பகல் வணக்கத்தில் நாங்கள் நண்பகலை தொட்டுவிட்டோம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சோபையா. டே காலையில சரியான குளிரும் இதுவும் காலநிலை இருந்தது, 7-8 பாகையில. ஆனா இப்போ எங்களுக்கு 18-20 இருக்கு.
0: அப்படித்தான் எங்களுக்கும், அப்படித்தான் அதே போன்றுதான் எங்களுக்கும். மழை ஒன்று லேசாக துருவிட்டு சென்றது எங்களுக்கு. ஆனால் இன்று பகல் வேளை மாலை நேரம் மழை வரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. வரலாம் என்று எண்ணுகிறேன். நல்லது, நல்ல காலநிலை, நல்ல குளிர். இப்பொழுது இது இந்த காலநிலை நாங்கள் தாங்கக்கூடியதான் மகளே, அப்படித்தானே? ஆயத்தங்களோடு வந்திருப்போம். நான் பாடல்களை வைத்திருப்பேன். 5வது பாடல் வருகிறது என்றவுடன் நான் பிரதிபலிப்பேன். அதை நானாக இருந்து எண்ணினேன். நீங்கள் போடுவீர்கள், இருவரும் போடுவீர்கள் தான், இருவரும் போட்டு விடுவீர்கள். நீங்கள் போட்ட கையோடு உடனே மகள் சியாமலாவும் போட்டு விட்டார். இருவருக்கும் நன்றி. உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி போவோம் என்ற வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி போவோம், பாருங்கள். அழைத்து கொண்டு போகிறேன்.

0: பாட்டலைக்கு வந்துவிட்டோம் அன்பு கஸ்தூரி. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவு செய்தீர்கள், அந்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் தெரிவு மிகவும் கருத்துக்களோடு தந்தீர்கள். அப்படி வரிசைப்படுத்தும் ஒரு சிறப்பான வரிசைப்படுத்தல் அது. நீங்கள் அந்த பாடல் ஒவ்வொன்றுக்கும் கருத்து கூறி இப்படி இருந்தால் இப்படி இப்படி என்றெல்லாம் கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, உங்களுக்காக நான் உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன பதிவு செய்கிறீர்கள் நேரத்துக்கு தருவதற்கு?
1: எனக்கு இன்றைக்கு கட்டுமரக்காரன் திரைப்படத்துல

0: மாய் முன்னிருக்க கண்டேன் அச்சச்சோ அன்னி பூ பெண்ணானதோ.
1: சத்தும்
2: சாடல் கேட்டுவிட்டது காரியமில்லை. அதுதான் அலைவரிசை. அலைவரிசை
1: திரைப்படம்
2: கட்டுமரக்காரன் சிறப்பான பாடல் உங்களுக்காக ஒலிபரப்ப நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி. முதல் நேராக இணைந்து சிறப்பித்தமையும் நன்றியை குறிக்கிறோம். நன்றி அம்மா. எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும். ஜெகபிரசாதிக்கு அவர்களே இணைந்து விட்டு உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு சவாரி 163 போட்டி பாடல்கள். அதிலே 5 பாடல்கள் வரிசையாக இருந்து ஒருவர் வந்து இணைந்தார். கை விசேஷமாக கஸ்தூரி அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதி அவர்கள் நீண்ட நாட்களுக்கு மீன் என்று காட்டிலைக்கு வருகின்றார். மீண்டும் வணக்கம். வணக்கம் வரவு நல்வரவாக ஜெகபிரசாதி அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
2: நாங்கள் நலமும் நலமின்றி இருந்தாலும் பலமாக இருக்கின்றோம் நலமாக இருக்கின்றோம் என்று தான் கூறிக்கொள்ள நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள்.
3: நலமா இருக்கீங்க?
2: வாழ்த்துக்கள். உடல் நலம் சிறந்தால் போதும், உள்ளம் போக போக சரியாகத்தான் வரும். இப்பொழுது அங்கே காலநிலை நாகப்பட்டினத்தில் எப்படி இருக்கின்றது ஜெகபிரசாதி அவர்களே?
3: கடுமையான வெயில் தான்.
2: ஓ மழையிலையும்
3: இல்ல, இங்க மழை இல்ல. நம்ம ஏரியா நாகை மாவட்டத்துல மழையே இல்லை.
2: நாங்கள் இப்பொழுது ஒரு நாள் வெயில் ரெண்டு நாள் வெயில் வந்தவிட ஒரு வார வெயிலே தாங்க முடியாம இருக்கும். இந்த எல் நீனோ ஒன்று ஒன்று வருகின்றது. இரண்டு வருடத்திலே எல்லாம் வறட்சி அடைய போகின்றது என்று எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மையு தெரியவில்லை. அதை நோக்க அதற்குத்தான் நிறைவேன் இப்பொழுது வெப்பத்தை அதிகமாக தந்து எங்களை பழக்கப்படுத்துகிறாரோ ஒன்று என்ன தோன்றுகிறோம்.
3: இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் ஐயா.
2: சரி நாங்கள் வாக்குச்சாவடிக்கிறோம். கூறுங்க கூறுங்க.
3: அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு இதே மாதிரி கடுமையான வெயிலா தான் இருக்கும். இலைகளை மழை பெய்யுங்கிற
2: நானே இது 2 வருடங்களுக்கு மட்டும்தான். 5 வருடங்களுக்கு அடேங்க அப்பா. ஒரு
3: இங்க ஒரு வானிலை அறிக்கையில பதிவு போட்டிருந்தாங்க 5 வருஷத்துக்கு வெப்பம் அதிகமா தான் இருக்கும், தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு.
2: ஆனால் அவர்கள் காலநிலைகளின் தட்பவெப்ப நிலையை அவர்கள் அந்த தரவுகளை கொண்டு கணிக்கின்றார்கள். ஆனால் அது மாறக்கூடும். மக்களுக்கு ஆவண செய்ய வேணும். நீர் நிலைகளை உருவாக்கி ஒரு குளங்களை பெருக்கி ஆறுகளை அமைத்து அப்படி செய்யலாம். ஆனால் மழை பெற வேண்டுமே ஐயா. அவற்றுக்கெல்லாம் மழை
3: இறையும் கையில் இருக்கியா?
2: அவருடைய கையா? அதுதான் எந்த நேரம் எத்தனை ஏறி வந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனை தாண்டி எதுவும் நடவாதையா. அதனால தான் நாம் எல்லோரும் கூடி மக்கள் எல்லாம் இறைவன் என்ற ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகிறார்கள். இறைவன் ஒருவன் இயற்கை, அதுதான் இயற்கை. சரி நல்லது. நாங்கள் வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள்.

0: நல்லதொரு பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு காட்டிலைக்கு வந்துவிட்டு ஜெகபிரசாதிக் அவர்களினோடு நல்ல பாடல் ஜெகபிரசாதிக் அவர்களை நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பாடல்கள் ஐந்தும் கேட்பதற்கு எப்படி இருந்தது, என்ன குறிப்பு கூறுவீர்கள்?
1: ஐந்துமே வந்து இனிமையான பாடல் ஐயா,
0: ஐந்தும் இனிமையான பாடல், சிறப்பு.
1: ஆமாயா, ஆமாயா.
0: ஒரு ஒரு ஒரு வினாடியில் ஒரு துளின்னு வினாடி தாமதித்தால் உங்களுக்கு இந்த அதுக்குள்ளே விட முடியாமல் ஆனால் தண்ணீர் ரெண்டாவது முறை கண்டுபிடித்து விட்டீர்கள் நீங்கள். ஆகாயம் என்று விட்டு மாற்றி உடனே தண்ணீரை கண்டுபிடிச்சு.
1: ஆமாயா, ஒரு செகண்ட் தான், ரெண்டு செகண்ட் தான் ஐயா.
0: ஆமாம், ஆமாம். சார், இப்பொழுது ஜெகபிரசாதிக் அவர்களுக்கு என்ன விருப்ப பாடலாக இருக்கும் இன்னைக்கு?
1: எனக்கு பார் மகளே பார் அப்படிங்கிற படத்தில் வந்து நீரோடும் வைகையிலே நின்றாலும் மீனே அப்படிங்கிற பாடல்,
0: சிரமமான பாடல் ஐயா. நீரோடும் வைகையிலே, நீரோடும் வைகையிலே பாடல் உங்களுக்காக தருகின்றேன். ஒரு செகண்ட் தான் தாமதித்தென்றாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி பாடலை தர விரும்புகிறேன். கூறுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும் அப்படி வெற்றி பாடலாக?
1: புதிய பூமி அப்படிங்கிற படத்துல வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை அப்படிங்கிற பாடல்,
0: சிறப்பு. நீங்கள் எங்கள் மொங்கியல் வானொலியின் தூண், உங்கள் வீட்டு பிள்ளை, இனிமையான பாடல். என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: புதிய பூமி.
0: ஆமாம், புதிய பூமி திரைப்படம். புதிய பூமி, உங்களுக்கும் இந்த பாடல் நீங்கள் முதல்ல எழுதிவிட்டீர்கள். ஆகாயம் என்று அந்த நான் அங்கே கூறியிருந்த நாங்கள் தொடலாம் என்று கூறி அதை உபயோகிக்கலாம் என்றவுடன் உடனே மாத்தி தண்ணீர் தந்திர அதற்குள்ள இவர்கள் முந்தி விட்டார்கள். பாடலை தந்து மகிழ்ந்து கொள்வோம். உங்கள் பாடலை தந்து நாங்கள் நன்றி ஜெகபிரசாதி அவர்கள். இந்த நிலையிலும் எல்லாவற்றையும் ஓரளவு தாங்கி மறந்து எங்களோட மீண்டும் இணைந்து நீங்கள் கலகலப்பாக பேச வேண்டும், பெற வேண்டும் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இன்று வந்ததேட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். நன்றி ஜெகபிரசாதி.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. உறவுகளே, வர முடியாமல் எத்தனை நாள் தாமதித்து வர முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தார், ஆனால் வர வேண்டும் என்று எண்ணினாலும் தன்னுடைய பங்கை அழித்துக் கொண்டிருந்த ஜெகபிரசாதி ஐயா அவர்கள் இன்று இணைந்து குரல் தந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டோம். எல்லோரும் அவர்களுக்கு பிரார்த்தனைகள் செய்தோம், வாழ்த்துக்கள் கொடுத்தோம். அவர் அதை பலித்திருக்கிறது இறைவன் பேரில். அவர் மேலும் நலம் பெற்று வாழ வேண்டும், நீண்ட காலம் இருந்து எங்களோடு இணைந்து உறவாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்கின்ற பாடலை கேட்போம். ஓடிவாருங்கள் வாக்காளர்கள், வாக்களிக்கு ஓடிவாருங்கள்.

0: சிறப்பான பாடல்கள் இதமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் கேட்டு மகளும் எங்களுடைய மோந்தையில் தமிழ் வானொலியிலே ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டோம் அல்லவா. அந்த ஐந்து பாடல்களும் இந்த பாடல் சிறந்ததென்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு சற்று நேரம் வேண்டும் தான். இருப்பினும் அதிக நேரம் எடுக்காமல் ஓடி வாருங்கள். உங்களுக்காக வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. இருவர் வந்து வாக்களித்து விட்டு சென்றார்கள். அடுத்தவர்களும் வருவார்கள், ஓடி வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். வந்துவிட்டால் அன்பு மகிழ்ச்சி அமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்களம்மா?
1: நல்லா இருக்கப்பா, ஜாலியா இருக்கப்பா.
0: ஏன்டா மழை பெய்து விட்டதோ? எங்கள் மழை உங்களை நினைக்க வைத்தது. நீங்க சொல்லுங்க.
1: ரெண்டு மணி நேரம்
0: பெஞ்சிருக்கு. நீங்க எங்க சென்றிருந்த? நீங்க ஒரே இடத்துல இருப்பது இல்லையா மகளே? காலையில செல்ல முடியிருக்கீங்களோ? நடந்து
1: வெளியில போயிருந்தேன்.
0: நீங்கள் இல்ல என்றாலும் தானாடா விட்டாலும் சதையென்றாலும் ஆட வைத்து விட்டது.
1: அதை வர வழியில தண்ணியா நின்றுச்சுப்பா.
0: ஓ,
1: அது மட்டும் ஒரு சந்தோஷம் இருக்கு.
0: சந்தோஷமா இருந்திருக்கு. நல்ல ஆடிக்கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே காலையிலே உங்களை நினைக்க கூடியதா இருந்தா நீங்க கூறுவீர்கள், எங்கப்பா மழை இத்தினோண்டு வந்தப்பான்றது போல.
1: அப்படிதான் நான் இருந்த இடத்துல வந்துச்சு. வந்துச்சுப்பா
0: எங்களுக்கும் இன்றைக்கு காலையில அப்படிதான் இத்தினோண்டு வந்த சியாமலை நினைத்து விட்டேன். பார்த்துக்கிற பார்த்து அங்கே லண்டன்லயும் நல்ல மழை பொழிந்திருக்கின்றதாம். கஸ்தூரி, நான் செய்யும் பணியை சுமந்து நீங்களும் இருவருமாக பகிர்ந்து சேர்ந்ததுக்கு என்னுடைய நன்றி. பாடல்களை எழுதி போட்டு விட்டதுக்கு உள்வாங்கி விட்டு அழகாக எழுதி இருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அது நல்ல நல்ல சவாரி படவும் ஒன்று போட்டு சிறப்பு. கண்டிக்கா கண்டிக்கா. சரி, இப்பொழுது நாங்கள் ஐந்து பாடல்களையும் தெரிவு செய்யும் வகையில் ஒருத்தர் வாக்குச்சாவடி போவோமா?
1: போயிடலாம்ப்பா.
0: போவோம் பாருங்கள்.

0: வாக்களித்து வந்து வந்துவிட்டார் மகளினோடு காற்றலைக்கு. இப்ப காற்றலையில் வந்திருக்கும் வேளையிலே பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க முன்பு ஐந்து பாடல்களும் அப்படி இருந்தது மகளே.
1: நல்லா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு மழை பெய்யுது அதுக்கும் தண்ணீர்னு வந்தோட நல்லா
0: இருந்துச்சுப்பா. பொருத்தமா வந்திருக்கு என்ன. சரி, ஐந்து பாடல்கள் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று
1: வாழ்த்துகிறேன்.
0: சரி, உங்களை விருப்பமா என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: மதுரை வீரன் படம் பா, சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம் வந்த பாட்டுப்பா.
0: எவ்வளவு உண்மையான கருத்து என்ன, பாடலாவே சொல்லி இருக்கிறார்கள் பாடகர், சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம். அப்படி இருக்கிறார்கள், அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லப்பா, தான் கடந்த பொக்கிஷத்துல வந்து பொக்கிஷத்துல வந்து இல்லப்பா
1: தண்டர்.
0: அது நகைச்சுவைன்னா அவ்வளவு பொருத்தமா இருக்கும் என்ன, சும்மா இருந்தா சோற்றுக்கு நட்டம். இந்த சேர்த்திலே கால் வைத்து எங்களுக்கு சகதிக்கே விருந்து, எங்களுக்கு உணவை தயாரி தரும் விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுகிற, அவர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. நண்பர்களே வாழ்த்துக்கள், உங்கள் பாடல்
1: வெற்றி
0: பிரார்த்திப்போம், பார்ப்போம்.
1: நன்றி,
0: பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சொல்லுகிறார்கள், பார்ப்போம். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள், ஓடி வாருங்கள். இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வர இருப்பவர்களை வரவேற்க காத்திருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சபாரி 163.

0: வாக்களிப்பது எனது உரிமை, நான் காலந்தாமதி செல்லாமல் வாக்குச்சாவடிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று தர்மபுரியிலிருந்து ஓடி வந்து விட்டால் அன்பு மகள் சாந்தி. வணக்கம்
1: வணக்கம்
0: சார். இறுதி நேரத்தில் வருவோர் என்று வல்லுநவே வந்துவிட. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கு அழகி ராசா அவர்களும் வாக்குச்சாவடிக்கு வருவார்களா?
1: அதனால்
0: வெப்பம் என்று கவலைப்படாதீர்கள் என்றால், கவலையோடு வெப்பத்தோடு வாழும் காலம் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பூகோள நிலை அப்படியாக இருக்கிறது. எல் நீனோ என்ற வெப்ப அலை பார்த்து கொண்டிருக்கின்றதான் தாக்குவதற்கு. இப்பொழுது புதிதாக வந்த செய்தியின்படி ஜெகபிரசாதிக்கு அவர்கள் தானே வந்து கூறினார், 5 வருடங்களுக்கு வெப்பம் இருக்கலாம். இணைக்க இணைக்க பயமாக இருக்கிறது, இணைக்க பயமாக இருக்கின்றது. இருப்பினும் இதயம் தாங்க இதயம் உண்டு இறைவன் கொடுத்திருக்கிறார் பார்ப்பவம் துணிவோடு, இல்லையாம்மா?
1: இறைவன் இருக்கிறார்,
0: இறைவன் இருக்கின்றார். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள். முதலில் அதை செய்வோம்.

0: அமர்ந்து விட்டோம், காட்டலுக்கு அங்கும் பாடல் நின்று விட்டது. சரி, நல்ல பாடல் தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள், எழுதி கொண்டு வந்து அப்படியே ஒன்றொன்றாக கூறி கருத்துக்கள் கூறி தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்? உங்களோட விருப்பமான
1: தண்ணீரிலே மீன் அழுதால்.
0: தண்ணீரிலே மீன் அழுதால், தண்ணீரில் அது வந்து விடை வரியா வருவதோ முதல் வரியா வருதோ அந்த பாடல் என்றால் அது ராஜேந்திர அவருடைய
1: ராஜேந்திர
0: அது இடை வரியா வரும் என்று நினைக்கின்றேன். அந்த பாடல் ஒன்று சின்ன பாடல், அப்படி இல்லைன்னா சின்ன பாடல் நான் தெரிய பார்க்கிறேன். அந்த வரி உள்ள பாடல உங்களுக்கு தருகிறேன். சரியா? அடுத்த நிபுணரிடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தான் நியமனம் கிடைத்திருக்கின்றது. மிகவும் கடினம் இங்க நியமனம் பெறுவது. அதுவரைக்கும் முதல் உதவிகள் மக்கள் உதவி இதுக்கு இல்லாம வைத்திய உதவிதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இருக்கின்ற பகுதியில பெரிய பெரிய வைத்தியசாலைகள் இல்லை, ஆனால் அயலிலே இருக்கின்றது 100 கிலோமீட்டர்ல ஒரு மணி நேரத்தில் ஓடிச்சிடலாம். ஆனால் நியமனம் கிடைப்பது கடினம், அப்பாயின்மெண்ட் எடுப்பது கடினம்.
1: வீட்டுல உதவிக்கெல்லாம் ஆள்க
0: இருக்குமா? நீங்க இளவர்கள் இருக்கின்றார்கள், உறவினர்கள், பிள்ளைகள், மருமக்கள், மருமாமா, அவர் எல்லாம் எல்லாரும் இருக்கின்றார்கள், அங்கங்க இருக்கின்றார்கள், அடிக்கடி வருவார்கள், பார்ப்பார்கள். தூர இடத்துக்கு போக வேண்டும்
1: என்றால் இப்ப மீராமா கோடல் நிலையத்தையே சரியில்லை,
0: தன்னுடைய கடமையை தானே செய்வார், தன்னுடைய கடமையை தானே செய்வார். அப்ப அவ்வளவு தூரம் பாரதூரமானது என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. மகளே பயப்பட வேண்டாம், நடமாடுகிறார், பேசுகிறார், எல்லாம் எண்ணுகிறார். எங்கே போது குளிர் வந்து விட்டது, வெளியேயும் செல்ல முடியாது, வீட்டோட இருக்கின்றோம். நானும் தான், நானும் நடப்பது கொஞ்சம் கடினம் தானே, அவள் தான் உதவியாக இருப்பான். பிள்ளைகள் எல்லாம் பெறுவார்கள், அவருடைய பிள்ளைகள், என்னுடைய மற்ற பிள்ளைகள், சகோதரங்கள் எல்லாம் வந்து பார்ப்பார்கள். அயலவர்கள் இருக்கின்றார்கள், நல்ல நல்ல உறவுகள் இருக்கின்றார்கள். உணவுகளுக்கு கூட நாங்கள் அந்த கருவிகள் ஒன்று ரெண்டு பணிபுரிவதால் நாங்கள் அந்த தீ என்னும் அடுப்புகள் பாய்ப்பது கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றோம். அப்படி தேவையில்லை, எல்லாம் போதிய அளவு இருக்குது. நன்றிமா, உங்களை ஆதரவா அன்பிருக்கின்றது, அது பெரிய காரியம் தானே. அது ஒன்று இருக்குது, நேற்று கூறினேன் நான் எல்லாருக்கும், எல்லோரும் விசாரித்தாரு, எல்லோரும் கேட்டாருன்னா அது ஒரு ஆறுதலா இருக்கின்றது அவர்கள். சரியா?
1: இருந்தாலும் வயிறுன்னு ஒண்ணு இருக்கு
0: இல்லைங்களா? அதுக்கு தாராளமா இருக்கின்றது அம்மா. இங்கே தானே குளிர்சாதன பட்டி இருக்கின்றது, அதி உயர் குளிர்சாதனம் ப்ரீசரம் இருக்கின்றது, அதுகளெல்லாம் கவலை இல்லையா? அடுத்த நானும் அந்த கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு உள்ளவர்கள் தானே நாங்கள், அவருக்கும் இந்த சிறுநீரக பிரச்சனையாலே கொஞ்சம் பத்தியங்கள். நானும் எனக்கும் என்னுடைய இனிய நண்பர் என்னோடு 35 வருடமாக பயணம் செய்து கொண்டு, அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு தானே. நீரிழிவு என்பது ஒரு நோய் அல்ல என்பதை முதல் ஒவ்வொரு தடவை பதித்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் மருந்து. அது ஒரு இட் இஸ் நாட் அ டிசீஸ் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஒரு உறுப்பினுடைய தொழிற்பாடு குறைந்திருக்குது, அவ்வளவுதான். அதை ஊக்குவிக்கலாம், மாற்ற முடியாது, ஊக்குவிக்கலாம். ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே பெறுகின்றது உண்டு, எங்களுக்கு டைப் 2 தான். நல்லது மகளே, தண்ணீர்லே முகம் பார்த்து தேடுகிறேன், கிடைத்தவுடன் தருவேன். ஒளிபரப்பும் பொழுது ஒரு தண்ணீர் நன்றி அம்மா.
1: மீன் தண்ணீர்லே
0: ஓ சாந்தி, தண்ணீர்லயே முகம் பார்க்க முடியலையா? தண்ணீர்லயே மீன் அழுதாளா? ஆமா ஆமா ஆமா, தண்ணீரிலே மீன் அழுதாள் என்ற பாடல். அந்த பாடல் ராஜேந்திரனுடைய பாடல்னு தெரியும், பார்ப்போம். நான் தருகின்றேன் அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:38 ஒரு மணி வரை நாங்கள் வாக்களிக்க ஓடி வந்து வாக்களிக்கிறோம். அதன் பின்பு அவர்கள் எங்களுக்கு ஒளி அனுப்ப துவங்கி விடுவார்கள், 3 வெளிச்சங்கள். அதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன், அதற்கிடையில் வருபவர்கள் ஓடி வந்து விடுங்கள், உங்கள் வாக்கினை தந்துவிட்டு செல்லுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் மகன் ஞானசேகரா, வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கத்தை தந்த மகன் ஞானா, உங்களுக்கு நான் உங்களோட இரவு வணக்கத்தை தருகின்றேன். இருவரும் இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மயில்வாகவும்
0: அன்போடும் நீங்கள் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் உங்கள் அன்பும் ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று இந்த பாடல்களை கேட்டு ஓடி வீடு வந்து விட்டீர்களா? வீதியில் இருக்கின்றீர்களா?
1: விளையாண்டா
0: கவனம் மேற்கொண்டு நாங்களெல்லாம் ரெண்டு தடவை மாத்தி அமைத்து விட்டாங்க, கை வைத்து விட்டாரு. இதயத்தில் கை வைத்து விட்டார்கள் எனக்கு.
1: இதயத்தை
0: தொட்டவர்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம், வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: அவள் ஒரு தொடக்கதை.
0: அதுல என்ன பாடல்?
1: தெய்வம் தந்த வீடு.
0: ஓஹோ, அது உண்மைதானே? என்ன
1: உண்மை?
0: உங்களுக்கு அது இருக்கு, உங்களுக்கு அதுவும் இல்லையா ஐயா? இங்க அப்படி கிடையாது ஐயா. தெய்வம் தந்த உடனே தூக்கிட்டு போயிடுவோம், அப்படி சொல்லி போயிடுவோம். யாரும் அப்படி இருக்க முடியாது. இந்த குழு இருக்கு, இந்த குழு இருக்குல்ல, சரியா?
1: உதவவே
0: முடியாது.
1: உங்களுக்கு உங்களுக்காக நாங்க இருந்துக்கிறோம்பா.
0: அப்படியா? உங்களுக்காக எங்களுக்காக யாருக்காக நீங்கள் அந்த நிலைக்கு செல்லக்கூடாது மகனே. நோ, அப்ப இல்லாம
1: அப்பாவுக்காதான்ப்பா, எல்லாருக்காவும் இல்லப்பா.
0: இல்லை இல்லை, சிறப்பு. நல்ல பாடல். தெய்வம் தந்த வீடு வீதி. இந்த பாடலை தருவதற்கே கண்ணதாசனும் ராமத்தையும் குழுவினர்களும் எத்தனை நாள் சண்டை பிடித்தார்கள். ஒரு கோபத்திலே தான் கண்ணதாசன் எழுதிய கோபத்தில் தான் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதினாராம். நல்லது, நல்ல பாடல். உங்களுக்கான பாடலை நான் ஒளிபரப்புவேன். கெட்டு மகளும் இணைந்து சிறப்பித்த
1: என்னுடைய
0: நீர் நேரம் விடுமுறை விருப்பத்தை நிறைவான பாடல்களை தந்து ஒளிபரப்ப வைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
1: நன்றி அப்பா.
0: நன்றி மகனே, வாழ்த்துக்கள். அடுத்த வரமாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன் அவர்களே. வணக்கம் ராஜராஜன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஓ, என்னை வழக்காடு வந்ததுக்கு இழுத்து விட்டாது, நான் உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் வலைத்தளம் ஒத்துழைக்கவில்லையோ? வணக்கம் ராஜராஜன் சென்று விட்டார். மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார். பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜராஜன், இணைந்து விட்டீர்களா?
2: வணக்கம் ஐயா. நலம் நலம் மாதிரி ஆவல் ஐயா.
0: நலமாக இருக்கின்றோம். உங்கள் நலம் தெரிந்து கொண்டோம் உங்கள் மூலம். எப்படி உங்களுடைய தருமபுரியிலே மழை பொழிந்ததா? அதான் முதல் கேள்வி
2: ஐயா. மழை பொழியவில்லை, பொழியும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்தது. வெயில் தான் பட்டையை கிளப்பியது.
0: அடங்க, எங்களுக்கு மழை ஒரு துளியாக வந்துவிட்டு ஓடி சென்று விட்டது. மழை இல்லை, ஆனால் மாலை நேரத்தில் மழை பொழியலாம் என்று எதிர்ப்பு கூறுகிறார். எங்களுடைய காலநிலை அடிக்கடி மாறும், அடிக்கடி மாறும். அதை நாங்கள் கூற முடியாது. வானிலை கூறினால் சிலவேளை வானிலை நிபுணர்கள் கணித்தால் பலிக்கும். பார்ப்போம். அந்த அந்த குணக்கூறு
2: இருக்கின்றது.
0: ஆமாம் ஆமாம். அந்த ஏதாவது ஏதாவது குறி குணம் குறி உண்டா? மழை பெறுவது போல ஒரு சாயல்
2: ஐயா. மாலை நேரத்தில் அந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா.
0: இப்ப போயிட்டதா? இப்ப அதுவும் போய்விட்டதா?
2: வெப்பமும் மாறிவிட்டது. இப்ப அடுத்து கட்டி வரும் 11 மணியிலிருந்து.
0: ஓ, அப்படியா சார்? எல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு தான் கிடைக்கின்றது. இது இது கிடைப்பதுதான் எங்களுடைய இந்த பூலோகத்திலே. இதுதான் சொற்கள் ஓமன் ரெண்ணி. நன்மை தீமை அத்தனையும் அனுபவிப்போம். அனுபவி ராஜா, அனுபவி என்று ஒவ்வொன்றையும் அனுபவிப்போம். நன்றி. ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம் வாக்களிப்பதற்காக. அப்படியே வாருங்கள், என்னோடு உங்களை அழைத்து கொண்டு போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. ராஜராஜன், உங்களுடைய பாடல், நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமாக என்ன பாடலை பதிய போகின்றீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடல்,
1: விருப்ப பாடலாங்க?
0: ஆமா, விருப்பமாக ஒரு பாடல் தரலாம், உங்களுக்கு தரலாம் ஒரு பாடல்.
1: என்னை தாளாட்ட வருவாளா பாடல்?
0: நிச்சயமா வருவாள் ஐயா, என்னை தாளாட்ட வருவா. இது வந்து காதலுக்கு மரியாதையில இந்த பாடல் என்ன?
1: காதலுக்கு மரியாதை தான்.
0: தாளாட்ட வருவாளா, சிறப்பான பாடல். உங்களுக்கு அந்த பாடல் ஒலிக்க வைப்போம். ஏனென்றால் மொன்றியல் தமிழ் வானொலி நிகழ்வில் பங்கு பெற்றும் பொழுது வருங்கையோட போகாமல் அவர்களுக்கு பாடல் கொடுத்து அவர்களை மகிழ வைப்பது என்னுடைய வடிவமைத்த நிகழ்ச்சிகளுக்குரிய ஒரு சிறப்பு. நன்றி. இப்பொழுது நேற்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய திருமதி சுரண்யா ராஜராஜன் அவர்கள் காற்றலைக்கு வருவார்களா வாக்களிப்பதற்கு?
1: கண்டிப்பாக வருவார்கள்.
0: நன்றி ராஜராஜன், உங்கள் பிரசன்னத்துக்கு வாக்களித்ததற்கு நன்றி. இப்பொழுது அவரை அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றது அம்மா. சரண்யாவின் குரலை கேட்ட மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? தம்பதியர் சகிதமாக வாக்களிக்க வந்திருக்கின்றீர்கள். 5 பாடலையும் கேட்டு உங்கள் பொன்னான வாக்கை தரப்போகின்றீர்கள். நீங்கள் ஒரு தடவை என்னோட காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். இரகசிய வாக்கெடுப்பு அழைத்துக் கொண்டு போகின்றேன்.

0: சரண்யா, நீங்கள் இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி உணர்ந்தீர்கள், நிலமாக இருந்த பாடல்கள் கேட்க நல்லா இருந்ததா? நீங்கள் பிறப்பதற்கு முன்பு வந்த பாடல்கள் ஒரு சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இரண்டாவது நாளாக வந்து இணைந்து கொண்டதற்கு பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும். அது மட்டுமல்ல, ஒன்று பெரிய நிகழ்ச்சியான வாக்கு அளிக்கும் நிகழ்வுக்கு வந்து பாடல்களை தெரிவு செய்யும் நிலைக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை ஒலிபரப்ப நான் விரும்புகிறேன். இங்கே வருபவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னும் அவர்களுக்கு ஒரு பாடல் விருப்ப பாடல் ஒலிபரப்பது உண்டு. அப்படினால் என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: அழகிய தமிழ் மகள் வந்து மதுரைக்கு போகாதடி மல்லிகை பூ கண்ணை வைக்கும்.
0: ஓ அப்படியா, நீங்க போயிருக்கீங்களா மதுரைக்கு?
1: போயிருக்கோம் ஐயா, எங்க ஊர்
0: அருகிலேயா? அப்படியா, எதற்காக மதுரைக்கு போறீங்க? அது உண்மைதானா? மல்லிகை பூ அங்க நிறைய இருக்கோ, சிறப்பு. மதுரை மல்லிகை என்றால் மன்னனே மயங்குவது மல்லிகைகளை தானே. மதுரை தானா? தமிழ், மதுரை தமிழ், மதுரை தமிழ் அல்லவா? தலை வணங்குவோம். வாழ்த்துக்கள் நன்றி மகளே. இருவரும் வந்து தம்பதியர்களாக வாக்குரிமை எங்கள் உரிமை கடமை என்று ஓடி வந்து வாக்களித்தவங்க என்னுடைய நன்றிகள். பார்ப்போம் நீங்கள் இருவரும் வாக்களித்த பாடல்கள் வெற்றி பெறுகின்றதா என்பதை இறுதியிலே தெரியும், நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு. நன்றி மகளே. நன்றி மகனே ராஜராஜன், வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி,
2: இளைப்பாடு.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக 12:51. இன்னும் வெகு விரைவிலே ஒளி பாய்ச்ச இருக்கின்றார்கள் வாக்குச்சாவடியை அடைப்பதற்கு. அதற்கு முன்பு இங்கே வராமல் பலர் இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள், இறுதி வரை தாமதிக்க வேண்டாம்.

0: அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் என்று ஆதார அட்டை கூறுகின்றது, சரிதானே? நீங்கள் தானே? பாடல்களை கேட்டுவிட்டு ஓடி வந்து விட்டீர்கள் வாக்களிப்பதற்காக. நீங்கள் வந்து விட்டீர்கள், காற்றலைக்கு உங்களை நிறுத்தி உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன், வாருங்கள்.

0: வந்து விட்டோம் காற்றலைக்கு சிறப்பான பாடலை தெரிவு செய்து உங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் வாக்களித்த பாடலை சரி இந்த பகுதியிலே ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்கு வெற்றி பாடல் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. என்ன வெற்றி பாடலாக வேண்டும் உங்களுக்கு? உங்களுக்கு வெற்றி பாடல்
1: பாடல் வந்து வைகாசி பிறந்தாச்சு.
0: பிறந்துருச்சா? இது அக்டோபர் தானே, 10ஆம் மாதம் தான் பிறக்க போகுது. சரி, வைகாசி பிறந்தாச்சா, அது என்ன பாடல் வேண்டும்?
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு.
0: அது யாரு? பேரு சங்கர் கணேசன் நடிச்சாதா?
1: இல்ல, பிரசாந்த்.
0: பிரசாந்த் நடிச்சா. என்ன பாடலையா? தண்ணி குடம் எடுத்து
1: தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது.
0: ஓ, தங்கம் நடந்து வந்த தண்ணீர் குடம் எடுத்து. ஆமா, இந்த பாடல் வந்தது போட்டிக்கு. தங்கம் நீ நடந்து வந்தால் தங்கம் ஏதோ தட்டுப்பட்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கான அந்த பாடல் தரும்பொழுது. உங்களுக்காக நேர் நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்?
1: தண்ணீர்ல மீன் அழுதால் தண்ணீரை யார் அறிவார்.
0: அது என்ன திரைப்படம்? எந்த என்ன என்ன பாடல் இல்லையா? அந்த என்ன ராஜேந்திரன் திரைப்படம் இல்லையா? தண்ணீர்லே மீன் அழுதார். நல்ல பாடல் அந்த பாடல். தண்ணீரிலே மீன்
1: அழுதார்.
0: ஓ யா, தண்ணீர்லே மீன் அழுதார். உங்களுக்கா அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். இது வந்து என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்?
1: மைதிலி என்னை காதலி.
0: ஓ, அங்க கடைசியில் இருக்கிறது மைதிலி என்னை காதலி. வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்கள் மட்டும் வந்தீர்களா, தம்பதியரா வந்தீர்களா?
1: தம்பதிகளா வந்திருக்கோம்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. வாக்குரிமைக்கு அப்படித்தான் பெற வேண்டும். நன்றி கிருஷ்ணா. உங்களுடைய நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது அன்பு மகள் அனுஷியா, நீங்கள் வாருங்கள். வணக்கம் மகளே அனுஷியா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா? மிக மிக நலம். வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வரும்பொழுது நாங்கள் நலமாக இருப்போம். பார்த்தீர்களா, வாக்குச்சாவடியை திறந்து வைக்கிறோம். இப்பொழுது நின்ற நேரம் பேசுகிறோம், உடனடியாக வாக்குச்சாவடி போகும் பாருங்கள். சரியா? அப்படியே இருக்கு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் என்று கேட்பதற்கு?
1: மரகதவல்லி மீனாட்சி அந்த பாட்டு.
0: அங்க ஏதோ திருத்த மரகத வல்லிக்கு அப்படியா
1: மனஸ்கோலம்
0: அந்த பாடல் அங்க அங்க திருத்தி விட்டார். எனக்கு தெரிந்து விட்டது. மரகத வல்லிக்கு விழா அவர் களஞ்சியம் அல்லவா, அவருக்கு எல்லா பாடலும் தெரியும். சிறப்பான பாடலை தந்தீர்கள். நேரத்தை கருதி நாங்கள் விரைவாக விடைபெற்று அடுத்த உறவுக்கு வழிவிடுவோம். நன்றி கிருஷ்ணன், நன்றி அனுஷா. உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: நான் நினைக்கின்றேன் இன்னும் 2 நிமிடங்களில் முதலாவது ஒளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் ஜோஷ்மன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர்.
0: நீங்கள் மன்னராகவும் நான் பேரரசராகவும் இருக்க கொடுத்து வைத்திருக்கின்ற இந்த மொன்றியல் தமிழ் வானொலி வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகனே? நாங்களும் அதே போன்று இருக்கின்றோம். அங்கே குவைத்திலே காலநிலை என்று எப்படி இருக்கின்றது?
1: வெப்பமாக
0: இருக்கின்றது. கடினம்தான், கடினம்தான். பணியோடு இருக்கின்றீர்கள், சுமையோடு இருக்கின்றீர்கள், கவனமாக இருங்கள். நாங்கள் வாக்குச்சாவடி போவோம், பாருங்கள்.

0: தெரியாது.
1: விரைவாக வந்து பணிபோகத்தில் ஓடி வந்து வாக்களித்து செல்வர். உங்கள் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை தர வேண்டும் ஜோர்ஜ்?
2: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி.
1: அப்படியா, அப்படி செய்வீர்களா நீங்கள்? அப்படி பழக்கவில்லை என் மகனுக்கு, எனக்கு தெரியும். தண்ணி தொட்டி தேடி வந்த இனிமையான பாடல் உங்களுக்கு தருகிறேன். நலமாக வளமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி மகனே. உங்கள் பாருங்கள், எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது உரிமை என்று வாக்களித்து விட்டார். அடுத்த செய்தி உங்களுக்கு, வாக்குச்சாவடியிலிருந்து முதல் ஒளி பாய்ச்சப்பட்டு விட்டது. எங்கே பார்ப்போம் அடுத்து ஒளிகள் வருவதற்கு? இன்னும் இரண்டு ஒளிகள்.

0: முதலாவது ஒளி கிடைச்சிருக்கின்றது. இன்னும் இரண்டாவது ஒளி மூன்றாவது ஒளி வரும் அந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது ஓடி வருகின்றார் வணிகர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வருக வருக சந்தன்ராஜ் அவர்களே வருக. வணக்கம்.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சிலுவை சந்தன்ராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே மழை பொழிந்ததா? எப்படி இருக்கின்றீர்கள்? இருப்பினும் பெரிய மழை வரும் என்று எண்ணுகிறேன். எங்கள் மகளுக்கு இது பிடிச்சிருக்காது, உங்களுடைய அவவுக்கு, ராணிக்கு. அவருக்கு மழை நன்றாக வேண்டும், அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பாள். நலம். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம். வாக்குச்சாவடி
1: நிச்சயமா. நிச்சயமா.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு, நல்லது ஒரு பாடல் தந்திருக்கு, போட்டி மிக மிக பலம், பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது. சரி, என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்வீர்கள் கேட்பதற்காக?
1: யாகசாலை அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் கேட்பேன், வா வா என்னோடு வா,
0: வா வா என்னோடு வா, அந்த யாகசாலை
1: என்னோடு வா,
0: வா வா என்ன, எங்களோட எல்லாம் மறுபட மாட்டீங்க, உங்களோட தான் வேணும். சரி, நாங்கள் வந்தால்
1: உங்களோட அருமையான பாடல். எனக்கு எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்கள், எதை முதல் இடம் கொடுக்கறதுன்னு தெரியல, அப்படி அருமையான பாடலா கொடுத்துருங்க.
0: உங்கள் வயதுக்கு முறை பாடல்கள்
1: வந்து விட்டது.
0: நன்றி,
1: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, வணக்கம் ஐயா,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சந்தன்ராஜ்.

இனிமையான பாடல்கள் பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்கின்றன. நீங்கள் கேட்டு அந்த வரிகளை உணர்ந்து ஓடி வந்த வாக்களிக்க இன்னும் இருக்கின்றீர்கள். நேரமும் இருக்கின்றது. மூன்றாம் ஒளி கிடைக்கவில்லை. மூன்றாம் ஒளி கிடைத்தவுடன் வாக்குச்சாவடி சாத்தி விடுவார்கள், அடைத்து விடுவார்கள்.

0: விரைவாக ஓடி வந்து விட்டார். வெளியே சென்றவர் வீடு வந்தவுடன் வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: கவனித்து விட்டேன். இப்போது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் நேரத்தை பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் ரேவதி. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: எனக்கு விருப்பமான பாடல் அது குழந்தையும் தெய்வமும்ல இருந்து அன்புள்ள மான்புலியேப்பா.
0: ஓ, அன்புள்ள மான்புலி என்ற பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல். எங்கோ சென்று ஓடி வந்து விரைவாக வந்து வாக்களிக்க வந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அது மட்டுமில்லாமல் வாக்கு அளிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வந்து வாக்களித்தீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தருகிறேன். சாத்துவதற்கு முன் இன்னொரு ஓடி பெறுதார் இறுதி வாக்களிப்பதற்கு போல அவரையும் முனைத்து விடுவேன். நன்றி ராவதி. நன்றி அம்மா.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் தர்மபுரி குடும்பம். தர்மபுரி குடும்பம் முனைந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். வருக வருக வாக்கு சாப்பிடிக்கு போவோம். நலமா இருக்கின்றீர்களா?
2: வாக்குச்சாவடிக்கு
0: போவோம் பாருங்கள். முதல்ல அங்குதான் போக வேண்டும். அப்படியே இருங்கள், அழைச்சு கொண்டு போகின்றேன்.

0: காரன் ராஜுவர் ஓடோடி வந்து அடைக்கின்ற நேரம் பார்த்து நுழைந்து அடைத்த அடைப்பதற்குள்ளே வெளியேறி வந்து விட்டோம் இருவரும் பார்த்தீங்களா. ஒரு வினாடிக்குள்ளே நடந்தது, மூன்றாவது மணி அடித்து மூடுவ சாத்தி விட்டார்கள், மூன்றாவது மணி அடித்து விட்டா சாத்தி விடுவார்கள். அந்த வழியில நுழைந்து வெளியே வந்து விட்டோம் இருவரும் பாதுகாப்பாக. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாக்குன்றது சாதாரணமானது, இதுதான் வாக்களிப்பு. இனி வருபவர்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பொழுது பேசுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா? மூச்சு விட்டு பேசுவோம்.
1: ஐயா நலம் நலம்,
0: வாழ்த்துக்கள்.
1: நல்லா இருக்கீங்க?
0: விழுந்தடித்து
1: எப்படி இருக்கீங்க?
0: இருக்கின்றோம் இருக்கின்றோம்.
1: சகோதரி கூட
0: பெருமைக்குரியபடியாம். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு விருப்பம் பாடலே பதிவு செய்யலாமே.
1: பூக்கள்,
0: ஓ அந்த வண்ண பூக்கள், அதுல
1: இளையராஜா ஐயா பாடுற பாட்டு அம்மா காதல் என்ன தகுதி சொல்றது.
0: காதல்
1: என்னும்
0: கவிதை சொல்லடி, காதல் என்னும் கவிதை சொல்லடி. இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். அங்கே மழை பெய்யவில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு முறைப்பாடு, மழை பெய்யவில்லை என்ன
1: ஐயா? இடைவெளி விட்டுருக்குதுங்க, நாலு நாளா மழை.
0: ஓ
1: எதிர்பார்க்கறோங்க.
0: ஓ
1: வந்தா நல்லா
0: இருக்கும். ஓஹோ. ஆனால் மழை பெற மாட்டாது என்று எல் நினோ என்ற ஒரு ஒரு பதில் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு வருடம் என்று உணர்கள். இப்பொழுது ஐந்து வருடத்துக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். தண்ணீருக்கு தட்டுப்பாடு வரும் என்று நீங்கள் அறிந்தீர்களா?
1: என்ன ஆமாங்க, என்னங்க இப்படியே போச்சுன்னா ஒண்ணு இருபது வருஷம் அப்படியே சொல்லுவாங்களா?
0: கலியுகம் மகனே, கலியுகம் சரியா?
1: இப்பயே கோடை மாதிரி இருக்குதுங்க, மே மாசம்
0: எல்லாம் மாறி வரும். கலியுகம் பிறந்து விட்டது, எல்லாம் மாறி இப்பொழுதே மாறிக்கொண்டு வந்து விட்டன. படிப்படியா மாறி யுகம் அழிந்து கலி யுகம் முற்றாக முடித்துவிடும் என்றுதான் எண்ணுகிறேன். மீண்டும்
1: அரிசியிலிருந்து எல்லாம் ஐயா உணவு அரிசியிலிருந்து எல்லாமே விளையாது.
0: அரிசி இப்பொழுது பிளாஸ்டிக்ல தானே அரிசி காண கிடைக்கின்றது. அரிசிக்கே இப்படி செய்து விட்டார்கள், வயிற்றுல அடிச்சிருக்கார்கள் அப்படின்னு பாத்தீங்களா? எல்லாம் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். வேறென்றால் அது அத்தனை எங்களுடைய கருத்தில் தான். நாங்கள் மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. அன்று இந்த தொகை இல்லையே என்று ரெண்டு மூன்று மடங்கு என்று உற்பத்திகளும் ரெண்டு மூன்று மடங்கு பெறவனும் பார்க்கின்றார்கள். இல்லை குறுக்கு வழியிலே அதிக விளைச்சலத்தினுடைய ரசாயனங்களை எல்லாம் போட்டு செய்கிறார்கள் ஐயா. இதுதான் நடக்கின்றது. அப்போ மனித இனம் என்ன, இயந்திரமா? இல்லை. ஆனால் மனித இனத்தை விட இயந்திரம் மிகவும் நிறைவுக்கு கொண்டு வரலாம்.
1: நன்றி,
0: தேர்தல் முடிவுகள் அறிவிக்க வேண்டும் அல்லவா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே திங்கள் தோறும் விளையாடும் பாட்டு சவாரி விளையாட்டு சிறப்பாக சவாரி செய்து 13 உறவினர்கள் வந்து இணைந்தார்கள். முதல் நேயராக கஸ்தூரி, இறுதி நேயராக ராஜ்குமார். இவர்கள் வாக்குச்சாவடிக்கு நுழையும் தகுதி பெற்று அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு கஸ்தூரி, ஜெகபர்ஷாதி, ஷியாமலா, சாந்தி, ஞானசேகரன், ராஜராஜன், சரண்யா ராஜராஜன், கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா கிருஷ்ணன், ஜோர்ஜ், சந்தன்ராஜ், ரேவதி, ராஜ்குமார். இதிலே இறுதியாக வந்தவர்கள் எப்படியும் வாக்குச்சாவடிக்கு நுழைந்து விட வேண்டுமென்ற எல்லா கடமைகளையும் விட்டு ஓடி தள்ளி உள்ளே சென்று என்னை உழைத்து கொண்டு சென்று வாக்களித்து விட்டு சிறப்பாக திரும்பி வந்து அவர் வழக்கமாக வந்து வாக்களிப்பதனால் அவர்களுக்கு பரிசோதனைகள் அதிகம் இல்லை. சிறந்தவர்கள் என்று தெரிந்து அவர்கள் வாக்கை பொன்னான வாக்குகளை தந்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் வாக்குச்சாவடியிலிருந்து எனக்கு வாக்கினுடைய எண்ணிக்கை கிடைக்கும் வரை பாடல்களை கேட்போம். முதலில் வெற்றி பாடலாக முதலில் அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய பதம் தண்ணீர் என்ற பதத்தை கண்டுபிடித்து எழுதியபடியால் அவருக்கான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஒலிக்க இருக்கின்றது இதுவோ அந்த பாடல், தண்ணீர் குடமெடுத்து என்ற பாடல், அவர்கிட்ட பாடல்.

தகரம் உடலை எழுத்தெல்லாம் காதல் தானே பகவான் நமக்கு கசடர்.

0: கொஞ்சம் மன இறங்கு, தண்ணி கோடா எடுத்து தங்க, நீ நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது.
1: இனிமையான அந்த பாடலை அன்பு கிருஷ்ணன் உங்களுக்கு வெற்றி பாடலாக வழங்குவதில் பெருமைப்பட்டு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோடும். தண்ணி என்று ஆரம்பித்த அந்த பாடலை கொண்டு அடுத்து வரும் பாடல் யாருக்காக வந்து மூவர் வந்து இணைந்தார்கள். அதிலே ஒருவர் சரியான பதிலை தந்தார் நாகப்பன் அவர்கள். பிரசன்னமாகவில்லை, காற்றலைக்கு அவர் அவருக்கு பொருத்தம் இல்லை போல் தெரிகின்றது, வசதி இல்லை போல் தெரிகின்றது. அது அத்தோடு முதலில் நல்ல பதத்தை தந்துவிட்டு ஒரு பதத்தை தந்துவிட்டு மீண்டும் அழைத்து எழுதியிருந்தார். அது ஒரு ஒரு வினாடி இரண்டு வினாடி குறைந்தாலும் காரியமில்லை. அன்புடன் இணைந்த நாகப்பங்களுடைய முகவர் சாதிக் அவர்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கப்படுகின்றது. அவர் கேட்ட பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. கேட்போம் அவரது இந்த பாடலையும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் 1:21 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் உங்கள் நேரம் இப்பொழுது 10:50 என்று காட்டும் வேளையில் நாங்கள் பாடலை கேட்போம். நாகப்பன், உங்களுடைய பாடல்.

காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே.

சிறப்பான அந்த பாடல் சமதர்மத்தோடு கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களை, இது ஜெகபிரசாதிக் அவர்களுக்காக வழங்கப்பட்ட பாடல். எல்லா நன்மையும் அவருக்கு, மன சுமைகள் குறைந்து எங்களோடு தெளிந்து வர வேண்டும் என்று. வாழ்த்துக்களை பெறுகின்றார்கள். இன்றைய பாட்டு சவாரியினுடைய முடிவு தெரிய வேண்டும் அல்லவா? அந்த பாடல்கள் எந்தெந்த பாடல் என்று பார்ப்போம். ஒலித்த பாடல்கள் தண்ணீர் குடம் கொண்டு என்ற பாடல், தண்ணீர் சுடுவது என்ன என்ற அடுத்த பாடல், தண்ணீரிலே முகம் பார்க்கும், தண்ணீரை காதலிக்கும், தண்ணீரிலே தாமரைப்பூ. ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த வேளையிலே, இன்றைய இந்த ஐந்து பாடல்களுக்கும் 13 உறவினர்கள் வந்து வாக்களித்து சென்றார்கள். அந்த 13 வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து, இந்த இன்றைய பாடல் என்ன பதத்திலே ஆரம்பிக்கின்றது என்ற போட்டியிலே மூவர் அதை பங்கு பெற்றினார்கள். அதில் ஒருவருக்கு வர முடியவில்லை. இருவருடைய பாடல் ஒலிபரப்பப்பட்டது. வாக்குச்சாவடியில் வந்த பதிவுகளின்படி, வாக்குகள் எண்ணிக்கையின்படி இப்பொழுது கூற இருக்கின்றேன். இதுவரை நாளை 163 பாட்டு சவாரி என்று 163வது, கடந்த 162 பாட்டு சவாரியிலும் வராதபடி இன்று விடை கிடைத்திருக்கின்றது, பெறுபவர்கள் கிடைத்திருக்கின்றது. மிகவும் பலமான ஒரு போட்டியான பாடல் நிகழ்ச்சியாக இன்று அமைந்திருக்கின்றது. அதிலே வழக்கமாக ஓரிரு பாடல்கள் கட்டுப்படம் இழந்து புள்ளிகள் பெறாமல் போவதுண்டு. முதலிடத்தை பெறாமலும், ரெண்டாவது இடத்தை பெறாமலும், மூன்றாவது இடத்தை பெறாமல் சென்றிருக்கின்றன. இன்று எல்லா பாடல்களுக்கும் புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. எல்லோரும் எல்லா பாடலையும் விரும்பியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய பாட்டு சவாரி ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்கள் என்று நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். தென்னகத்து திரை உலகம் தந்த பாடல்கள் எங்கள் வாழ்க்கையை சித்தரித்து, வாழ்க்கை பயணத்திலே உள்வாங்கி அதற்குள்ளே புகுந்து சீர்திருத்த கருத்துக்களை தந்து எங்கள் வாழ்க்கையை ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் வந்த பாடல்களில் எல்லா விதமான கருத்துக்களும் இருந்திருக்கின்றது. இவற்றை உள்வாங்கி எல்லோருக்கும் ஒரு பாடல் தான் பிடிக்கும் என்று இல்லை. இந்த ஐந்து பாடலுக்கும் ரசிகர்களாக கவர்ந்தவர்களாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று முதலாவது இடமும் ரெண்டாவது இடத்துக்கும் தான் ஐந்து பாடலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் 3-4 இடத்துக்கு இடமே இல்லை. இதுவும் இந்த 162 பாட்டு சவாரியிலும் இல்லாத முடிவு இன்று 163 கிடைத்திருக்கின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றதா? இரண்டாவது இடத்தை பெறும் இரண்டு பாடல்களும் முறையே முதலாவது இடத்தில் இருந்து பாடிய தண்ணி குடம் கொண்டு என்ற பாடலும், தண்ணீரிலே முகம் அழுதால் என்ற பாடலும் தலா 2-2 புள்ளிகளை பெற்று இருவருடைய உள்ளத்தை கவர்ந்து இரண்டாவது நிலையில் இருக்கின்றது என்றால், ஏனைய 3 பாடல்களும் 3-3-3 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றன. இதுவரை இல்லாத ஒரு விடயங்களை கிடைத்திருக்கின்றது. அப்போ எல்லா பாடலும் நல்ல பாடல்கள். அந்த பாடல்களாவன, இரண்டாவது இடத்தில் இருந்து பாடிய தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடலும், 4வது இடத்தில் வந்து பாடிய தண்ணீரை காதலிக்கும் என்ற பாடலும், தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடலும் 3-3-3 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. மூவரும் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். மூவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவது பாடல் தண்ணீர், இரண்டாவது வரிசையிலே பாடிய தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடலுக்கு தலா ஷியாமலா மற்றும் கிருஷ்ணன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜார்ஜ்

என்ற பாடலுக்கு ஜெகபர் ஷாதிக் அவர்கள், அடுத்து ஞானசேகரன் அவர்கள் அவரை தொடர்ந்து ரேவதி அவர்கள் தந்த பாடல் மூன்று பாடல். அதனால் இந்த மூன்று பாடல்கள் ஒன்று முதலாவது நடைபெற்றிருந்த பெரிய போட்டியாகத்தான் வந்துவிட்டது. இந்த மூன்று பாடல்களும் அடுத்து வரும் போட்டிகளிலே முதலுக்குள் முதல் என்ற போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரே நாளில் இந்த மூன்று பாடலும் பெற மாட்டாது. ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து கலந்து கொள்ளும் இந்த பாடல் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல்களை நன்றாக உள்வாங்கி தெரிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கு, வாக்களித்து சிறப்பித்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றது. அதனால்தான் வந்து வெறுங்கையோடு போகாமல் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு எழுதினேன். அந்த விருப்ப பாடல்கள் இன்று பகல் வேளை நேர நேரத்திலே பெறுகின்ற பாடல்களோடு உங்களுக்கு பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒளிபரப்பாகும். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நேரம் சரியாக வந்துவிட்டது. நிறைவுக்கு கொண்டு வரும் இறுதி நேரத்திலும் ஓடி வந்து வாக்களித்தார்கள். பரபரப்பாக இருந்தது அல்லவா, சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த இன்றைய வாக்கு தேர்வு ஒரு பதிவாக அமைகின்றது. இதுவரை வராமல் ஒரே நாளில் அந்த பாடல்கள் மூன்று பாடல்கள் முதலிடத்தை பெறுவது, இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பெற்று, ஐந்து பாடல்களும் தேர்வாகி இருக்கின்றன. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் இங்கே மூன்று பாடல்கள் முதல் பாடலாக என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறேன். ஆமாம், மூன்று பாடல்களும் மீண்டும் கூறுகின்றேன். இரண்டாவது வரிசையிலே ஒன்று தண்ணீர் சுடுவது என்ன, நான்காவது நிலையிலே வந்து பாடிய தண்ணீரை காதலிக்கும், ஐந்தாவது இடத்தில் நின்று பாடிய தண்ணீரிலே தாமரை பூ என்ற பாடல்கள். ஒன்பது பேருக்கு அந்த பாடல்கள் பிடிச்சிருக்கின்றன. ஒன்பது பதிமூன்று உறவுகள், ஏனைய நான்கு உறவுகளும், ஏனைய இரண்டு பாடல்களும் தந்திருக்கின்றன. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வர இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த 164வது பாட்டு சவாரியை எதிர்பார்ப்போம். அதற்கிடையிலே நாளையிலே இருக்கின்ற உங்களுக்கு சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் கலந்து சிறப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவர்களுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி, உறவுகளாக இருந்து முன்தெரியாத உறவுகளாக இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து அந்நியோன்யமாக பழகி எங்களுக்கு உறவு பாலத்தை அமைத்து இன்றைய வாக்குச்சாவடியில் வந்து அழகாக கண்ணியமாக வாக்களித்து பாடல்களை தெரிவு செய்து வெற்றி பெறச் செய்த உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு, நாங்கள் அறம் காத்து வாழ்வோம், அன்பு கருணை பாசத்தோடு வாழ்வோம், மனிதநேயம் ஜீவகாருண்யம் காப்போம் என்று கூறி இறைவனோட மீண்டும் எங்களுக்கு சாந்தி சமாதானம். இந்த கால நிலைகளினால் பேரழிவுகள் வேண்டாம், மக்கள் அவதிப்பட வேண்டாம், எல்லோருக்கும் நலம் பெற வல்லமை கொடுக்க வேண்டும் என்று இறைஞ்சி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2020 மன்னிக்க வேண்டும், 9வது மாதத்தின் 28வது நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 163 இனிது நிறைவேறுகின்றது. நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NPR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாவே இருக்கும் உறவுகளை நீங்கள் அனைவரும் நலமா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது காற்றலையில் கலந்து வர செய்கின்றேன்.

163வது பாட்டு சவாரியில் வந்து வாக்களித்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு சென்றவர்களுடைய நேயர்களின் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை

முதல் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் கத்தும் கடல் உள்ளே என்ற வரியை கொண்ட கட்டுமரக்காரன் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை இன்று முதலில் வந்து இணைந்து கொண்ட இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி சயந்தன் உங்களுக்காக ஒலிக்கின்றது உங்கள் விருப்ப பாடல்.

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நீண்ட காலத்துக்கு பின் இன்று காற்றலையில் தோன்றி பங்களித்து விட்டு பாடலை கேட்டுச் சென்றார் அன்புடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீர் ஓடும் வைகையிலே என்ற பாடல். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து இதோ ஒலிக்கின்றது ஜெகபர் ஷாதிக் அவர்களே உங்களுக்கான பாடல்.

பாடலை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து கேட்டிருந்தீர்கள். சும்மா கிடந்தா சோத்துக்கு நஷ்டம் என்ற பாடலை மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் இருந்து

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி நேயர் விருப்பம் 163. தொடரும் பாடல்கள் இருவருக்கான பாடல்கள். ஒன்று தர்மபுரியிலிருந்து வந்த தகடு சாந்தி நீங்களும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வந்து இணைந்து கொண்ட கிருஷ்ணன், இருவரும் வாக்களித்து விட்டு கேட்ட ஒரே பாடல் தான். அந்த பாடல் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்து பாடல். இது உங்கள் இருவருக்குமாக ஒலிக்கின்றது தண்ணீரிலே நீ நழுதால் என்ற ஒரு தத்துவமான பாடல்.

இவர்கள் கேட்ட பாடலை நாங்கள் கேட்டு முடிந்த வேளையிலே தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவேங்கடம் அனுஷியா கிருஷ்ணன் உங்களுக்கான பாடலையும் தந்து விடுகின்றேன். மரகத வள்ளிக்கு மனக்கோலம் என்ற ஒரு பாடல் அன்புள்ள அப்பா திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே 163வது பாட்டு சவாரி நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தெய்வம் தந்த வீடு என்ற அவள் ஒரு தொடர்கதை பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அன்புடன் கேட்டு சென்றவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ராஜசேகர் ஞானசேகரன் அவர்கள்.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டு சவாரி 163 நேரம். இன்றைய பாட்டு சவாரி 163 வாக்களிக்கும் நோக்கோடு ஓடிவந்த இது என் கடமை என் உரிமை என்று இணைந்து வாக்களித்து விட்டார் அன்பு ராஜராஜன் தருமபுரி தமிழ்நாட்டில் இருந்து. அது மட்டுமல்லாமல் அவர் தனக்கு விருப்பமான பாடலை என்னை தாளாட்ட வருவாளா என்று கேட்கும் காதலுக்கு மரியாதை திரைப்படுத்த பாடலையும் தந்து சென்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இளைஞர்களாக வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை கடமை என்று ஓடோடி வந்திருந்தார் என்று அன்புடன் சரண்யா ராஜராஜன் அவர்கள். தான் பிறந்த மண்ணாக இருந்தாலும் மதுரைக்கு போகாதடி என்று கூறும் பாடலை கேட்டிருக்கின்றார். பாடலை கேட்டால்தான் அது புரியும் என்பதற்கு காரணம் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சரண்யா ராஜராஜன் உங்களோடு நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒருவரப்பாகும் 163வது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

அவர்கள் எங்கிருந்தாலும் இத்தனை பணி இருந்தாலும் அவரோடு வந்துவிடுவேன் வாக்களிப்பதற்கென்று உரிமை கோரி வருவார். தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வளைகுடாவில் இருந்து குவைத் நாட்டு அன்பு ஜோர்ஜ். தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் அந்த சிந்து பகவதி பாடலை தந்தவளை நாங்களும் நிதானமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? ஒலிக்கின்றது ஜோர்ஜ், உங்கள் பாடல்.

0: என் வழி கிச்சத்தில் விழுந்தது மாமி, என் கண்ண கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி சாமி சாமி.
1: அடுத்து வரும் பாடல் மிகவும் இனிமையான ஒரு பாடல், அது எம் காட்டலைக்கு வராத பாடல். யாகசாலை என்ற திரைப்படத்திலிருந்து வா வா என்னோடு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் தன்னுடைய வேலை பலர் இருந்தாலும் ஓடி வந்து கடமையை நிறைவேற்றிய வண்டி கெச்சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து.

எங்கு சென்றாலும் சென்ற விடயத்தை விரைவாக முடித்து விட்டு ஓடோடி வந்து இணைந்து கொண்டார் எங்களுடைய அன்பு ரேவதி. தமிழ்நாடு கே கே நகர் சென்னையில் இருந்து சிறப்பாக பேசி மகிழ்ந்து வாக்களித்து விட்டு 163 பாட்டும் பாட்டு சவாரி விருப்பத்தில் எனது பாடலும் அளிக்க வேண்டும் என்று விரும்பி தருகின்றார் ஒரு பாடல். இனிமையான அந்த பாடல் அன்புள்ள மாண்பளியே என்று 3 தெய்வங்கள் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்தேன்.

சென்ற கடமைகளை விரைவாக முடித்துவிட்டு ஓரோடு வந்து இணைந்து பாதியிலே இறுதியிலே வந்தாலும் சிறப்பாக தன்னுடைய வாக்கினை அழைத்துச் சென்றார் அன்பு மகள் ரேவதி. கே கே நகர் சென்னையிலிருந்து குழந்தையும் தெய்வமும் திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்பி அன்புள்ள மான்வெளியே என்று தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். எத்தனை பணிகள் இருந்தாலும் வேலை பலவோடும் ஏனைய சமூக தொண்டோடும் ஓடித்தெரியும் அன்பு உறவு தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள். கிடைக்கின்ற நேரத்தை நன்றிகள் தமிழ் வானொலியின் நேரடி ஒலிக்குமாக இருந்தால் ஓடி வந்து இணைந்து விடுவார். அதுபோன்று இன்றும் ஓடி வந்து இணைந்து வாக்கினை தந்து இறுதி நேரத்தில் வந்தாலும் சரியாக செய்திருந்தார். வாழ்த்துக்கள் அவருக்கு. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்த பாடல் என்று தாருங்கள் என்று விறுவிறுப்பாக வாக்களித்து விட்டு கேட்டார் அந்த பாடல். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி என்று வரி எடுத்து பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த உறவுகளை

வெற்றிக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பியது இன்றைய 163rd பாட்டு சவாரி நேயர் விருப்பம். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெற்று செல்ல வேண்டுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என்றென்றும் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

பாட்டும் பதமும் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி, அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா, நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களோடு சிறந்த கருத்துக்களை சுமந்து வந்து தத்துவத்தை எடுத்துக் கூறும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றன.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் எல்லோரும் ஜனரஞ்சகமாக எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு கடந்த 348 வாரங்களாக மலர்ந்த பாட்டும் பதமும் என்று 349வது பாட்டும் பதமுமாக உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது. வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும்

மலரும் வேளையிலே பழமை போல தத்துவமான கருத்துக்களை வாழ்வியல், அரசியல் அல்லாத பொருளியல், சமூகவியல், விஞ்ஞானவியல், ஆன்மீகவியல் என்று பலவிதமான கருத்துக்களை சுமந்து எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கேற்ற வழிமுறைகளையும் தத்துவங்களையும் கூறிக்கொண்டு செல்லும் வகையில் பல படைப்பாளிகள் பலவிதமான வகையிலே இதை கடந்த காலத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படைத்து வரும் பாடல்களுள் சிறந்த பாடல்களும் சிறந்த பதங்களும் வந்து கருத்துக்களை தந்து எங்களை விழிப்புணர்வு அடைய வைத்து எங்களை பின்பற்றி நடக்கவும் வைக்கின்றது. சமூகத்திற்கு வாழ்க்கை பயணம் சிறக்க வேண்டுமென்றால் தத்துவங்கள் உண்டு, அந்த வழிபாதைகள் பல உண்டு, அதற்கான கொள்கைகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், விழுமியங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து அவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு பக்குவமான பதமாக மாற்றி அதற்கு பொருத்தமான பாடல்களையும் சிறந்த திரைப்படங்கள் இருந்து தெரிவு செய்து தந்து உங்களோடு இணைந்து கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்றும் படைப்பாளிகளில் ஒருவராக கலையகத்தில் இருந்து பல படைப்புகளை தந்து கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் அவர்கள் தன்னுடைய 129வது படைப்பினை 349வது பாட்டும் பதத்துக்கும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்று ஒலிக்க இருக்கும் 349வது பாட்டும் பதத்துக்கு அவர் 129வது படைப்பினை அழைக்கும் வேளை அதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 9 திரைப்படத்திலிருந்து பாடல்களை தெரிவு செய்து பக்குவமான 9 பாடல்களையும் கேட்டு மகிழும் வண்ணம் தந்து சிந்திக்க வைக்கும் பதங்களை அங்கே தொகுத்து ஒரு வாக்கியத்தை தந்திருக்கின்றார். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பக்குவமான பண்பு. அதற்காக நாங்கள் 349வது பாட்டும் பதத்தை இன்று கேட்க ஆவலோடு இருக்கும் வேளையிலே முதல் பாடல் வருகின்றது, வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே அந்த பாடலை கேட்டு முதல் பதத்தை பெறுவோமா?

முதல் பாடல் எங்கள் என்று ஆரம்பித்து முதல் பதமாக எங்களுக்கு அதை தரும் வேளையிலே எங்கள் என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாங்கள் எங்கள் எல்லோரையும் குறிக்கின்றது. அப்படி என்றால் இரண்டாவது படம் இதை கூறப்போகின்றார் என்று இப்பொழுது எங்களுக்கு புரியாது. இரண்டாவது படம் பாடல் என்ன பாடல் அது தருகின்றது என்று கேட்டால், இவன் அவனேதான் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது முதல் பதத்திற்காக.

வாழ்க்கையின் தன் முதல் வரி கொண்டு பாடிய அந்த இனிமையான பாடல், ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாடலின் கருத்துக்கள் எங்களுக்கு பொருத்தும். இந்த பாட்டும் பதமும் 349க்கு இதன் முதல் பதமான வாழ்க்கையின் என்ற பதம் பொருந்த இருக்கின்றது. அதனால் ஒரு தடவை பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையின் என்று வந்துவிட்டது. எங்களுடைய வாழ்க்கையின், நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையின். அடுத்த பாடல் நீங்கள் நன்றாக கேட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இசை மாமன்னர் எங்களுடைய எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலில் பாடும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

அந்த பாடல் வாழ்க்கையின் பயணம் என்று பாடியது. பயணம் பயணம் என்ற வகையிலே வாழ்க்கையின் பயணம் என்று கூறுவது, பாடம் கூறவில்லை. அதனால் எங்கள் வாழ்க்கையின் பயணம், அடுத்த வரி நீண்ட சொர்க்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் பாடி தன்னுடைய முதல் பதத்தை எங்கள் பாட்டும் பதமும் 349 உகந்தளிக்கின்றது. அது என்ன பாடல்? இந்த பாடல்.

0: சிறந்த பாடலான மனநாட்டிய மேடையில் ஆடினேன் என்ற அந்த பாடலே மன என்ற பதம் எங்களுக்கு உதவுகின்றது. எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன என்று இருக்கின்றது. எங்களுக்கு இது என்ன குறிப்பு உண்டார் என்று இப்பொழுது கூற முடியாத ஒரு பூடகமாக இருக்கின்றது. அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் பாட இருக்கின்றது ஒளி விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து எங்களுக்கு ஐந்தாவது பதத்தை தருவதற்காக இப்படி ஒலிக்கின்றது.
1: தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீ

தைரியமாக என்ற பதத்தை விட்டு செல்லும் வேளையிலே நாங்கள் அதை தொட்டு சென்று இதோடு பொருத்தி விடுவோம். ஒட்டுவிட்ட பதங்கள் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக என்று வந்துவிட்டது. ஆமாம், எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக. எத்தனை மேடு பள்ளங்கள், இடக்கு முடக்குகள், இடர்பாடுகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற வாழ்க்கையின் பயணத்திலே மன தைரியம் வேண்டும் என்றதை கூறுவது போல் கூறுகின்றது. மனம் பேதமைப்பட்டால், பயந்தால், ஒடுங்கினால், சிந்திக்காமல் விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வாழ்க்கை பயணத்தின் பயணம், இந்த வாழ்க்கையினுடைய பயணம் மன தைரியம் ஆக, அந்த பயணத்தை செய்யும் பொழுது மனம் தைரியமாக என்ற கருத்தை கொண்டு வருகின்றது அல்லவா? சரி, ஆறாவது பாடலை கேட்போம். ஒன்பது பாடல் தானே அவர் தரப்பு ஒன்றார். அதிலே ஐந்து பாடல்கள் சென்று விட்டன. இன்றைய பாட்டம் பதமும் 349 அலங்கரிக்க தயாரித்த சிந்தனை சொல்வதின் சீரான கருத்துக்கள் 129வது படைப்பாக மலர்கின்றது. அந்த வகையிலே ஆறாவது பாடல் என்னவாக இருக்கும் என்றால், மேயர் மீனாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கும் பாடல். பாட வைப்போம், கேட்போம்.

இருந்தால் என்று வந்திருக்குது. என்ன இருந்தால், எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால். ஆம், நாங்கள் செல்லும் பாதையிலே கோழையாகவோ பயந்தோ அல்லது ஒடுங்கியோ அல்லது தெரியாமலோ விழிப்புடையோ இல்லாமலோ சிந்திக்காமலோ இருந்தால் இந்த வாழ்க்கையின் பயணம் கடினமாக இருக்கும். அதற்காக எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் அலைப்பாய திரைப்படுத்து பாடல் ஏதோ ஒன்று கூற வருகின்றது. ஏழாவது பதமாக சேர்த்து விடுவோமா அந்த பாடலை கேட்டு?

என்றென்றும், அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் என்று வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால், என்றென்றும் எங்களுக்கு மனம் தைரியமாக இருக்கும் பொழுது எந்த நாளிலும் துவண்டு விடாமல், சோகப்படாமல், துன்பம் வந்தபோது துவளாமலும், இன்பம் வந்தபோது துள்ளியலாமலும், நெகிழாமலும், மகளாகாமலும் என்று அல்ல, எல்லா உணர்வுகளையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இதையும் தாங்கும் இதயம் மன தைரியத்தோடு வேண்டும். இதற்கெல்லாம் இந்த மனம் தைரியமாக இருக்க வேண்டும், துவண்டு போகக்கூடாது. எத்தனையோ பேர் இந்த மன தைரியத்தை இழந்து அவர்கள் புலனற்றவர்களாக, செயலற்றவர்களாக, புத்தி சுவாதீனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். சோகத்தினாலே விபரீதமான முடிவுகளை எடுக்க இருக்கின்றார்கள். துன்பத்திலே கிடந்து துவண்டு துவண்டு வெளியே வர முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம், மன தைரியம் இல்லை. மனோ தைரியம் மிக முக்கியம் என்பதை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் எப்பொழுதும் என்பதை கூறியிருக்கும் வேளையிலே என்ன செய்யும் அது? கட்டுமரக்காரன் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் வந்து முதல் வரியை தந்து, முதல் பதத்தை தந்து கூறுகின்றது இப்படி.

சிருஷ்டி என்ற பதத்தை விட்டு சென்ற அற்புதமான அந்த பாடல். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மனது தைரியமாயிருந்தால் என்றென்றும் வெற்றி, என்றென்றும் வெற்றி. இன்னும் முடிவடையவில்லை, எட்டு பதங்கள் தான் வந்திருக்கின்றது. அப்படி என்றால் ஒன்பதாவது பதம் வந்து அற்புதமாக இன்றைய பாட்டும் பதமும் 349 நிறைவு செய்ய இருக்கின்றது. எங்கே அந்த பாடல், எந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்? நிமிர்ந்த நிழல் திரைப்படத்திலிருந்து வர இருக்கின்றது. அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

சிறந்த ஒரு பாடல், சிறந்த ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்டு வந்து எங்களுக்கு தந்து அதை ஒன்பதாவது பதத்திலே சேர்த்து கொண்டு சென்று முழுவதையும் படியுங்கள் என்று கேட்ட வேளையிலே எங்கே படித்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். தேடி வரும் என்ற பாடலோடு முடிவடைத்து எங்கள் என்ற பதத்துடன் ஆரம்பித்து இடையிலே மீதி பதங்களை தந்து இன்று இந்த ஒன்பது பதங்களும் கூறும் கருத்து எங்கள் வாழ்க்கையின் பயணம் மனம் தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். எங்களுக்கு தோல்வி வராது, துன்பம் வராது. ஏன்? எங்களுக்கு மன தைரியம் வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பண்பான ஒரு புலிமியத்தை நாங்கள் தாங்க வேண்டும், அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இந்த பாட்டும் பதமும் இன்று கூறுகின்றது. நாளாந்த வாரந்தோறும் வரும் பாட்டும் பதமும் எங்களுக்கு ஒவ்வொரு அற்புதமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு மனிதனாக்கும் ஒரு பண்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விழிப்புணர்வு பாடல்களாக வரும் வேளையிலே இன்றைய பாடலும் ஒன்பது பாடல்களும் தந்திருக்கின்றது. ஒன்பது பதங்களை எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். நாங்கள் நாள் முழுவதும் இன்றும் நாளையும் வருங்காலத்திலும் எங்கள் மேடு பள்ளங்கள் கரடு முரடான பாதைகளில் பயணம் செய்யும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் வேளையிலே மன தைரியம் என்று ஒன்று இருந்தால் நாங்கள் வெற்றி கொள்ளலாம். இந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் மனத்தில் தைரியத்தை வளைத்து வரவழைத்து அதை முகம் கொடுத்து வெல்ல வேண்டும், வெல்லலாம் என்ற உறுதியை தரும் இந்த பாட்டும் பதமும் சிந்தனை செல்வன் அவர்களின் 129வது படைப்பாக வந்து எங்களை விழிப்படைய வைக்கின்றது 349வது பாட்டும் பதவுமாக. இவர்களுக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில் இன்னும் ஒரு தடவை படிக்கின்றேன். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். நாங்களாக புகத்தவில்லை, அவதையே தேடி வரும் எங்களை என்று கூறும் சிறப்பான கருத்து கொண்ட பாட்டும் பதத்தை இன்று ஒன்பது பாடல்களோடு நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகம். உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும் என்ற பாடலோடு துணையை தந்துவிட்டு செல்லும் இந்த பாட்டும் பதத்தை தந்தவருக்கும் கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கலாம் தானே என்று அன்புடன் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை மீண்டும் ஒரு தடவை படிக்கட்டுமா? எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும் என்று கூறி உறுதியோடு இருப்போம், மன உறுதியோடு இருப்போம், மன தைரியத்தை வளர்ப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

பழையகத்தில் எழுந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலமாக உள்ளோம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த 350 பாட்டும் 349 பாட்டும் பதங்களையும் கடந்த காலங்களை பல படைப்பாளிகளின் படைப்போடு இணைத்து தயாரித்து வழங்கி வந்த முன்னியல் தமிழ் வானொலி என்றும் 350வது பாட்டும் பதத்தை வெற்றிகரமாக தருகின்றது. கடந்த காலங்களில் மலர்ந்த பாட்டும் பதமும் பலரினால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு அவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக வாரத்தில் ஒரு நாள் வரும் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் என்று கூறும் வேளையிலே அவர்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பாட்டும் பதமும் அற்புதமான அந்த நிகழ்வு. வாழ்வியல் தத்துவங்களை பல கோணங்களிலும் ஆராய்ந்து பலர் அறிவித்திருந்த காலங்களில் எத்தனை முதுமொழிகள் பொன்மொழிகள் எல்லாம் அடைமொழிகள் வந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்கள் கூறியவை போன்று நாங்களும் எங்கள் படைப்பிலே எங்கள் வழியிலே எங்கள் பாதையிலே சில பதங்களை அடுக்கி அதை ஒரு வாக்கியமாக்கி அதை ஒரு பொறுப்பான வாக்கியமாக வாழ்வின் தத்துவங்களை ஊடுருத்தி செல்லும் வகையிலே பல படைப்பாளிகள் எங்கள் வானொலிக்கு வந்து தந்து கொண்டிருந்தார்கள். முன்னியல் தமிழ் வானொலியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்கு பிதாமகராக இருந்தவர் எங்கள் நீண்ட கால உறவு, மூத்த உறவு, அன்பு பம்பாய் புனே மஜித் ஐயா அவர்கள். அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ளுகின்றார். அவருடைய பின்னணியிலே அவர்களை பின்பற்றித்தான் ஏனைய படைப்பாளிகள் நாங்கள் எல்லோரும் உருவாகினோம். ஆரம்ப காலத்தில் அவருடைய படைப்புகளையும் ஒலிபரப்பும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததில் நான் கவரப்பட்டு அவர் ஓய்வு பெறும் காலங்களில் தொடர்ந்து என்னோடு இணைந்து இன்னும் பல உறவுகள் படைப்புகளை தந்து அலங்கரித்து சென்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்தும் நான் இன்று என்னுடைய 130வது படைப்பினை இந்த 350வது பாட்டும் பதத்துக்கும் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து ஒலிபரப்ப உள்ளேன். எனவே இன்று மலர்கின்றது பாட்டும் பதமும் 350 என்னுடைய 130வது படைப்புடன். இந்த 350வது படைப்பு 10 பாடல்களுடன் நிறைவேற இருக்கின்றது. அந்த 10 பாடல்களும் நாங்கள் கேட்ட கேளாத பாடல்கள், அற்புதமான கருத்துக்கள், வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கியதோடு அல்லாமல் அந்த 10 பாடல்களிலே வருகின்ற முதல் பதம் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து 10 பதங்களும் ஒன்றாகி ஒரு வாக்கியமாகி அது உள்கருத்துக்களை எங்களுக்கு தருகின்றது தத்துவமாக. அந்த வகையிலே முதல் பாடலை கேட்போம். இன்றைய பாட்டும் பதமும் 350 அலங்கரிக்கும் மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ.
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்,
0: ஆஹா
1: இன்று நீ

தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா. கிங்கிரிச்சாங் கிங்கிரிச்சாங் கிங்கிரி

0: லா லா லா லா.
1: அந்த பாடல் தந்த முதல் பதம் நீற்று என்ற பதம். நாங்கள் நீற்று என்ற பதத்தை இன்றைய பாட்டும் பதமும் 350 முதலாவது பதமாக பெற்றுக்கொண்டு இரண்டாவது பதத்தை எடுப்போம் என்று எண்ணும் போலேயே வருகின்ற பாடல் விக்ரம் என்ற திரைப்படத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. இங்கே விக்ரம் என்ற திரைப்படத்து பாடல் எதுவாக இருக்கும்? இப்படி பாடுகின்றது.

மீண்டும் என்ற பதத்தோடு ஆரம்பித்த அந்த பாடலே மீண்டும் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் போதும் என்று. ஒரு பதம் போதும், முதல் பதம் தானே எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் என்று வந்துவிட்டது இரண்டு பதங்கள். இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் எந்த தொகுப்புக்கும் வர முடியாது. என்ன கூறப்போகின்றேன் என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் கேட்க வேண்டும். அதற்காக மூன்றாவது பாடலை கேளுங்கள். நான் தேர்ந்தெடுத்த அந்த பாடல் தாலாட்டு பாடபாத்திரை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எப்படி ஒலிக்கின்றது? இப்படி.

ஆம், வராது வந்த என்று ஆரம்பித்த வேளையிலே வராது என்ற பதம்தான் எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் வராது என்று ஒரு கருத்தை தந்திருக்கிறார். ஆம், நேற்று என்ற சம்பவம், நேற்று நடந்த விடயங்கள் அத்தனையும் மீண்டும் வராது என்று மூன்று பதத்தோடு முதல் பதத்தை என்ன அடிகோளுகிறார் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக வல்லவா இருக்கின்றது உங்களுக்கு? அப்படி என்றால் நான்காவது பதம் எதை தருகின்றது? உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அந்த பாடலில் வரும் முதல் பதத்தை நான்காவது பதமாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

0: அந்த சிறந்த தத்துவ பாடல் கூடிய வரிகளிலே நாளை என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நான்காவது பதமான நாளை என்ற பதத்தை கொண்டு சென்று ஒரு தடவை படிப்போமா? நேற்று மீண்டும் வராது, நாளை என்று வந்திருக்கின்றது. அப்படி என்றால் அடுத்த பதம் எதுவாக இருக்கும் என்றால், இந்து என்ற ஒரு திரைப்படத்திலே எனக்கு தேடி கிடைத்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அந்த பாடலின் முதல் வரியை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். முதல் பதத்தை அது இப்படி பாடுகின்றது.
1: எப்படி எப்படி
2: படி எப்படி எப்படி எப்படி

எப்படி என்ற வரியோடு வந்த பாடலே எங்களுக்கு ஒரு எப்படியை எடுத்தால் எப்படி என்று பதம் கிடைக்கிறது. அந்த முதல் பதத்தை கொண்டு சென்று முதல் நான்கு முதல் பதங்களாக வந்த நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி என்ற வினாவோடு வரும் விடயமாக எடுத்துக்கொள்வோம். நேற்று மீண்டும் வராது, நாங்கள் நேற்று என்ன செய்தோம், நேற்று எங்களுக்கு என்ன நடந்தது, நேற்று நடந்து முடிந்தவை அத்தனையும் மீண்டும் வராது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு நாளை எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு வினா. நாளை எப்படி என்பதற்கு அடுத்த பாகம் ஆடிப்பெருக்கு திரைப்படுத்து பாடல் எனக்கு சரியாக கிடைத்தபடியால் அந்த பாடலை தொடுத்து விடுகிறேன். கேளுங்கள் அந்த பாடலை, இதுதான் அந்த பாடல்.

ஆம் புரியாது என்று வந்திருக்கின்றது. சிறந்த ஒரு பதமாக பொருந்தி வந்திருக்கின்றது இந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல், நல்ல கருத்துள்ள பாடல். எங்களுடைய பாட்டும் பதம் 350 ஆறாவது பதமாக அந்த பாடலில் வந்த முதல் பதம் புரியாது என்று வந்ததை கொண்டு சென்று படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது. ஆம், நேற்று ஒருபோதும் அந்த என்ன நடந்தது, என்ன தீர்ந்தது, என்ன முடிந்தது என்பதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் பெறவோ அதை செயல்படுத்தவோ முடியாதது வராது. நாளை எப்படி என்பதும் எங்களுக்கு புரியாது தானே உறவுகளே. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று யாருக்கும் புரியாது. அதனால் தான் இந்த ஆறு பதத்திலையும் ஓரளவு எங்களுக்கு புரியக்கூடியதாயிருந்தது வாழ்க்கையின் தத்துவத்தின் பாதி. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது என்று கூறிவிட்டு ஏழாவது பதமாக ஒன்றை தருகின்றார். பாத காணிக்கை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு காவிய பாடல். அந்த பாடல் பாடுகின்றதே செவி மறுப்போம். ஏழாவது பதத்தின் முதல் பதத்திற்காக என்று பாடலை ஒளிபரப்புகின்றேன்.

நமது உள்ளமே என்ற அந்த அற்புதமான காவிய பாடலில் இன்று என்ற பதம் எங்களுக்கு போதும். எங்களுடைய இன்றைய பாட்டும் பதமும் 350 கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பதம் போதும். ஆகலால் இன்று என்ற பதத்தை கொண்டு 7வது பதமாக பொருத்தி மற்ற 6 பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று என்பதும் ஒரு வினாக்குறியாக ஆச்சரியத்தோடு கேட்கும்பது போல இருக்கின்றது. பாருங்கள், நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று என்பதற்கான பாடலை கேட்ட வேளையிலே 8வது பதம் வந்து என்ன கூறுகின்றது என்பதை தெரிவதற்காக அற்புதமான சிறந்த ஒரு காவிய திரைப்படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான இனிமையான ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு அதில் பெறும் முதல் பதத்தை நாங்கள் பெறுவோமே.

இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற அற்புதமான காவிய பாடல், அழியாத பாடல். அந்த பாடலில் இன்பம் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் 7 பதங்களோடும் தொடுத்து 8வது பதமாக இணைத்து ஒரு தடவை படித்தால் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம், இன்று இன்பம் என்று வருகின்றது, அது எப்படி என்பதை அடுத்த பாடல் என்ன கூறப்போகின்றது என்று பார்த்து இந்த பாட்டு பதம் 350 புரிந்து கொள்வோம். அதற்கான பாடலை தருகின்றேன். குரு சிஷ்யன் என்ற திரைப்படத்து பாடல் எப்படி பாடுகின்றது, இப்படி பாடுகின்றது.

பாடல் கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் என்று பாடும்போது கண்டு தன்னை தெரிந்து என்ற கருத்தோடு கண்டு அதை நாங்கள் கண்டுவிட்டோம் என்ற ஒரு முழுமையான பதமாக இருக்கின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு இன்பம் கண்டு இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டு நாங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையும் நாங்கள் நல்ல வழியிலே செலவழித்து நல்ல வழியிலே சென்று மகிழ்ச்சி கொண்டு என்பதைத்தான் இன்றைய நாள் இன்பம் கண்டு. துன்பமங்களுக்கு வேண்டாம், இன்பம் கண்டு அடுத்த பாடல் நிறைவேற்ற வருகின்றது. அந்த பாடல் இதுதான், அந்த பாடல் இறுதியான பாடல். கேட்டு பார்ப்போம் எப்படி பாடுகின்றது என்று.

0: சொல்லுவதை என்னவென்று நாம் காண வேண்டும்.
1: நான்

வாழ வேண்டும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். அந்த பாடல் எங்களுக்கு கூறும் கருத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு கொண்டு வந்து 10வது பதத்தை தந்து 350வது பாட்டும் பதத்தை நிறைவேற்றும் வேளை நாங்கள் கண்டிப்பாக இந்த 10 படங்களை பதங்களையும் ஒரு சேர்த்து பிழைப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்று கருத்து பாடல்களை தெரிவு செய்து பொருத்தி இருக்கின்றேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நன்றாக புரிகின்றதா? இது ஒரு தத்துவம். இதை பல வழிகளில் பலரும் கூறியிருக்கலாம். எனது வழியிலே நானும் கூறுகின்றேன் என்பதை எடுத்து கூறும் வகையில் எனது கற்பனையிலே உதித்து எனது சிந்தனையிலே உதித்த கருத்துக்களை பொருத்தி இப்படி பாடல்களை தேடி எடுத்து பொருத்தி இருக்கின்றேன். பாட்டும் பதமும் 350க்கு. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்ற இனிமையான முடிவை தருகின்ற நல்லதோர் கருத்தை தருகின்ற பாட்டும் பதமா எனக்குப்படுகின்றது. அதை உங்களோடு இணைந்து பொருத்தி இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு இணைந்து நானும் இதை புரிந்து கொள்கிறேன். நேற்றைய தினம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் வரப்போவதில்லை, நாங்கள் செய்ததெல்லாம் மீண்டும் தெரியப்போவதில்லை. இன்று நாளைக்கு என்ன வரப்போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது எங்களுக்கும் தெரியாத இந்த வாழ்க்கையை வாழும் நாங்கள் இன்று கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நல்லதாக கண்டு நல்ல விஷயத்தை செய்து மகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம் என்ற கருத்தை உள்ளடக்கி வந்த பாட்டும் பதமும் 350 கூறுகின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம். அற்புதமான பதத்தை இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்றுதான் இது கூறுகின்றது. நாங்கள் இதை செய்ய வேண்டும், வாழ்வோம் என்று நாங்கள் எப்படி கூற முடியும்? வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்ப நாங்கள் செய்வனவற்றை நல்லவையாக செய்து நல்லவையாக சிந்தித்து அநேகத்தோடு இறைநம்பிக்கையோடு எல்லாரும் நல்ல வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறும் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற 350வது பாட்டும் பதத்தை என்னுடைய 130வது படைப்பிலே கொடுத்து நிறைவேற்றி செல்லும் பாக்கியம் பெற்றவனாக உங்களோடு இணைந்து கேட்கும் சந்தர்ப்பத்தை நான் இழக்க முடியாமல் உங்களோடு இணைந்து கொண்டேன் என்றும் கூறி நீங்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்றது எண்ணி இந்த பாட்டும் பதமும் 350 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை தந்து நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். NTRFM ரேடியோ கனடா.

நாடா, கலியுகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மட்டும் அல்லாமல் என் அன்பு உறவுகளை நீங்கள் நலன்தானா என்றும் அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் 350 பாட்டும் பதங்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்வியல் தத்துவங்களை அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம், சமூகவியல், வாழ்வியல் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கி 350 படைப்புகளை எங்கள் அன்பு படைப்பாளிகள் தெரிவு செய்து தயாரித்து அனுப்பி கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கும் உறவுகளின் உள்ளத்தில் அழியாத இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றாக வேறு வானொலிகளில் இல்லாத வகையில் எங்கள் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் என்றும் ஒலிக்கின்றது 351வது பாட்டும் பதமுமாக. தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை சிந்தனையில் உதித்த சீரான கருத்துக்களை தனதாக்கிக் கொண்ட அன்பு சிந்தனை செல்வன் என்றும் தருகின்றார் தன்னுடைய 131வது படைப்பினை. அன்பு உறவுகளை நாங்கள் இன்று கேட்டு மகள இருப்பது பாட்டும் பதமும் 351 அதனுடைய படைப்பினை சிந்தனை செல்வனின் தயாரிப்பிலே 131வது படைப்போடு கேட்டு மகிழ்வோம். இன்று அவர் 10 பதங்களை தேடி எடுத்து இணைத்து ஒரு வாக்கியமாக்கி வாழ்வியலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை எத்தனையோ பேர் எத்தனை வகையாக கூறியிருந்தாலும் இவரும் இப்படியாக கூறியிருக்கின்றார். அப்படி கூறுவதற்கான 10 பதங்களையும் 10 திரைப்படுத்த பாடல்களில் இருந்தும் முதல் பதங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பொருத்தி இந்த பாட்டும் பதமும் நிறைவேற செய்கின்றார். அந்த வகையிலே பாட்டும் பதமும் உங்களுக்கு எப்படி நாங்கள் பொருத்திக் கொள்வது, படித்துக் கொள்வது, பிடித்துக் கொள்வது என்று தெரியும். அந்த வகையில் இன்று 10 பாடல்களை தந்திருக்கின்றார். பழைய புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்று கேட்ட கேட்காத பாடல்களையும் தந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. அந்த வகையிலே முதலில் வெறும் பதத்திற்காக இன்றைய பாட்டும் பதம் முதலாவது பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் சம்சாரம் என்ற திரைப்படத்தில் ஒலிக்கின்றது.

சம்சாரம் என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் மாநிலத்தில் என்று ஆரம்பித்து முதல் வரியை தந்துவிட்டு செல்லும் வேளையிலே இன்றைய பாட்டும் பதமும் 351 முதல் பதமாக மாநிலத்தில் என்ற பதத்தை பெற்றுக் கொண்டோம். ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் தருகின்றது இந்த பாடல். எப்படி என்ற பாடலை கேட்போம்.

0: தேடி தேடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி, அப்படி என்றால் மூன்றாவது பதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.
1: 1, 2, 3, 4 ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

தாண்டா கோரு வயசுக்காக மறிகை இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா கோரு நான் போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு ஆள் கொண்டு கொடுப்பாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாடும் வளர்க்கணும்

அதையும்

வலிமையுள்ள மெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள மெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும் அதிலே.

0: மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி என்ற இரண்டு பதங்களை தந்திருக்கின்றார். இந்த மாநிலத்தில் நாங்கள் தேடுகின்றோம், ஏதோ தேடுகின்றோமா அல்லது தேடிக்கொண்டிருக்கின்றோமா, தேட வேண்டுமா தெரியவில்லை. மூன்றாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்பதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்றை பாடுவதை கேட்போம். கேட்டுவிட்டு அதன் முதல் பதத்தை பெறுவோம்.
1: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

எதையும் இருக்காது தம்பி,

வலிமையுள்ள மேம்பட்டது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள மேம்பட்டது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நல்ல நேரம் திரைப்படுத்த பாடல் தருகிறது. ஓடி ஓடி என்ற பாடலை தருகின்றது. அதிலே நாங்கள் ஓடி என்ற பதத்தை எடுப்போம், எடுத்து பொருத்தி படித்து பார்ப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி என்று வந்துவிட்டு, ஆமா இந்த மாநிலத்தில் ஏதோ தேடி தேடி ஓடி ஓடி ஓடி என்னவோ செய்ய போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று பார்ப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு தடவை படிப்போம். எங்கே எப்படி திறப்புகின்றார், என்ன கருத்தை திறப்புகின்றார்? மாநிலத்தில் தேடி தேடி ஓடி, அப்படி என்றால் நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படம், அந்த அற்புதமான திரைப்படத்து பாடல் தருகின்றது இந்த பாடலை.
1: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே என் கோடா.

இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா, இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு

உழைப்பது இல்லா உழைப்பை என்ற பாடலை கேட்ட வேளையிலே உழைப்பது என்ற பதமாக எங்களுக்கு அது தென்படுகின்றது. அதை கொண்டு வருவோம், பொருத்துவோம், படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றதாம். இந்த உலகத்திலே நாங்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. என்ன வகை இல உள்ளவர்கள், எந்த தரத்தில் இருக்கின்றவரும் ஓடி ஓடி தேடி தேடி நல்ல தரத்தை தேடி சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ வேண்டும், குறைவின்றி வாழ வேண்டும் என்றெல்லாம் தேடுகின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, பார்ப்போம் அடுத்த, எங்களுக்கு மட்டுமாக எங்கள் குடும்பத்துக்காக என்றெல்லாம் நாங்கள் உழைக்கின்றோம். அதனால் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றது. ஆம், நாங்கள் தேடுகின்றோம், உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், சேர்க்கின்றோம். எங்களுக்கு மான மொழி ஆடம்பரங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் என்று சேர்க்கின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் சந்ததிக்கும் வேண்டும் என்று சேர்க்கின்றோம். உண்மைதானே? அதைத்தான் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பெரிய மாநிலத்திலே. அப்படி என்றால் நான்கு பதங்களில் ஐந்தாவது பதத்தில் ஒரு பாடலை தந்து எங்களை மாற்ற பார்க்கின்றார் எங்களுடைய சிந்தனையை. குமார விஜயம் என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

உண்மையோடு ஒண்ணுமே என்ற பதம்தான் இந்த பாடல்கள் ஒண்ணுமே புரியவில்லை என்று பாடியிருக்கின்றது. அதிலே ஒன்றுமே அந்த பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்றால் நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இதிலும் ஏதாவது ஒன்றாவது ஆறாவது பதம் வந்து கருத்தை எங்களுக்கு குறிப்பதற்கு முன் இந்த 131வது சிந்தனை செல்வன் படைப்பில் பாட்டும் பதமும் 351 கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் 5 பதங்களை பெற்றும் ஒரு தடவை படித்துத்தான் பார்க்க வேண்டும். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்று வந்துவிட்டது. எதுவும் அதில் ஒன்றுமே என்று கூறும்பொழுது ஒன்றாவது என்றாலும் எதுவும் எதுவுமே அமர்க்களம் திரைப்படுத்த பாடல் சரியான ஒரு பதிலை தருகின்றது. அந்த பாடலை கேட்டவுடன் அந்த பதம் எப்படி எங்களை மாற்றுகின்றது பாருங்கள். கேட்போமா பாடலை?

அந்த பாடலின் முதல் பதம் உன்னோடு என்று வந்தது அல்லவா? அந்த உன்னோடு என்ற ஆறாவது பதத்தை கொண்டு சென்று முதல் ஐந்து பதத்தோடு இன்னொரு தடவை படித்து பார்ப்போமே சேர்த்து. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு எச்சத்தோடு வருகின்றது. என்ன கூறப்போன்றார்? எஞ்சி நிற்கின்ற பதங்கள் என்னவென்று கேட்பதற்கு முன் எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது தெரிந்து கொள்வதற்கு. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே. ஆமா, மாநிலத்தில் தேடி தேடி உழைத்து அடுத்தவருக்கு பின்போகாமல் நாங்கள் உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், பலமுள்ளவர்கள், எல்லாம் படைத்தவர்கள் என்று வாழ வேண்டும் தானே. அதற்காக தேடி தேடி ஓடி ஓடி நல்ல பணியிலேதான் உழைக்கின்றோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு பதம் தந்துவிட்டது இந்த பாடல்ல. உன்னோடு நாங்கள் இவரெல்லாம் சேகரிக்கின்ற அது எங்களோடு என்றால் நாங்கள் என்ன பண்ணியார்? தனிப்பட்ட ஒருவர் உன்னோடு என்றால் மற்றவர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைத்து சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் என்று அது உங்களோடு என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து அடுத்த பொருளை தருகின்றது தன்னுடைய பதமாக. அந்த பாடலையும் கேட்போம்.

கோடி வாழ்ந்தால் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடலே கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று பாடிச் சொல்கின்றது. இந்த அளவு பெரிய திரைப்படம், இந்த அளவு பெரிய வரிகளை கொண்ட பாடலே கூடி என்ற பதத்தை மட்டும் நாங்கள் எடுப்போம். கூடி என்றால் என்ன? எங்களோடு கூடி, எங்களோடு கூட, எங்களோடு ஒன்றாகிறது என்றதுதான். அதுல எங்க வருகின்ற என்றால், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூட, உன்னோடு கூட கூடி என்னோடு சேர்ந்து ஒரு மர்மமாக இருக்கின்றது. தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒரு பதம் வந்து ஒரு பதிலை தர இருக்கின்றது. அந்த பதம் ஏழாவது பதமாக எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

வராது வந்த என்ற அந்த பாடலே வராது என்று அற்புதமாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த பதத்திலே. எட்டாவது பதம் வந்து ஒரு முழுமையை தர இருக்கின்றது. மீண்டும் கூறுகிறோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது. இப்போது நாங்கள் மரணத்தை தழுவும் பொழுது எங்களோடு கூடி வருமா? இல்லை, நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்க்கின்றோம், ஓடியோடி உழைக்கின்றோம், உடம்பினுடைய நோய் நொடி தெரியாமல் ஓய்வில்லாமல் உழைக்கின்றோம், தேடி தேடி என் சந்ததிக்கே தேடி வைக்கின்றோம், பரம்பரைக்கே தேடி வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, படிப்பு கல்வி அறிவு ஆராய்ச்சி விஞ்ஞானம் என்றெல்லாம் கொண்டு சென்று பட்டங்கள் பதவிகளை எல்லாம் தேடி நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த பட்டங்கள் எல்லாம் கூடி வருகிறது எங்களோடு. ஆனால் இறக்கும் போது இவை யாவும் ஒன்றுமே எங்களோடு கூடி வராது. ஏன் என்பதற்கு பதில் தரும் விதமாக ஊருக்கு உழைப்பவன் திரைப்படுத்து பாடல் வந்து ஒன்பதாவது பதத்தை தருகின்றது. பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போமே.

இதுதான் என்ற பதம் தானே முதலில் வந்த பதம். இங்கே ஒன்பதாவது பதத்தையும் சேர்த்து விட்டு படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது என்று கூறிவிட்டது என்று தெரிந்து கொண்டோம். இறுதி பயணத்திலே நாங்கள் விளைவெல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு இறுதியிலே எங்களோடு கூடி வருவது எதுவுமே இல்லை என்பதை உணரக்கூடிய வகையிலே இன்றைய பாட்டு மதம் வந்த வேளையிலே, சரி எப்படி இருந்தால் எப்படி எங்க மனம் என்ன பாடுபடுகிறது, கேட்டபடுது எங்களுக்கு மனம் அங்கலாய்க்கின்றது, என்னடா இது என்று எண்ணும் வேளையிலே ஆறில் இருந்து அறுபது வரை திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து இறுதி பதத்தை தந்து எங்களை நெடுமூச்சு வாங்க வைக்கின்றது. அது என்ன பதம்? பாடலை கேட்போம்.

ஆம், வாழ்க்கையே புருஷம் என்று பாடிச் செல்கின்றது அந்த பாடல். அதில் வாழ்க்கையே என்ற பதத்தை நாங்கள் பெறுவோம், பொருத்துவோம் 10வது பதமாக முதல் 9 பதங்களோடு இணைத்து முழுவதையும் படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடியோடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை உண்மை. இந்த பத்து பதங்களையும் கொண்டு வந்து பாட்டும் பதமும் 351 சரியான உண்மையை எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றது. இப்படி பல வழிகளிலும் பல விதமாக கூறினாலும் என்ற சிந்தனை செல்வன் தன்னுடைய சிந்தையிலே ஒழித்த பதங்களை கொண்டு வந்து அந்த விடயத்துக்காக பதங்களை சேர்த்து பாடல்களையும் தெரிந்தெடுத்துக் கொண்டு வந்து ஒளிபரப்பி வைத்திருக்கின்றார். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று எங்களை மனமாறுதல் அடைய வைத்து நெடுமூச்சு விட செய்கின்றது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்பவருக்கு பதில் இதுதான். வாழ்க்கை என்பது சும்மா இருக்க தேவையில்லை. தேடி தேடி ஓடி ஓடி உழைத்து சேர்த்து கொண்டு வந்து எல்லாம் வாழ வேண்டும், இறுதியிலே ஒன்றும் உங்களோடு கூட வராது. அதற்காக ஏன் வீணாக நாங்கள் பொல்லாமைகள் போராமைகள் போதாத எண்ணம் வழக்காடுகள் அதை விட வாய்ச்சண்டைகள் அதை விட கை சண்டைகள் சொத்து சண்டைகள் இணைச்சண்டைகள் பொருட்சண்டைகள் சமய சண்டனங்கள் எத்தனையே நாங்கள் உரிமை கொண்டாடி போராடுகிறோம். ஆனால் நாங்கள் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த போராட்டங்களின் மத்தியிலே தான் கிடைக்கின்றது. கிடைத்தும் இறுதியிலே கூடி வராது. ஆதலால் இப்படியான குணங்களை விட்டு நல்ல பண்புகளோடு வாழ்வோம் என்று தான் எண்ண தோன்றுகின்றது. என்பது உறவுகளே, இன்றைய பாட்டு மதமும் மொத்தமாக முழுமையாக கூறுகிற 10 பதமும் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது எதுவுமே ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே, இதுதான் வாழ்க்கை என்றும் குரல் இதுதான் வாழ்க்கையே என்று முழுமையாக கூறிவிட்டது. அற்புதமான இந்த கருத்துக்களை தேர்ந்து பதிந்து பட பாடல்களாக தொகுத்து எங்களோடு இணைந்து நல்ல நல்ல பாடல்களாக கேட்டு மகளும் வேளையிலே அறிவுக்குரிய சொற்பதங்களையும் தந்து நல்லதோர் கருத்தனை புரிந்து கொடுத்த 131வது படைப்பினை 351வது பாட்டும் பதத்துக்கு அளித்து பெருமை சேர்த்துக் கொள்ளுகின்றது முன்னிலை தமிழ் வானொலி. இன்றைய பாட்டும் பதமும் 351 எங்கே இன்னும் ஒரு தடவை. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிறைவு பெறுகிறது. அன்பு உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அதற்கு முன்பு நன்றாக உணர்வோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே என்று முற்றுப்புள்ளி வைத்து விடைபெற்றுச் சென்று மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, வையத்தில் அன்புடன் தமிழோடு.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கலையகத்தில் இருந்து வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.